0: யுகேந்திரன் திப்பு இவங்களா ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில பாடிய பாடல் 8:09 நிமிடங்கள். வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இப்போ நம்ம நிறைய இடத்துக்கு போறோம், சில நேரத்துல நிறைய கடைகளை நம்ம பாக்குறோம். அது மாதிரி பாக்கும்போது இந்த வியந்த தருணம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இப்போ சில இடங்களுக்கு போகும்போது அந்த இடத்தோட பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு தோணும் இல்லையா?
0: ஆமா, அப்படிப்பட்ட இடத்தை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. அதுக்கு முன்னாடி நண்பரே, நீங்க தண்ணி குடிச்சாகணும். இப்படி உழைச்சீங்கன்னா இப்படி பாருங்க.
1: ஓ, அதான் மின்னலுக்காக உழைக்கிறதா?
0: சில நேரத்துல நம்ம தண்ணி குடிக்கணும்.
1: எனக்கு
0: பிடிச்ச ஒரு நாசிலமா கடை இருக்கு. அந்த நாசிலமா கடை பேர் வந்து நாசிலமா கூரை.
1: கூரையா?
0: கூரை மிளாய் போட்டுங்க எடுத்து. மிளாயில மிளாய் இது பண்ணுங்க. நாசிலமா எப்படி வரும் பின்னாலே? கூரை என்ன சொல்லுவோம்?
1: என்ன சொல்லுவோம்?
0: பூம் பூம். முதல் முறை எனக்கு இதை அறிமுகப்படுத்தும் போது ஒரு 18 வருஷத்துக்கு முன்னுக்கு இப்படி ஒரு பேரா? சரி, கடை பேரு தான் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன். அதுதான் சொல்றாங்க. இல்ல, கடை பேரு சொல்லுங்கன்னா இல்ல இதுதான் பேரே அப்படின்னு.
1: நேத்து ஒண்ணு போனேன், நாசிலமா போமோவா. இப்படி வித்தியாசோட பேர்லாம் இருக்கு. சில சமயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இல்லையா?
0: எப்போதுமே நாங்க எல்லாம் போய் ஒரு பசியாரக்கூடிய இடம் இருக்கு, அப்ப பச்சை கடைன்னு அந்த கடை பேர் வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த கடையில எங்கேயுமே பச்சை நிறத்துல இருக்கவே இருக்காது. எப்படிதான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல கடை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு தொடங்கும் போது அப்படி இருந்திருக்கு போல. அந்த கூரை வந்து பச்சை நிறத்துல இருக்குமா, அதை வச்சு பச்சை கடைன்னு முடிவு பண்ணிட்டாங்க.
1: இப்படி பல கதைகள் இருக்கும். அந்த கதைகளை தான் இன்றைக்கு நாங்க எதிர்பார்க்க போறோம். உங்க அழைப்புகள் மூலமா தான் இந்த தலைப்பை நீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக்க போறீங்க.
0: மக்கள் நாளைக்கு என்ன தப்பா பேசுவாங்க?

0: கதை போமா கேட்டுட்டு வந்தீங்க. ஓ மை கடவுளை, அந்த படத்துக்காக வந்து பாடல் 8:15.
1: இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம், நீங்க சந்திச்ச, நீங்க பார்த்த ரொம்ப வித்தியாசமான கடையினுடைய பேரா இருக்கலாம், இல்ல இடத்தோட பேரா இருக்கலாம், சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: சபால இருந்து குணா அவர் வந்திருக்கிறாரு. சபாலையா?
2: சபா சொல்றது, சர்வால இருக்கிறதப்ப நசிலமா அந்துன்னு இருந்துச்சு.
0: நசிலமா,
1: அதாவது செய்களுக்கான நசிலமா.
2: ஆமா,
1: ஏன் அப்படி வச்சிருந்தாங்க?
2: அது ஏன்னா அவங்க 6:30 ஈவினிங்ல இருந்து காலையில வரைக்கும் அவங்க ஆபரேட்
0: பண்றதுனால ராத்திரி நேரத்து நாசிலமாவா?
2: ஏன்னா அங்க வந்து யூனிவர்சிட்டி இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் நைட்ல சாப்பிடுவாங்க. பேரே நாசிலமான்னு புதுசு, அதை போய் ட்ரை பண்ணுட்டு நானும் போய் ட்ரை பண்ண நல்லா தான் இருந்துச்சு.
0: கொஞ்சம்
2: வித்தியாசமான பேருனாக்க அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ட்ரை பண்ணி ஆகணும், ஏன்னா நான் நாசிலமா ஃபேவரட்.
0: என்னமோ
1: வச்சிருக்காங்களா, இதனா புதுசா இருக்கு, அந்த ஈர்ப்பு தான் எல்லா காரணம். இல்ல அது உண்மையான பேர் நாசிலமா பொம்போம், இவரு வந்து இப்ப கூரை எண்ணிட்டு இருக்காரு தமிழ் படுத்து.
2: அவரோட பேர்ல வந்து நாசிலமா உண்மையிலே இருந்துச்சு. நாசிலமா துங்கு என்ன பிளேவர்னாக்க, அவருக்கு பெத்தாய் சாம்பார் ரொம்ப பிடிக்குமா, பெத்தாய் சாம்பார் வச்சு நாசிலமா துங்கு பெடரல் ஹோட்டல்ல
0: இருந்துச்சு.
2: ஹோட்டல் ரிவால்விங் ஹோட்டல்ல வந்து அந்த மூணு இருந்துச்சு நாசிலமா துங்குன்ட்டு.
0: அதுக்காகவே போய் அங்க எப்படி இருக்குன்னு
1: அடிப்படையில இந்த பேர் வைக்கிறது அப்படின்றது ஒரு விதமான வியாபார யுக்தி கூட சொல்லலாம்.
0: ஆமா,
1: இப்ப ஒரு பாடலுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு கடைக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அதுல 1000 விஷயங்கள் அடங்கியிருக்கும். எப்படி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு
0: நீங்களும் சொல்லுங்க. உங்க கவனத்தை ஈர்த்த இடமோ இல்ல கடையோ அதனுடைய பெயர் என்ன அப்படின்றது. இந்த நசிலமா ஹந்து இருக்கு இல்லையா, ஒருவேளை அந்த கடையில ஏதாவது தமிழ் பாட்டு அவங்க வந்து இடம்பெற செய்யணும்னா நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். இந்த பாட்டு
1: முடியாதவங்களால இப்படி யோசிக்க,
0: இந்த பாட்டு முடியுமா முடியாதா?
1: தெரியுது,
0: ஒன்னும்
1: சொல்ற மாதிரி இல்ல. தேவி
0: மொகன் கற்பனை புதுசா
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.

0: நீங்களா நான் யாரோ என்னமோ.
1: ஏச்சு புட்டாளே பாட்டி, ஏச்சு புட்டாளே.

0: அந்த பாட்டு வந்தது கமலஹாசன் பாடி இருந்தார். உலக நாயகனுடைய குரல் வந்து பாடல் தானே அது.
1: இந்த பேர் வைக்கிறது அப்படின்றது உண்மைக்குமே சொல்ல போன ஒரு பெரிய வேலை. ஏன்னா என்ன மாதிரி பேரு, எந்த அர்த்தங்கள் கொண்டது, அதே சமயத்துல எப்படி வந்து எல்லாருக்கும் அது சட்டின போய் சேரும் அப்படின்னு நிறைய கோணத்துல நம்ம யோசிக்க வேண்டியதா
0: இருக்கு. தேசிய பதிவு துறை இருக்காங்களே, ஜபத்தன் பிடாப்தரா நிகாரு, அவங்க என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, தயவு செய்து மலேசியர்கள் நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது எத்தனை எழுத்துக்கள் அந்த பெயர்ல இருக்குன்றத கணக்கிட்டு பார்த்துக்கோங்க, ஓர் அளவுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாகவே இப்ப வந்து பிறப்பு பத்திரம் எடுக்கிறதுக்கு பதியறதுக்கு போவாங்க, குழந்தை பிறந்துட்டா இல்லையா, அப்போ அவங்க வந்து பெயர் அங்கதான் கொடுக்கணும், அப்பதான் அந்த பிறப்பு பத்திரத்துல பெயர் வரும். அப்போ அதுக்கு குறிப்பிட்ட எழுத்துக்கான இந்த பெட்டிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது 80 அவ்வளவுதான்,
1: 80 மேல போவேணா அப்படின்னு.
0: ஆனா அதை தாண்டியும் சில பேர் வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைச்சு பாருங்க. மோகனதாஸ் இழுத்துக்கிட்டே போனா என்ன ஆகுறது,
1: கூட இழுக்கலாம் தெய்வீகன் அப்படின்னு வரலாம்ல,
0: தெய்வீகன் டக்குனு முடிஞ்சு, தெய்வீகன் மோகனதாஸ்
1: பாருங்க கூட்டத்தை சேர்த்து. சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு.

0: இதுல நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலேசியர்கள் மத்தியில ஒரு சில பேர்களுக்கு வந்து அதிகமா விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ரொம்ப பிரபலமான பேர்கள்
1: எல்லாம்
0: வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ நம்ம மலாய் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட பேர்லாம் இருக்கு. அந்த மாதிரி பொதுவா மலேசியர்கள் மத்தியில பிரபலமான பேர் இத்தனை எழுத்துக்குள்ள இருக்கணும், அதெல்லாமே வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு.
1: இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா jpn.gov.my அப்படின்ற பக்கத்துக்கு போனீங்கன்னா எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை நாட்களுக்குள்ள பெயர்கள் பதிவு செய்யப்பட வேண்டும், என்ன மாதிரியான பெயர்கள், சில நேரத்தில் சர்ச்சைக்குரிய பெயர்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டு.
0: அப்புறம் இன்னொன்று நினைவுபடுத்திருக்காங்க, குழந்தைகள் பிறந்தவுடன் உடனடியாக இந்த பிறப்பு பத்திரம் அப்படின்றது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் எடுத்துருங்க அப்படின்னு நினைவுபடுத்திருக்காங்க.
1: சரிங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு இதையும் சொல்றோம், பெயர் வைக்கும்போது அர்த்தம் புதைந்த ஒரு பெயரா வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பெயருக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி
0: நம்ம கூப்பிடும் போது அழைக்கும் போது
1: அப்படின்றதுனால எப்போதும் அதுல தான் கூப்பிடுவோம். சில பேர் அதனால தான் அந்த பெயர் இன்னும் சுருக்கியெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேர் மோகன் தாஸ்ல எம்டின்னு
0: பாட்டு கேட்டு
1: இதய முரளி படத்துக்காக பாட்டு கேட்டு இருந்தாலும்

0: வணக்கம். மின்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் மலேசிய உயிர் தொழில்நுட்ப தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் TS டாக்டர் மகாலட்சுமி அர்ஜுனன்.
1: வணக்கம். நம்ம வீட்டுல எப்போதுமே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது, போய் படி, நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம கீழே வேலை செய்யறவங்க கிட்ட இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது வந்து உந்துதல், அதாவது மோட்டிவேஷன். ஆனா மோட்டிவேஷனோட இன்னும் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த செயல் இருக்கு, அதுதான் இன்ஸ்பிரேஷன், அதாவது உத்வேகம். உத்வேகம்னு சொல்றது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம், நம்ம சொல்றத பார்த்து மத்தவங்க செய்ய வேணாம், ஆனா நம்மள பார்த்தே மத்தவங்க இவங்களை பார்த்தோன்னே இவங்க மாதிரி நான் இருக்கணும், அம்மா மாதிரி நான் இருக்கணும், அப்பா மாதிரி நான் வரணும், என்னோட பாஸ் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்குறது. இது வந்து கரிஷ்மா. அப்ப நம்ம வந்து மோட்டிவேஷனை விட்டுட்டு இன்ஸ்பிரேஷன், உத்வேகத்துக்கும் கரிஷ்மா ஈர்ப்பு சக்திக்கும் ஈர்ப்பு ஆற்றலை எப்படி கொண்டு வர்றது, தனித்துவமான செல்வாக்கை எப்படி நம்ம கிட்ட வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம மனங்களை வசீகரம் படுத்துற ஆளுமை கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம இதை நம்ம டிவலப் பண்ணணும். இப்படி நம்ம செஞ்சோம்னா பிள்ளைங்க கிட்ட நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்க வேணாம், நம்மளை பார்த்தோன்னே இவங்களை மாதிரி நானும் வரணும் அப்படின்னு ஒரு பிள்ளைங்களுக்கு தன்னாலேயே நம்மளை போல வரணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கு நம்ம தான் முன் உதாரணமா இருக்கணும்.

0: இடங்கள்ட்ட நம்ம கேட்டிருந்தோம், அந்த இடங்கள் பிறகு உணவுகளோட பேரு ரொம்ப வித்தியாசமா, நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட பேர்கள் எதுவும் இருக்கா அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: சிவாக் அப்படி இருக்கா?
2: வியந்தது வந்து நான் இல்ல, என் டாட்டர் ஹஸ்பண்ட் வந்து உறங்கி இப்போ. அப்ப அங்க வந்துட்டு நசி ஹூஜா ஹண்டோன்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து சின்ன வயசுல எல்லாம் கூட்டிட்டு போறப்ப அவங்களுக்கு பேச தெரியாதப்ப அவங்க அமைதியா இருந்தாங்க. இப்ப வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. அந்த ஷாப்க்கு போய் ஒரு வாட்டி அந்த பேரு காடியில பேசிட்டு இருக்கிறப்ப, அம்மா நம்ம ஏன் வந்துட்டு அது அப்படி சொல்றோம், மழை வருமா கே இருக்கும் மனசுல
0: பயந்துட்டாங்க பாவம் சின்ன பிள்ளை.
2: அவங்க கேக்குறாங்க, அந்த ஷாப் மட்டும் இல்ல எல்லா ஷாப்புமே அவங்க வந்து அர்த்தம் கேட்பாங்க. நம்மளுக்கு எப்பெல்லாம் என்ன பண்ணிருது பேர் சொல்றது இல்ல, ஜஸ்ட் இந்தியன் ஷாப், மலே ஷாப், சைனீஸ் ஷாப். அவங்களோட க்வெஸ்சன் கன்சல்ட் பண்ணலன்னா கிப்பான் அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேர் என்ன, இந்த பேரியா, இதுக்கு இப்படி பேர் வச்சிருக்காங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்.
0: பிள்ளைங்கடா கேள்வி கேக்குறது சரியான ஒண்ணுதானே.
2: ஆமா, அவங்க அப்பா வந்து டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இல்ல அப்பா போய் கதெல்லாம் சொல்லுவாரு பிள்ளைங்கள்ட்ட, என்னம்மா அது வந்து இப்படி செஞ்சாங்க, முந்தைய வந்து அந்த அண்டி பேய் பார்த்தாங்க, அப்படிலாம் சொல்லுவாரு. கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருப்பாங்க.
0: எனக்கு என்ன கொஞ்சம் கூகுளை தேடி உண்மை கதையை சொல்லிடலாம்ல, பொய் கதைக்கு பதிலா. பிள்ளைங்களாம் கேள்வி கேட்கணும், நம்ம தான் சொல்றோம். கேள்வி கேட்டா இப்ப நீங்க வந்து அழுத்து போறீங்க. பெற்றோர்களும் படுற தவிப்பு புரியுது எங்களுக்கு.
2: என்னடா
0: சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, சொல்லிதான் ஆகணும்,
2: சொல்லிதான் வேற வழியில மாட்டியாச்சு, படந்து போவோம்.
0: நன்றி நன்றி. ஆனாலும் பிள்ளைகள் அந்த இதெல்லாம் கேக்குறது நல்லதுன்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கற்பனையும் அதே நேரத்தில் அதற்கான அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் இதுல இருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப கூகுள தேடுங்கன்னும் போது இப்பதான் தேடுனேன், மலேசியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப நீளமான பேர், இடத்தோட பேர் என்ன அப்படின்னா, இது வந்து ஜோஹர்ல இருக்கு, கம்போங் சிம்பாங் திக டுரியான் சொண்டோங் அப்படின்னு ஒரு பேரு.
1: மோகன் நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க தான் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோ, நீங்க எப்படி சொல்லுவீங்க, எங்க மோகன் உங்க இடம்
0: இப்ப கேளுங்க என்கிட்ட.
1: மோகன் நீங்க எங்க இருக்கீங்க? மோகன்
0: நான் எங்க இருக்கேன்னா, நீங்க
1: பரல மோகன் நான் பாட்டு கேட்டுட்டு வரேன், நீங்க இடத்த யோசிச்சுக்கிட்டு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: LKM Furniture Malaysia September 24 முதல் 27 வரை எக்கோ டெரஸ் மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபினட், கிச்சன் கேபினட், மெத்தை, அனைத்துமே 4999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு TikTok LKM Furniture Malaysia.

0: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
1: பெஸ்ட் லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லி.

0: ஜெய். அந்த பாடல் இடம் பெற்றிருந்தது. சரி, இப்போ நேர்களை நம்ம வந்து கேட்டிருந்தோம் என்னன்னா, அந்த வித்தியாசமான ரொம்ப ஆச்சரியப்பட்ட இடங்கள் அல்லது கடையினுடைய பேர் இதுக்கான்னு கேட்டிருந்தோம்.
1: சிவலோகேஸ்வரி தானே?
2: சோ இன்னைக்கோட டைட்டில் வந்து எனக்கு ஒரு மெமரிஸ் கொண்டு வந்துச்சு. நாங்க கொலசிலங்கோல இன்னோ சைடு வெகேஷன் போறப்ப ரோட் சைட்ல வந்து செண்டோல் பக்கான்னு பார்த்தோம்.
1: எரிச்சு எரிச்சு கொடுப்பாங்களா இப்படி?
2: நாங்க இன்சைட் அக்கா நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எந்த ஐட்டம் வந்து பக்கா பண்ணி அந்த செண்டோல போட்டிருப்பாங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் 1 hour லைன் ஆஃப் நின்னுட்டு தென் நாங்க போற பேரு வந்து அந்த ஓனர் பேரு.
0: ஓ, அவர் ஓனர் பேரு பக்காரு.
2: சோ நாங்க போயிட்டு அந்த செண்டோல வாங்கி சாப்பிடுறது. ஆனா அந்த பேரு வந்து மினிமம் நம்ம லைன் ஆஃப் பண்ணி 1 hour லைன் ஆஃப் பண்ணி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்.
0: பக்கார்ல வாங்கிட்டீங்க? ஒரு மணி நேரம் காத்திருந்து
2: டிஃபரண்ட் பேரா இருந்தது. ஒன்னொன்னு வந்து பக்கா மீன்ஸ் புலோட் பக்கா பண்ணி போட்டிருப்பாங்களா? ஏன்னா ஆல் த ஐட்டம் வந்தா எது பக்கா பண்ணி போட்டிருப்பாங்க.
1: நான் நினைக்கிறேன் அந்த கடைக்காரவங்க கூட இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. உங்களை நாங்க அங்க போய் சுத்தி பார்த்துட்டு வர சொன்னா தாகம் எடுத்தா ஏதாவது குடிச்சிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்கன்னா நீங்க போய் அங்க ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க.
0: ஆனா இவ்வளவு கேள்வியோட செண்டல் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, ஒரு வாரத்தை ஒரு எட்டு கேட்டிருக்கலாமே அவங்க கிட்ட.
2: இல்ல, அங்க போயிட்டு நம்ம லைன் அப் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த ஓனர் பேரு பாக்கா அப்படின்னு.
1: ஓ சரி, நல்லா இருந்துச்சா செண்டோல்?
2: ஓகே, நைஸ்.
1: சரி சரி, இப்ப நாங்களும் போனா அந்த பக்கம் செண்டோல் பக்கார் தேடுறோம். சரியா?
2: ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
2: பை.

0: இன்றைக்கு நம்ம நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த வித்தியாசமான அல்லது ரொம்ப நீங்க ஆச்சரியப்பட்ட இடங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் தொடர்ந்து அழைத்து உணவுகள் சார்ந்த பேரா இருக்கட்டும் அல்லது இடங்களுடைய பேர்கள்லாம் தொடர்ந்து அழைத்து நம்மோடு பகிர்ந்துகிட்டே இருக்காங்க.
1: அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நாகேஷ் வந்திருக்காங்க. அவங்க என்ன கதை, எந்த பேரோட வந்திருக்காங்கன்னு வாங்க கேட்கலாம். நீங்களும் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்டாகிராம் டிக்டாக் வழியும் சொல்லலாம்.
2: பார்த்து வியந்ததால நாங்க எப்போதும் வந்து டிராவல் பண்றப்போ இந்த இடம் பேர் வந்து நான் பாப்பேன். அதை பார்த்தப்போ நான் யோசிச்சிட்டேன், இந்த இடத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன பேருன்னா லாபு.
0: லாபு
2: சிரமன் தாண்டி போனீங்கன்னா லாபுன்னு.
1: ஆமா, சிரமன் கிட்டதான் இருக்கு.
2: அது வந்து நீங்க வாயில கேக்குறப்போ பரவாயில்ல, தமிழ்ல கேட்டு பாருங்களேன், பரங்கிக்காய். அது
1: கேட்க ஒருவேளை அங்க பரங்கிக்காயுடைய விளைச்சல் அதிகமா இருக்குமோ.
2: ஒவ்வொரு
1: கடைக்கு முன்னால போயிட்டு அதை தமிழ் படுத்துறது இல்ல தமிழ்ல இருக்கிறத மலாய் படுத்துறது, அது ரொம்ப பிரபலம்.
2: பொருள்கள் கூட தமிழ் படுத்தி
1: சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேற வித்தியாசமான என்ன இடம் இருக்கு மலேசியால அந்த மாதிரி தமிழ் படுத்துனீங்கன்னா?
2: எங்க வீட்டு பக்கத்துல வந்து நான் நினைக்கிறேன் அது கொரியன் ஷாப்பா என்ன தெரியல, சோத்து கோங் அப்படின்னு ஒரு கடை பேர் இருக்கு. சோத்து கோங்னா சோறு. அந்த சோத்து கோங் சொல்றதே அது தமிழ் மாதிரி.
0: ஆமா சோத்து காண்ற மாதிரி.
1: நல்ல ஒரு சிரிப்பாக
0: போனாங்க. லாபு அதுல இருந்தா அந்த பேர்
1: எடுக்கப்படாபுன்றது. இப்போன்றது மரம். இந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா ஆமா, எங்க இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது போனாங்கன்னா பாப்பாங்க. வெள்ளிக்கிழமை
0: மோகன். ஆமா, ரயில் நிலையம் இருக்கு இல்லையா? இப்போ
1: ரயில் அங்க இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் வைத்ததற்கான காரணம் இருக்கிறது எல்லா இடத்துக்கும். அதனால அந்த பெயரெல்லாம் மாத்தி வச்சிடாதீங்க, அதை அப்படிதான் கூப்பிடணும்ன்றாங்களே, அதற்கான காரணம் இருக்கு. நீங்க எந்த ஊருக்கார அந்த ஊர்ல ஏன் அந்த பேர் வந்துச்சுன்றது கூட தேடி பாருங்க. நம்ம ஒரு டிக்டாக் பண்ணிருந்தோம் இன்னல், ரொம்ப பிரபலமா இந்த ஊரை குறிப்பிட்டு ஜலப்பாங்கன்னா அங்க வந்து என்ன வந்துச்சு, கிடானா வயல்வெளி அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா நம்ம ஊர் செல்லும் பிள்ளையாக நம்ம இருக்கணும் எப்போதும் இல்லையா?
0: கண்டிப்பா இருப்போம்.

0: மலேசிய சீன உறவு நம்பிக்கையாலும் மன உறுதியாலும் கட்டி எழுப்பப்பட்டது. பிரதமர் வலியுறுத்தல். இணைய மோசடிகளில் பணி ஓய்வு பெற்றவர்கள் அதிகம் குறிவைக்கப்படுகின்றனர். தொடர்பு அமைச்சர் தகவல். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவு வழக்கமான அரசதந்திர உறவு மட்டுமன்று, அது நம்பிக்கையாலும் மன உறுதியாலும் கட்டி எழுப்பப்பட்டது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். அவ்விரு நாடுகளுக்கு இடையிலான நல்லிணக்கம், நிர்வாகம், வளப்பம், இலக்கவியல் இடைவெளி குறைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதிலிருந்து புலப்படுவதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் நிர்வாகத்தில் உயர்நெறியை முன்னிறுத்த மலேசியாவின் அணுகுமுறையை ஒத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இணைய மோசடிகளில் பணி ஓய்வு பெற்றவர்கள் அதிகம் குறிவைக்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் கூறினார். அத்தரப்பினர் ஊழியர் சேமநிதி, கருணை நிதி ஆகியவற்றுக்கான அணுகலை கொண்டிருப்பதால் மோசடியில் ஈடுபடுவோர் எளிதில் தங்களின் வலையில் சிக்க வைக்க முயல்வதாக அவர் தெரிவித்தார். எனவே அரசாங்க, தனியார் நிறுவன பணி ஓய்வு பெற்றவர்கள் இயங்கலை முறைகேடுகள் தொடர்பில் விழிப்பாக இருக்க வேண்டும். அதன் தொடர்பில் தொடர்பு அமைச்சும் தகுந்த தகவல்களை வழங்கி வருவதை ஸ்ரீஃபாமி சுட்டிக்காட்டினார். 2027 வரவு செலவு திட்டத்தை வரைவதில் மக்களின் வருமானம் தொடர்பான விவகாரங்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் வலியுறுத்தியுள்ளார். அதிக வளர்ச்சி, உயர் மதிப்புடைய தொழில்களில் உள்ளூர் நிறுவனங்களின் திறனை வலுப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கேற்ப அது இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் நியாயமான சம்பளத்தை உறுதி செய்யவும் அது முக்கியம் என்றார் அவர். உயர்கல்வித்துறையில் வலுவான வட்டார ஒத்துழைப்பும் அறிவு பகிர்வும் அவசியம். இதன் மூலம் இளையோரை புத்தாக்க, தொழில் முனைவு சிந்தனை மிக்கவர்களாகவும் தாங்குத்திறன் கொண்டவர்களாகவும் உருவாக்க முடியும் என ஸ்லாங்கூர் ராஜாமுடா தங்கு அமீர் ஷா சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷா வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி என்பது போதனை என்ற அடிப்படையையும் தாண்டி இளையோரிடையே ஆழமாக கற்கும் பழக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கக்கூடிய மையமாக இருக்க வேண்டும். எனவே விவேகமான, முழுமை எதிர்காலத்தை கட்டமைக்கும் திறன் கொண்ட அடுத்த தலைமுறையை உருவாக்கும் நடவடிக்கைகள் அவசியம் என அவர் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார். லெபனானில் கடமையில் ஈடுபட்டுள்ள மலேசிய அமைதி காப்பு படை உறுப்பினர்களின் நலனை பெய்ரூட்டில் உள்ள மலேசிய தூதரகம் பேணி வருகிறது. அந்த உறுப்பினர்களின் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக தூதரகம் மலேசிய பட்டாளம் மால்பாட் தளபதி கர்னல் முகமது ரிசால் முகமது அலியிடம் கூறியது. 2026 மலேசிய துப்புரவு நாள் நாளை அனுசரிக்கப்படுகிறது. மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மறுசுழற்சி செய்யத்தக்க குப்பைகளை முறையாக பிரித்து சேகரிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை சார்ந்தோர், தனியார் நிறுவனங்கள் உட்பட 10,000 மாணவர்கள் நாளை கலந்து கொள்ளவுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் நகர் நிலைத்தன்மை பிரிவு துணைச் செயலாளர் டாக்டர் மார்கரெட் அனாகோயோ தெரிவித்தார். துப்புரவு நாளை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் கூட்டுப்பணி, மறுசுழற்சி குப்பைகளை சேகரிப்பது, கண்காட்சிகள், கலந்துரையாடல்கள் ஆகியவற்றை ஏற்று நடத்தும் கடப்பாட்டை 29 வியூக பங்காளிகள் வெளிப்படுத்தியுள்ளதாக டாக்டர் மார்கரெட் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் குறித்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: மேற்காசிய மோதலின் போது ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத கும்பலால் தொடர்ந்து குறிவைக்கப்பட்ட பாக்தாத் விமான நிலையத்தில் உள்ள தூதரக செயலணியல் மையத்தை அமெரிக்கா ஈராக்கிடம் ஒப்படைக்கவுள்ளது. இதன் தொடர்பில் அமெரிக்க தூதர் ஸ்டீவன் ஃபெகினுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஈராக்கில் அமெரிக்க தலைமையிலான ராணுவ இருப்பை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் எஞ்சியிருக்கும் படைகள் செப்டம்பர் 30 வெளியேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரி 48 மணி நேரத்திற்குள் பதவியிலிருந்து விலகாவிட்டால் நாடு தழுவிய நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்போவதாக இளையோர் தலைமையிலான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி பாஜகவுக்கு சாதகமாக வாக்காளர்கள் பட்டியல்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். கடந்த ஆண்டு தொடங்கி வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்கும் செயல்முறை தொடர்பாக 10 மாதங்களுக்குள் குறைந்தது 14 முறை இரு தேர்தல் ஆணையர் கேள்விகளை எழுப்பியதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள் கூறுகிறது. பிரிட்டன் தரவு பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ள 12.7 மில்லியன் பவுண்ட் தண்டத்தை டிக்டாக் செலுத்தவுள்ளது. இதற்காக அந்த சமூக ஊடக நிறுவனம் தனது முறையீட்டு முயற்சியை கைவிட்டுள்ளது. சிறார் டிக்டாக் தளத்தை பயன்படுத்துவதை தடுக்கவும் அவர்களின் தரவுகள் சரியாக பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்காததாலும் தகவல் ஆணையர் அலுவலகம் ICO 2023 தண்டத்தை விதித்தது. 13 வயதிற்குட்பட்ட சிறார் சமூக ஊடக கணக்குகளை திறப்பது நிறுவனத்தின் விதிமுறைகளை மீறும் செயல் என்ற போதிலும் 2020 பிரிட்டனில் 1.75 மில்லியன் வரையிலான சிறார் டிக்டாக்கை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். நியூயார்க்கில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது 100க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களில் ஹாலிவுட் நடிகைகளான சூசன் சரண்டனும் ஹெனா எடின்பர்னும் அடங்குவர். ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொள்ள நேட்டன்யாவு நியூயார்க் வந்திருந்தார். அமெரிக்கா கோட் டேலண்ட் நிகழ்ச்சியின் 21வது பருவத்தின் பட்டத்தை தட்டிச் சென்ற தாய்லாந்தை சேர்ந்த 16 வயது பாடகியும் கிதார் கலைஞருமான நேனே ராயாலுக்கு தாய்லாந்து பிரதமர் அனுத்தின் சன் விராக்குல் பாராட்டை தெரிவித்துக் கொண்டார். உலக புகழ்பெற்ற அப்போட்டியில் வென்று நாட்டிற்கு பெருமையையும் அங்கீகாரத்தையும் நேனே பெற்றுத்தந்துள்ளதாக அவர் கூறினார். அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெறுவோருக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும். விளையாட்டு. மலேசியா வானொலி தொலைக்காட்சி RTM 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து போட்டியின் அரிமா மலாயாவின் ஆட்டத்தை நேரலையாக இன்று தொடங்கி ஒளிபரப்பும். இந்த நற்செய்தியை பிரதமர் டத்துஸ் அன்வார் இப்ராஹிம் பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தேசிய அணியை உட்படுத்திய ஆட்டங்களின் நேரலை குறித்து சமூக ஊடகங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகவும் அச்செய்தி அமைந்துள்ளது. இவ்வேளை இப்போட்டி நடைபெறும் காலகட்டம் முழுவதும் அரிமா மலாயாவிற்கு வற்றாத ஆதரவை வழங்குமாறு பிரதமர் மலேசியர்களை கேட்டுக் கொண்டார். இன்று ஜகார்த்தா கலோரா புங் கார்னோ அரங்கத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் அவ்வணி வங்காளதேசத்தை எதிர்கொள்கிறது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியின் 6வது நாளான இன்று மலேசிய அணியினர் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருகின்றனர். பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் தேசிய விளையாட்டாளர்கள் பதக்கத்தை வெல்வதற்கான தருணத்தை நெருங்கியுள்ளனர். தேசிய அணி சேபா தக்ரோவின் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நிறைவாக ஐச்சி நகோயா ஆசிய போட்டியின் பதக்கப்பட்டியல் நிலவரம். 80 தங்கப்பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதல் நிலையில் உள்ளது. உபசரணை நாடு ஜப்பான் 20 தங்கங்களை குவித்து 2ம் இடம் வகிக்கிறது. 10 தங்கங்களுடன் தென்கொரியா 3ம் நிலையிலும் 3 தங்கங்களுடன் கசக்ஸ்தான் 4வது இடத்திலும் இருக்கின்றன. 3 தங்கப்பதக்கங்களை பெற்று மலேசியா 11ம் இடத்தில் உள்ளது. மலேசியா சீன உறவு நம்பிக்கையாலும் மன உறுதியாலும் கட்டி எழுப்பப்பட்டது. பிரதமர் வலியுறுத்தல். இணைய மோசடிகளில் பணி ஓய்வு பெற்றவர்கள் அதிகம் குறிவைக்கப்படுகின்றனர். தொடர்பு அமைச்சர் தகவல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மணி 9:12. செய்திகளுக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கிறோம். எப்படிங்க இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை? உங்களுக்கு நல்ல ஒரு நாளா இருக்கணும், அதுக்காக உற்சாகத்தை நாங்க அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம்.
1: 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம பேச போறோம். தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள், சுவாரஸ்யத்தை அள்ளி வழங்க காத்துட்டு இருக்கோங்க.

0: 9:19 ரயில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சுவாரஸ்யம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நீங்க பாத்துக்கோங்க, தீபாவளிக்கு இன்னும் ஒரு 1.5 மாதங்களுக்கும் குறைவா இருக்கு. தீபாவளி காலகட்டத்தில் நீங்க ரயில் அல்லது பேருந்தில் பயணம் போக போறீங்கன்னா முன்கூட்டியே உங்களுடைய டிக்கெட்டுகளை வாங்க தயாராகுங்கள். கடைசி நேரம் அப்புறம் டிக்கெட் இல்லை, அப்புறம் போற அந்த சூழல் வந்து ரொம்ப பதற்றமாயிரும். நீங்க பதற்றமாயி நாங்க கவலைப்பட்டு அப்படிப்பட்ட சூழல்லாம் வேண்டாங்க.
1: இதற்கிடையில இந்த ரயில் பயணம் சொல்லும் போது ஒரு பெண்மணி வந்து சமூக வலைதளங்களில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலேயே வந்து MRT எடுப்பாங்களா, அந்த காலை சூழல் பொதுவா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க,
0: பதற்றம், கூட்டம், அலைமோதும்
1: இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழல்ல எனக்கு ஒரு இருக்கை கிடைச்சிருச்சுன்னா நான் அமர்ந்து தூங்கிடுவேன். அது எனக்குமே சில சமயத்துல தோணும், நம்ம எப்போதும் அப்படி காலையிலே தூங்கிட்டே இருக்குமே, எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கேள்வியாவே சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இருக்க கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஆக முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச தூங்குங்க, உங்களுக்கு தூக்கம் வரதா தூங்குங்க, அதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
0: சில பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துறதுக்கான முக்கிய காரணம் என்ன, ஏன் மத்தவங்க மாதிரி நீங்க கார் எடுத்துட்டு போக மாட்டீங்க, ஒன்னு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கணும், அதுதான் இந்த பொது போக்குவரத்துகளை இவ்வளவு துரிதப்படுத்துறதுக்கான காரணமும் கூட. ஆனாலும் கூட இதை வந்து நீங்க செய்யறதுல கவலைப்பட வேண்டாம். நீங்க ரயில் ஏறிட்டீங்க, 9 மணி வேலை, நீங்க சீக்கிரமா 6:30 எல்லாம் எடுத்துட்டீங்க, 1.5 மணி நேரம் பயணம்னா நீங்க தூங்கலாம், தப்பே இல்லைங்க. என்னன்னா நீங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இருக்கையில உட்காரணும். சில பகுதி வந்து வயதானவர்களுக்கு, பெண்களுக்காக, அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தாது. மற்ற இடங்களை நீங்க பயன்படுத்தி உட்கார்ந்துட்டு தூங்கிட்டே வரலாம், அது உங்களுக்காக கிடைக்கிற நேரம், அதை பத்தி எல்லாம் நீங்க கவலை
1: இல்லைன்னா இவங்களுக்கு வருத்தம், எப்போதுமே இந்த பிள்ளை தூங்கிக்கிட்டே இருக்க யாராவது வந்து நினைச்சிருவாங்களா அப்படின்னு.
0: அது என்ன, அவங்க ரயில்ல வராங்க போறாங்க, அவங்க என்ன
1: தெய்வீக, அவங்க அப்படி வருத்தப்படுறாங்க அதுக்கு. ஆனா நம்ம சமூக வலைதள வாசிகள்லாம் நல்லதான் சொல்லியிருக்காங்க, இல்ல அப்படிலாம் உள்ள அப்படின்னு. இப்ப நம்ம கேரள கூட வந்து பாத்தீங்கன்னா சில பொது போக்குவரத்து பேருந்துகள் எல்லாம் போட்டிருக்கோம், 1 மணி நேரம் பயணத்துல நல்லா தூங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் எல்லாம் போட்டிருக்கோம். அது உண்மைக்குமே அதுதான், பொது போக்குவரத்துல இடம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது நமக்கான நேரம், நம்ம அசதி நமக்கு தான் தெரியும்.
0: அந்த மாதிரி நான் பொது போக்குவரத்து இல்ல பேருந்து, விமானம், ரயில் இதெல்லாம் போனனா உடனே தூங்கிடலாம் கைப்பிள்ள அப்படின்ற மாதிரி எடுத்த எடுப்புல தூங்கிறேன். அது விமான பயணம் எல்லாம் இருந்தா போக, அவங்க அங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு சொக்கும் அப்படியே தெரியல,
1: அவங்க பேசுறது அவங்க சொக்குது
0: இல்ல தெரியல எனக்கு. அது அப்புறம் அந்த டேக் ஆஃப் பண்ணுது இல்ல, அதுக்கு முன்னாடி நான் தூங்கிடுவேன், சில நேரத்துல இறங்கும் போதுதான் தூங்கி எழுந்திருப்பேன், அந்த மாதிரி சூழல் எல்லாம் இருக்கும் போது
1: ரொம்ப வருத்தமா தான் இருக்கும்.
0: நினைச்சா அது 3.5 மணி நேரம் எல்லாம் போறோம் என்ன பண்றது தெரியாது, தூங்கிட வேண்டியதான்
1: பாக்குறது. அந்த மாதிரி இல்ல,
0: அங்க என்ன முகன் பாக்குறது, எல்லாம் பறந்து நீளமா தெரியும், மிஞ்சி மிஞ்சி கடல் தெரியும், வேற ஒன்னும் இருக்காது, தூங்க வேண்டியதான் முகன்,
1: வேற ஒன்னும் இருக்காதுன்றீங்க,
0: இப்ப தூங்கிடாதீங்க.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான்
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ்
2: புத்திய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.

0: செப்டம்பர் 25, 2026 ஆறு ஆண்டுகளுக்கு அப்படியே முன்னோக்கி பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 25, 2020 ரொம்பவும் சோகமான ஒரு செய்தி உலக இசை ரசிகர்களை வந்தடைந்தது.
1: ஆமா, எத்தனையோ குரல்கள் நம்மளை தொடர்ந்து மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த குரல் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே இருந்தது. ஏன்னா அதிகமா வானொலியில கேட்ட ஒரு குரல், ஒவ்வொரு நாளும் இவர் குரல் கேட்காம இருந்ததே இல்லை, இவர் பேர் சொல்லாத நாட்களும் இருந்ததே இல்லை.
0: எப்படின்னா நம்முடைய அழுகை எப்படி இருக்கும்னு ஒருத்தர் வெளிக்காட்ட முடியும், நம்முடைய சிரிப்பு எப்படி இருக்கும், சொல்ல முடியாத உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறது எப்படின்றத இவர் அந்த குரலில் அவருடைய பாவனையில் வெளிக்காட்டி கொண்டிருந்தார். அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த உணர்வின் பிரதிபலிப்பு தான் பின்னணி பாடகர் மறைந்த பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.
1: தலைமுறையை தாண்டி தனது குரலால் இசையின் வழி நம்மை தொடர்ந்து மகிழ்ச்சி படுத்திக்கிட்டு இருந்த அந்த குரல் 2020 செப்டம்பர் 25 இதே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மை விட்டு சென்றது.
0: அந்த மதிய நேரம் மறக்க முடியாது. மலேசியாவில அப்போ ஏறக்குறைய சாயங்காலத்தை நெருங்கி கொண்டிருந்த தருணம், எஸ்பிபி அவரின் உயிர் பிரிந்தது அப்படின்ற செய்தி இந்த வானொலியை நிசத்தமாக்கிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை, ஆனால் இசை வழி பாடல் வழி நம்மோடு இன்னும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றார் எஸ்பிபி அவர்கள். அவரை பற்றி நிச்சயமா தீரா இசை உங்களுக்காக சிறப்பாக காத்துட்டே இருக்கு. இப்போ சில சின்ன சின்ன பதிவுகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பாட்டு அவர் பாடிய பாடல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த வரிசையில் இடம்பெறும். கொஞ்சம் கேட்கலாம், அவர் ஒரு நிகழ்ச்சியில பாடி இருந்தாரு.

0: வானொலியில் தவிர்க்க முடியாத ஒரு குரல் எஸ்பிபி அவருடைய குரல்.
1: வானொலி பற்றி அவர் எப்படி வர்ணித்திருந்தார் வாங்க கேட்கலாம்.
2: கண்ணுல ஒரு உருவம் இருக்கும், நம்ம மனசுக்குள்ள ஒரு அவர் இப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு சொல்லிட்டு. பட் when we look at the photograph, நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே. காத மட்டும் ஓபன் பண்ணி கண்ணு மூடிட்டு கேட்டா வாய்ஸ் எப்படி இருக்கணுமோ அதுதான் வாய்ஸ்.
0: வானொலியை பற்றி அதிகம் பேசிய நபர்கள் இவருமே ஒருத்தர். ஏன்னா அதிகமான பாடல்கள் வானொலி வாழ்வதே பாடல்களால் தான்.
1: அப்புறம் இவருடைய இந்த பயணத்தின் தொடக்கமும் வானொலியும் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கின்றது.
3: ஒண்ணுமே தெரியாது எனக்கு இசை. சாப்பாசா இன்னைக்கு கூட சொரம் எழுத ரொம்ப ஸ்லோவா தான் எழுதுவேன். If somebody gives me notation, I cannot sing it. I do it only by mathematics. இது ஒண்ணுமே தெரியாம 50 வருஷமா இத்தனை மொழிகளில எனக்கு தெரியாது புரியாத கிளாசிக்கல் சாங்ஸ் எல்லாம் என்ன பாட வச்சிருக்காங்க மியூசிக் டைரக்டர். என்ன ரீசன் பார்த்தா, there is something which I, there is left out in my last போன பர்த்ல வந்து ஏதோ நான் விட்டு அது கண்டினியூ பண்ணிறதுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்காருன்னு சொல்லி சின்சியரா. நான் சின்சியரா எந்த அளவுக்கு சின்சியரா, ரெக்கார்டிங் தியேட்டர் போனதுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு எனக்கு சொல்லி கொடுக்கும்போது இது என்னால பாட முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போயிடும். பக்கா ஒரு பைரவர் ஒரு உருப்படி பண்ணி இது பாலு நீங்க தான் பாடுனாங்க சார், இது என்னால பாட முடியாது, இது தாசனாவோ இல்ல அந்த பாலமுரளி சார் இந்த பிற்பட்ட இப்போ இருந்தா உன்னிகிருஷ்ணா சம்படி அவங்க பாட நல்லா இருக்கும். இது நான் கத்துட்டு பாடணும் 10 நாள் ஆகும், உங்களுக்கு அவ்வளவு டைம் கிடையாது, என்ன விட்டுருங்க பாட்டு நான் கெடுத்து போடுவேன். நம்மளால முடியலன்னா அந்த குழந்தை அவங்களே கொடுத்துட்டீங்க நல்லா பாத்துங்கன்னு சொல்றது பெட்டர். சோ எந்த அளவுக்கு நான் சின்சியர்ன்றதுக்காக நான் சொல்றேன்.
1: இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி பேசியதுல. என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதுக்கு எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. நம்மால் அதை சிறப்பாக செய்ய முடியவில்லை என்றால் இன்னொருவரிடம் சிறப்பாக செய்யக்கூடியவரிடம் அதை கொடுத்து விட வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கக்கூடியவர் எஸ்பிபி அவர்கள்.
0: இந்த மாதிரி அவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ தீரா இசை அன்று ஆனந்த தீன்காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்த சமயத்தில் நம்மை விட்டு பிரிந்த சமயத்தில் அவருக்காக நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நம்ம தொகுத்து வழங்கியிருந்தோம்.
1: அதுல அவருக்காக ஒரு
0: தொகுப்பு மாதிரி
1: இடம் பெற்றது. அது ஒரு 47 நிமிடங்களுக்காக இடம் பெற்றது. அதிலிருந்து சில நிமிடங்களை உங்களுக்காக கொண்டு வருகின்றோம். வாங்க மீண்டும் கேட்கலாம்.
4: ஓய்வில்லா குரல், ஓயாமல் ஒலித்த அந்த குரல் மீண்டும் கேட்குமோ?
2: அன்னைக்கு நான் மைக்கிட்ட நிற்கும் போது நான் ஒரு 10 பாட்டு பாடினா ஜாஸ்தின்னு நினைச்சேன்.
4: அந்த தேகம் மறைந்தாலும் இன்னும் இசையாய் மலர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் குரல் மட்டும். பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம்.
5: மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே.
4: September 25 காற்றலைகளில் இசை அனுப்பிய குரல் விண்ணுலகுக்கு விந்தை செய்ய புறப்பட்டது. நமக்காக பாடிக்கொண்டிருந்த நிலா நீண்ட உறக்கத்திற்கு சென்றது.

0: இப்படி அத்தனை நினைவுகளுக்கும் உயிர் ஊட்டியவர், குரலில் ஒரு நடிப்பு, அத்தனை நவரசங்களையும் தந்த உன்னத கலைஞன், நாம் வாழும் காலத்திலேயே வாழ்ந்தவர், அவர் வாழும் காலத்திலேயே நாமும் வாழ்ந்திருக்கின்றோம்.
1: ஒரு காலகட்டத்தில் photography was there. I'm a very good photographer. அதெல்லாம் பண்றதுக்கு அவகாசம் இல்லாம போச்சு. There is nothing special. Now, time கிடைச்சதுன்னா I want to be alone. Just muse around and think. தனியா இருக்கணும்னு தோணுது. ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் யோசனை வராது. ஒரு ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்துடுவேன், அவ்வளோதான். Nothing else. I feel happy by being like that. I may hum something. எனக்கு என்ன வருதோ எனக்கு தெரியாது. என்ன காரணத்துக்காக ஒரு டியூன் வருதுன்னு எனக்கு

இந்த மாதிரி எத்தனையோ எத்தனையோ பதிவுகள் அவருக்காக இடம்பெற்றிருந்தன. செப்டம்பர் 25 எத்தனையோ நினைவுகளை கொண்டு வந்திருக்கலாம். நிச்சயமாக எல்லாருக்கும் எஸ்பிபி என்ற அந்த முகமும் இன்றைய நாள் மறக்க முடியாத முகமாக இருக்கின்றது. என்றும் நம் நினைவில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: எத்தனையோ பேர் அழைத்து எஸ்பிபி அவர்களை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. தீரா இசையில இன்றைக்கு 4 AM to 8 PM வரைக்கும் அப்பப்ப அதை பற்றி விவரங்கள்லாம் வந்துட்டே இருக்கும். நிச்சயமா நீங்க அங்க கேட்கலாம், நீங்க பேசலாம்.
1: வெள்ளிக்கிழமை வந்தாலே மனசுக்குள்ள 1008 மகிழ்ச்சின்றது பொதுவா வந்துடும். ஏன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை பலருக்கும்
0: விடுமுறையா.
1: காலையில நம்ம இதை சொல்லிதான் ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம மத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அதெல்லாம் நிறைய யோசிப்போம். நமக்கு என்ன பரிசு கொடுத்தோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால இந்த மீட் டைம் அப்படின்றது நமக்கான நேரத்தை செலவு பண்ண மறந்துடாதீங்க.
0: அதனால அந்த நேரத்தை உங்களுக்கு நீங்க கொடுக்கணும், அதை இந்த இடத்துல நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் அதை வந்து கொடுக்க மறந்துடுறாங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய வேலையை பத்தி தான் யோசிக்கிறீங்களா? உங்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. நல்லா தூங்கணும், நல்லா குளிக்கணும், நல்லா சாப்பிடணும்.
1: நல்லா குளிக்கணும், நல்லா குளிக்கலாம்.
0: அவசர அவசரமா குளிச்சுட்டு ஓடுவோம். அதான் உண்மை. உண்மையா இல்லையா? அப்ப நல்லா சாப்பிடணும், நல்லா ஓய்வெடுக்கணும், நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், நல்ல சூழல்ல நம்ம வாழணும், தூங்கணும், எழுந்திருக்கணும், இதெல்லாம் பாத்துக்கோங்க.
1: இப்போ இன்னொரு முக்கியமான விபரம் வந்து மலேசிய சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்காங்க. நாட்டில் வந்து டெங்கு சம்பவங்களோட எண்ணிக்கையும் கொஞ்சம் அதிகமா இதெல்லாம் செஞ்சுட்டு உங்க வீட்டு சுற்றுப்புறத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க, சுற்றமா வச்சுக்கோங்க, நீர் தேக்கங்கள் இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நினைவுபடுத்திருக்காங்க.
0: இந்த நினைவுகள்லாம் அப்பப்ப நாங்க கொண்டு வர்றதுனால எங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்குங்க. உங்க கூட பேசுறதுக்கு தொடர்ந்து நாங்க பேசிட்டே இருப்போம். இப்போ பாபா படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.
1: இது வடக்க மின்னல்.

0: பாபா பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: ஆமா, இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம நேர்களோட வந்து நம்ம பேசியிருந்தோம். ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ஆச்சரியமான இடம் அல்லது கடையினுடைய பேர் இருந்தா நீங்க அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
0: அது மட்டும் இல்ல, இன்றைக்கு காலையில கேட்டிருந்தோம் வாசனை திரவியத்தோட வாழ்றவங்க யாரு அப்படின்னு நல்ல கதைகள்லாம் வந்தது நமக்கு.
1: ஆமா, அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி. அடுத்த இளமை உல்லாசத்தில் உங்களோட பேச கிஷன் ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க.
0: முதல்ல சொன்ன வார இறுதி நாள் வருது, மகிழ்ச்சியா இருங்க, அது ரொம்ப முக்கியம். செப்டம்பர் மாதத்துடைய கடைசி வார இறுதி நாள், இதுக்கப்புறம் எல்லாம் தீபாவளி பேச்சு எடுத்துருவோம்.
1: மீண்டும்
0: சந்திப்போம்.

வணக்கம். சல மலேசியா மடாணி மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். எல்லை கடந்த புகை மூட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் சட்டத்தை இயற்றுவதற்கான அணுகுமுறையை இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு ஆய்வு செய்து வருகிறது. இதில் சிங்கப்பூர் செயல்படுத்திய வழிமுறையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அமைச்சின் சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவு செயலாளர் டாக்டர் ஜி பூபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். 4 மாநிலங்களில் காலையில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்ததாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. சரவாக், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், புத்ராஜயா ஆகியவை அதில் அடங்கும் என்று APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஒவ்வொரு வார இறுதி தொடங்கி December 27 வரை KTMB நிறுவனம் KL Central, JB Central, KL Central ஆகிய வழித்தடங்களுக்கு 4 கூடுதல் மின்சார ரயில் சேவைகளை வழங்கவுள்ளது. தென்பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பொதுமக்களின் பயண தேவையை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. இவ்வேளை பயணிகள் கிட்ஸ்டைல் செயலி வாயிலாக டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவும் அமெரிக்காவும் உலக நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இதுகுறித்து விரிவாக பேசியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் வியூக ஒத்துழைப்பு ஏற்படுவதன் மூலம் உலகின் முக்கிய சிக்கல்களுக்கு சிறந்த முறையில் தீர்வு காண இயலும் என வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பில் அவ்விரு தலைவர்களும் குறிப்பிட்டனர். அமெரிக்காவின் குடிநுழைவு சுங்க செயலாக்க அமைப்பு ICEஐ கலைக்க வேண்டுமென அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது. ICE மேற்கொண்ட பெரிய அளவிலான நடவடிக்கைகளில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் முதல் ஜூன் வரை ICE நடவடிக்கைகள் மேற்கொண்ட 4 முக்கிய நகரங்களில் 150க்கும் மேற்பட்டோரிடம் பெறப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு UEFA நாடுகள் லீக் கார்பந்து போட்டி நெதர்லாந்தும் ஜெர்மனியும் 1-1 சமம் கண்டன. கிரீஸ் 2-1 கோல்களில் செர்பியாவை தோற்கடித்தது. போர்த்துகல் 1-0 வேல்ஸை வென்றது. நோர்வே 3-2 கோல்களில் டென்மார்க்கை வெற்றி கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு நிறைவான வெள்ளிக்கிழமை பொழுதுல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 25 செப்டம்பர் இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அது எப்படி நல்ல முறையில பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி விறுவிறுப்பா சுறுசுறுப்பா எழுந்து இப்போ வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் போய் சேர்ந்திருப்பீங்க, ஒரு சிலர் நெரிசல சிக்கி தவிச்சிட்டு இருப்பீங்க. கவலையப்படாதீங்க. இந்த பக்கமா மின்னல் எஃப்எம்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தொடர்ந்து வழங்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே எங்க கூட இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரச நன்றி. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியை நீங்க தாராளமா கேட்கலாங்க. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். 11 மணி வரைக்கும் பிரதாப் டிமி உங்களுக்காக தொடக்க பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் நிறைய மனம் நிறைய பேசலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

மலையாள பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, ரொம்ப நாளாக வந்து என்ன ஒரு திரைப்படத்தின பற்றிய தகவல் இன்னும் வரலையே அப்படின்ற கவலை உங்கள் மனசில் இருந்திருக்கும். ஆமாம், நம்ம மோகன்லால் அவர்களும் த்ரிஷாவும் வந்து ஒன்றா நடிக்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்திற்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இயக்குனராக இருக்கிறாருன்னா ஜித்து ஜோசப் தான் வந்து இயக்குனராக வந்து இருக்காரு. பிரியாமணி கூட இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் கழித்து மீண்டும் ராம் அப்படின்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பு வந்து இப்போ தொடங்கியிருக்கு. ரொம்ப நாள் கழித்து திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இப்போது மறுபடியும் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எர்ணாகுளத்தில் வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்ருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. 80 விழுக்காடு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி. கூடிய விரைவில் அந்த ராம் திரைப்படத்தை பெரிய திரையில் நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். அதுவும் மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். மோகன்லால் அவர்கள், த்ரிஷா கிருஷ்ணன், பிரியாமணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் படம் இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக அப்சல் ஜோஸ்னா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ஸ்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

கிஜேசாஸ் விஜயசாஸ் அப்பாவும் மகனும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு கேட்டிருந்தோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் அனுசரிக்கப்படுது, என்ன தெரியுமா? இன்றைக்கு வந்து வேர்ல்ட் ட்ரீம் டே, கனவு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுதுங்க. கனவு நாள் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அது எதுக்கு சொன்னார்? தூங்கிக்கிட்டே கனவு காண்றது இல்லைங்க, நம்ம பின்னாடி என்னவாக போகிறோம் அப்படின்றத இன்றைக்கே உட்கார்ந்த இடத்துலயே கனவு காணுங்க, அதாவது தூங்காம கனவு காணுங்க. இப்படி ஒரு பெரிய கனவுகள் உங்களுக்கு இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில நீங்க சிறந்து விளங்க முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. அதனால நல்லதா நினைச்சு கனவு காணுவோம், தூக்கத்துல இல்லைங்க, நிஜத்துல சொல்றேன். நல்ல ஒரு விஷயத்த நினைப்போம், நிச்சயமா அதற்கான உழைப்பு போடுவோம், கண்டிப்பா நமக்கானது நம்மை வந்து சேரும். அடுத்த பாட்டு எம்ஜி ஸ்ரீகுமார் வினீத் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

எந்த மொழியில கேட்டாலுமே இந்த பாட்டுடைய மவுஸ் குறையவே குறையாது இல்ல. கே சித்ரா சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, இப்ப இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில மலையாள பாடல் தொகுப்பை நிறைவு பாடல் உங்களுக்காக பெனிடயால் கொண்டு வராருங்க. அதற்கு பிறகு என்ன நடக்க போகுது, நீங்க அழைத்து பேசலாம். இன்றைக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, வாழ்த்து சொல்லணுமா, வானொலி பக்கமா உங்க பேரை சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 11 மணிக்கு பிறகு அழைக்கலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி உள்ளூர் கலைஞர்களை நம்ம கொண்டாட போறோம். உள்ளூர் பாட்டை தாங்க முழுக்க முழுக்க கேட்க போறோம் 12 மணிக்கு பிறகு. அங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்? அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
1: நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சீனாவும் அமெரிக்காவும் உலக நெருக்கடிகளுக்கு தீர்வு காண ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் இதுகுறித்து விரிவாக பேசியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் வியூக ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதன் மூலம் உலகின் முக்கிய சிக்கல்களுக்கு சிறந்த முறையில் தீர்வு காண இயலும் என வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பில் அவ்விரு தலைவர்களும் குறிப்பிட்டனர். இவ்வேளை சீனாவில் முதலீடு செய்ய ஜீ அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அமெரிக்காவின் குடிநுழைவு சுங்க செயலாக்க அமைப்பு ICEயை கலைக்க வேண்டும் என அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது. ICE மேற்கொண்ட பெரிய அளவிலான நடவடிக்கைகளில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாக அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் முதல் ஜூன் வரை அவ்வமைப்பின் நடவடிக்கைகள் 4 முக்கிய நகரங்களில் 150 மேற்பட்டோரிடம் பெறப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பன்னாட்டு மனித உரிமை சட்டங்களுக்கு இணங்கும் குடிநுழைவு செயலாக்க முறையை உருவாக்க ICEயை கலைத்து புதிய முறையை தொடங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் இயக்குநர் நடியா டார் தெரிவித்துள்ளார். ஐநா பொது பேரவையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாவு முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என துருக்கி நிராகரித்துள்ளது. அப்பேரவையில் ஆற்றிய உரையில் துருக்கிய அதிபர் ரிஜப் தாயிப் எர்டோகனை கொடுங்கோலர் என குறிப்பிட்ட நேட்டன்யாவு அமாஸ் தலைவர்களுக்கு அங்காரா அடைக்கலம் வழங்குவதாகவும் குற்றஞ்சாட்டினார். இதற்கு பதிலளித்த துருக்கிய அதிபர் அலுவலக தகவல் தொடர்பு இயக்குநர் வரானத்தின் டூரான் நேட்டன்யாவுவின் கருத்துகள் யுஎனின் அமைதி சட்டம் பேச்சுக் கொள்கைகளுக்கு முரணானவை என்றார். இதனிடையே காசா மனுக்குல பேரழிவையும் இஸ்ரேல் எதிர்கொள்ளவிருக்கும் பன்னாட்டு சட்ட நடவடிக்கைகளையும் நேட்டன்யாவுவின் குற்றச்சாட்டுகள் மறைத்துவிட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெர்மனியில் வெப்ப அலைகளால் பொருளாதாரத்தில் 28.4 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டது. குறைவான குளிரூட்டி வசதிக்கு மத்தியில் கடும் வெப்பம் காரணமாக உற்பத்தி திறன் குறைதல், பணியிடத்திற்கு செல்லாமல் இருப்பது மற்றும் நீண்ட இடைவேளைகள் எடுத்தல் ஆகியவற்றால் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஜூன் மாத இறுதியில் நிலவிய வெப்ப அலை காரணமாக ஜெர்மனி தொடர்ந்து 3 நாட்களுக்கு 42 பாகை செல்சியஸை கடந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வெப்பத்தை பதிவு செய்துள்ளது. இவ்வாண்டு மட்டும் வெப்பம் தொடர்பில் சுமார் 16,000 இறப்புகள் பதிவானதாக அதிகாரப்படி தரவுகள் காட்டுகின்றன. ஈரானுடனான அரசதந்திர உறவுகளை துண்டிப்பதாக கொலம்பியா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடான கொலம்பியா இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வது இதுவே அண்மைய நிகழ்வாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முழுமையான ஆதரவுடன் August 7 கொலம்பியாவின் புதிய வலதுசாரி அதிபர் அபில்டாரோ டிலா எஸ்பேலா நாட்டின் கூட்டணி கட்டமைப்புகளை மாற்றி அமைத்துள்ள வேளை இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 19 நடைமுறைக்கு வந்த ஈரானுடனான உறவுகள் முறித்துக் கொள்ளப்படும் முடிவு தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் எடுக்கப்பட்டதாக அவரது அரசாங்கம் தெரிவித்தது. அர்ஜென்டினாவில் வறுமை விகிதம் 2026 முதல் பாதியில் 32.3 விழுக்காட்டுக்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை காட்டிலும் இது அதிகம் என தேசிய புள்ளியியல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிபர் ஜேவியமில்ல ஆட்சியின் மீது நாட்டு மக்களின் அதிருப்தியும் அதிகரித்துள்ளது. பொருள் மற்றும் சேவை விலைகள் உயர்வை கட்டுப்படுத்துவதில் அவரின் நிர்வாகம் தவறிவிட்டதால் அர்ஜென்டினா மோசமான வறுமை நிலையை சந்தித்து வருவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். விளையாட்டு. யுஎஃபா நாடுகள் லீக் கார்பந்து போட்டி. நெதர்லாந்தும் ஜெர்மனியும் 1-1 சமம் கண்டன. கிரீஸ் 2-1 கோல்களில் செர்பியாவை தோற்கடித்தது. போர்த்துகல் 1-0 வேல்ஸை வென்றது. நோர்வே 3-2 கோல்களில் டென்மார்க்கை வெற்றி கொண்டது. இஸ்ரேல் 1-3 ஆஸ்திரியாவிடம் வீழ்ந்தது. அடுத்த ஆட்டங்களில் இத்தாலி பெல்ஜியத்துடனும் பிரான்ஸ் துருக்கியுடனும் மோதவுள்ளன. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

கருத்து சுதந்திரமும் படைப்பாற்றலும் மக்களாட்சி நாட்டிற்கே உரிய ஓர் உரிமையெனில் மிகையன்று. மக்கள் கேள்வி எழுப்பவும் விமர்சனங்களை முன்வைக்கவும் கருத்துக்களை பகிரவும் பேச்சு சுதந்திரம் முக்கிய பங்காற்றுகிறது. எனினும் ஒரு சமூகமாக இணைந்து வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் வாழ்வியல் விழுமியங்களை சிதைக்காமல் பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் எந்த அளவிற்கு பயன்படுத்த இயலும் என்பது முக்கிய கேள்வியாகும். அண்மையில் நாட்டின் தேசிய உணர்வை அசைத்து பார்க்கும் மற்றொரு சர்ச்சை வெடித்துள்ளது. அது கலையை ஒடுக்கும் விவகாரம் அன்று. மேலும் ருக்கு நகாரா குறித்து எவரும் கேள்வி எழுப்ப முடியாது என்பதும் அதன் பொருள் அன்று. அனைத்தையும் கலையென்ற போர்வைக்குள் மறைத்துவிட முடியும் என்றால் பொறுப்புணர்வு என்ற சொல்லுக்குத்தான் பொருள் ஏது? மக்களாட்சி சமூகத்திற்கான அடித்தளமே கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம்தான். நாட்டிற்கு துணிச்சல் மிகு குடிமக்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் தேவை. கேள்விக்குள்ளாக்கப்படும், விமர்சனங்களை பெறும் கலை படைப்புகள் தேவை. ஆனாலும் அந்த துணிச்சல் சிறுமைப்படுத்துவதற்கு இடமளித்துவிடக்கூடாது. சிந்தனைக்கு சவால் விடும் படைப்பிற்கும் வெறும் சர்ச்சையை தூண்ட முற்படும் படைப்பிற்கும் இடையிலான வேறுபாடு ஆராயப்பட வேண்டும். சிந்தனையை தூண்டுவதுதான் கலை படைப்புகளின் நோக்கமெனில் அந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியை பார்வையாளர்களிடம் விட்டுவிடுவதே நலம். அதை விடுத்து வெறுப்புணர்வை தூண்டலாகாது. தவறியெனில் அதனை திருத்தும் பொருட்டு சுட்டி காட்டப்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சர்ச்சையாக்கப்படக்கூடாது. கருத்து சுதந்திரம் பிறரை இழிவுபடுத்தவோ, சினமூட்டவோ, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்று தேசிய ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஆரன் அகோடாகாங் வலியுறுத்தியுள்ளார். நமது குரலை எவரும் ஒடுக்க முயலவில்லை. ஆனால் அந்த குரல் பொறுப்புணர்வுடன் ஒலிப்பது அவசியம் என்ற கருத்து மட்டுமே இங்கே தெளிவாக கோடியாட்டப்படுகிறது. கொள்கைகள் குறித்த தெளிவை கேட்டறியுங்கள். தலைவர்கள் சமூகங்களுக்கு மத்தியில் கேள்வி எழுப்புங்கள். அதேவேளை சில முக்கிய குறியீடுகளும் விழுமியங்களும் ஏன் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள முனையுங்கள். ஏனெனில் அவை குறித்து எழுப்பப்படும் சர்ச்சையை பொதுமக்கள் மத்தியில் எழும் எதிர்வினையாக மட்டும் கருதிவிட முடியாது. மாறாக நாட்டின் அடையாளம் ஒற்றுமை மாண்பு ஆகியவற்றுக்கு அப்பால் விரிவடைந்துள்ள பரிமாணத்தை உற்று நோக்க வேண்டியுள்ளது. எனினும் அதனை கவனமாக கையாளுதல் அவசியம். ஒற்றுமையை பேணும் அதேவேளை விமர்சனத்திற்கான வழிகளை அடைத்து விடலாகாது. கருத்து வேறுபாடுகளை சிறுமைப்படுத்தாமல் வெளிப்படுத்தலாம். வெறுப்புணர்வை தூண்டாத வகையில் விமர்சனங்களை முன்வைக்கலாம். அதேவேளை மரியாதைக்கு குறைவில்லாத கலைப்படைப்பையும் உருவாக்கலாம். உண்மையில் நம்மில் எத்தனை பேர் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட்டு வரும் தேசிய கோட்பாட்டை உய்த்துணர்ந்துள்ளோம்? நாம் கண்ணியம் நாகரீகம் குறித்து பேசுகிறோம். ஆனால் சமூக ஊடகங்களில் பல உள்ளடக்கங்கள் வசை சொல் பாடும் வகையிலேயே உள்ளன. சட்ட மேலாண்மை தொடர்பில் கருத்துரைக்கிறோம். ஆனால் சட்ட நடைமுறை நிறைவடையும் முன்பே தண்டிக்க விரும்புகிறோம். ஒற்றுமை என வரும்போது ஒரு சிறிய கருத்து வேற்றுமை கூட பிளவை ஏற்படுத்தக்கூடும். எனவே சுதந்திரத்தையும் ஒற்றுமையையும் ஒருபோதும் தேர்வாக கொள்ளாதீர். நமக்கு இரண்டும் அவசியம். பொறுப்புணர்வற்ற சுதந்திரம் காயத்தை விளைவிக்க கூடும். அதேவேளை சுதந்திரமற்ற ஒற்றுமை குரலை ஒடுக்கக்கூடும். இவ்விரண்டையும் இணைக்கும் மெல்லிய கோடே முதிர்ச்சி எனப்படுகிறது. சுதந்திரத்தின் பெயரில் அனைத்தையும் அனுமதித்தால் சமூகம் பொறுப்புணர்வை கற்றுக்கொள்ள இயலாது. சர்ச்சைகளும் தருவாயில் கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அதற்கான தெளிவு பெறப்பட வேண்டும். அப்படியெனில் எப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும்? கருத்துக்களை வெளிப்படுத்த அஞ்சும் சமூகமா, அல்லது சுதந்திரம் என்ற பெயரில் இழிவுபடுத்த துணியும் சமூகமா? நிச்சயம் இவை இரண்டுமே இல்லை. கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்ட அதே வேளையில் பொறுப்புணர்வோடு அதனை கையாளும் திறன் கொண்ட முதிர்ச்சி மிகுந்த சமூகமாக விளங்க வேண்டும். விவேகமான முறையில் எதனையும் எதிர்கொள்ளுதல் அவசியம். இனம், மதம், பண்பாடு, மாறுபட்ட அரசியல் கண்ணோட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை கொண்ட நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற உண்மையை ஒருபோதும் மறுக்கலாகாது. பிறர் யோசனையை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் நாம் எவ்வாறு எதனை பேசுகிறோம் என்பதை
தீர்மானிக்க இயலும். அதுவே சமூக முதிர்ச்சி என்ற நினைவுறுத்தலோடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் குலரட்சகி குணசேகரன்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, தாராளமா நீங்க அழைக்கலாம். உங்களுக்காக நேரம் இருக்கு 12 மணி வரைக்கும். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நீங்க தான் உங்க ஊர் பிரபலமா?
2: இல்ல இல்ல, எங்க அம்மா
1: இங்க போனாலும் ஆள் இருக்கா பேச
2: கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் அவங்க தான் மெயின் கேரக்டரா நிப்பாங்க.
1: ஓ, சில பேருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு சீதா.
2: வீட்டுக்கு போற சமயம் நம்ம கூட தான் வருவாங்க. வர நேரத்துல திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டேன்னா, இல்ல நான் வந்து உங்களை விட்டுறேன், முடிஞ்சோட நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து ஏத்திக்கிறேன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. முடிஞ்சிச்சு, நீ வந்து ஏத்திக்கணும். அங்க முடிஞ்சதே நம்ம போயிட்டு ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் வெயிட்.
1: ஆமா, உள்ளுக்கு சொல்லி, வாசல்ல சொல்லி, வெளியில சொல்லி, வெளியே ஒரு கேட் இருக்கும் அங்க சொல்லி, கார் கதவை திறந்து சொல்லி.
2: சரி, கேமரான்னு சில பேர் போவாங்க, வாசல் வரைக்கும் போய் கார் வரைக்கும் போய் ஒண்ணும் கதை பேசிட்டு இருப்பாங்க.
3: ஆமா, எல்லாரும் வீட்டுல நடக்கிறது தான்.
1: அது நம்மோடு வந்ததுங்க, அதை விட முடியாது சீதா.
2: நம்ம கால் பண்ணி வெயிட் பண்றோம்னு சொன்னல, அவங்கள எஸ்கார்ட் பண்ணிட்டு ஒரு கோஷ்டி வரும். டாட்டிகள் கொண்டு வந்தது, ஆச்சா பாத்து போங்க சார், சரிக்கா
3: நான் வாரேன்ற மாதிரி.
1: அவங்கள பத்தி இன்னைக்கு அவங்க இல்லனாலும் பேசணும் பாருங்களே. அதுதாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து சுசிலியா இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அப்புறம் காலை பொழுது உங்களுக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ?
1: காலை பொழுது வந்து நார்மல் தான், ஒன்னும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இல்ல. இன்னைக்கு ஃப்ரைடேயா, சோ சாட்டர்டே சண்டே காண்டி காத்துட்டு இருக்க மாதிரி, லைக் எல்லாரும் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு.
0: வார இறுதி தான் வழக்கமா எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களா? உடற்பயிற்சி செய்யறது, தோட்ட வேலைகள், வெளியில நம்ம சொந்தமா தோட்டம் வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் இருக்கா? எப்படி
1: இல்ல, நம்ம இருக்கிறது வந்து அபார்ட்மெண்ட், சோ அங்க வந்து நீங்க செடியெல்லாம் வச்சிருக்க முடியாது.
0: வேற வழியே இல்ல,
1: வேற வழியே இல்ல. சும்மா உட்கார்ந்துட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு இது செய்ய வேண்டியதுதான்.
0: யோகா பண்ணுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் சொல்லுங்க.
1: என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் சிதம்பரம் சிராஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு
0: ஒரு புது பாட்டு ஒளிபரப்புங்களேன். சரி, கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு, நிகழ்ச்சியை கேளுங்க. அவரு கேட்க சொல்லுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: வணக்கம், யார் இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க?
1: வணக்கம், ரபிகா பேசுறேன்.
0: ரபிகா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: சுபாங் ஜெயாவில இருந்து.
0: சுபாங் ஜெயால இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலையா?
1: வேலை நடந்துகிட்டு இருக்கு, சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள்கிட்ட.
0: ஓ, சும்மா இருக்கீங்களா? சரி, என்ன பாட்டு கேக்கணும்னு தோணுது உங்களுக்கு?
1: மூணு படத்துல கண்ணழகா.
0: கண்ணழகா யாருக்காக?
1: எங்க வீட்டுல எல்லாருக்காகவும்.
0: எல்லாருக்காகவும்
1: பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, பாட்டு பிடிச்சதுனால உங்களுக்காக நம்ம குடுத்துடலாம். சரியா?
1: நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் தம்பி.
0: சரி, உடம்ப பாத்துக்கோங்க, பாட்டு வருது கேக்கலாம்.
1: சரி தம்பி, வணக்கம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
1: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
2: எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு மூன்று நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லி.

0: வணக்கம் ஐயா, பெரம்பாலூர்ல இருந்து லட்சுமி பேசுறேங்க ஐயா.
1: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: சேத்திக்கு பிறந்த நாள், அவங்க பேரு வந்து தனுஷாவர்த்தினி, அவங்களுக்காக கேக்குறேன் என் பாட்டு. ஆனா பிடிச்ச பாட்டுன்னா ஸ்ரீராம், அவரு அவங்களோட பாட்டு எல்லாரும் புது பாட்டு அவரு கொஞ்சம் போடுங்க ஐயா.
1: ஸ்ரீராமுடைய பாடலா? யாரெல்லாம் வாழ்த்துறீங்க அவங்களுக்கு?
0: உங்க அப்பா அம்மா விஷ்ணுவர்தன், கலா மாமியா மாமனாரு, நாகேஸ்வரி சிவா, அப்புறம் கணவர் பிரபு, லோக பிரபு, அப்புறம் அவங்க சகசரவர்த்தன், தனுஷ் சமீந்திரவர்த்தன், அப்புறம் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும்னு வாழ்த்துறோம் ஐயா.
1: பாடல் அவங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: நான் விஜயகுமாரி பேசுறேன்.
1: விஜயகுமாரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்லணும், என்ன பாட்டு வேணும்?
0: எங்க பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு, பேரு கிருஷிகா.
1: கிருஷிகா பக்கத்துல இருக்காங்களா?
0: இல்ல இல்ல, அவங்க வேலை இருக்காங்க.
1: வேலை இருக்காங்க.
0: அப்பா தமிழரசன், அம்மா புவனேஸ்வரி, தாத்தா கண்ணன், பாட்டி விஜயகுமாரி, மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறோம்.
1: எங்களுடைய சார்பாகவும் கிருஷிகாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. மின்னல ஃபேமிலி, இப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வர போகுது, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க?
0: உங்களுக்கு விஜய் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்.
1: தளபதி ரசிகை அவங்க.
0: ஆமா, நாங்க மின்னல வேலை செய்யறவங்க அனைவரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க நிகழ்ச்சி எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து மின்னல ஃபேம் கேளுங்க. இப்போ குட்டி பாப்பா கிருஷிகாவுக்காக தளபதி பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ஓகே ஓகே.

0: என்னடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
3: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
2: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
3: வடக்கமா சொல்றது தானே.
2: நான் வர வர கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
3: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன்.
2: என்ன எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
3: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
2: என்னாச்சு என்னாச்சு?
3: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
2: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
3: என்னது 5 நிமிஷமா?
2: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

0: நசீமா வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: யூத் படத்துல இருந்து முட்டைக்கலக்கி பாட்டு என் மகளுக்காக.
0: மக வற்புறுத்தி கேக்குறீங்களா? நீங்களா கேக்குறீங்களா?
1: வற்புறுத்தி கேக்குறாங்க. நான் ஒரு வாரமா உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்குதான் கிடைச்சிச்சு.
0: ஒரு வாரமா இந்த முட்டைக்கலக்கி பாட்டுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க.
1: அவங்க பேரு மட்டும் சொல்லி அந்த பாட்டு இது பண்ணிடுறீங்களா?
0: கண்டிப்பா. அவங்க பேர் என்னது?
1: அவங்க பேரு கைசாரா.
0: கைசாரா வந்து இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்களா?
1: கேட்டுட்டு இருக்காங்க.
0: கேட்டுட்டு இருக்காங்க. பேரை சொன்ன உடனே மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க. இப்ப துள்ளி குதிக்க போறாங்க பாட்டை கேட்டோன்னு.
1: கண்டிப்பா.
0: சரி கைசாரா, உங்களுக்கு இப்ப பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி.

0: அரிசி பேசுறேன், கஜாங்கிலிருந்து.
1: அரிசி சொல்லுங்க அரிசி, இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: என் ஃப்ரெண்ட்ஸுக்காக, என் ஃப்ரெண்ட் வந்து அவங்க பேரு ராஜேஸ்வரி ராஜமாணிக்கம். அவங்க எங்க அப்பாங்க இருந்தாங்க, திடீர்னு பின்னாடி திரும்பி போயிட்டாங்க. அவங்கள ரொம்ப நான் மிஸ் பண்றேன்.
1: சரி, உங்களுடைய தோழி எத்தனை ஆண்டு நட்பது?
0: ஒரு 20
1: ஆண்டுகள் நட்பு. சரி, பிரிஞ்சு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா வாட்ஸ்அப்ல எல்லாம் பேசிக்கிறீங்கல்ல?
0: அவங்களும் பிஸி, நானும் பிஸி.
1: சரி, இன்றைக்காவது ஒரு நாள் காஃபி குடிக்க போயிட்டு வாங்க, சரியா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: என்ன பாட்டு கேக்கலாம்?
0: அவங்களுக்கு வந்து நண்பன் போல யாரு மச்சா அப்படின்னு வருமா அந்த பாட்டு.
1: சரி கண்டிப்பா அவங்களுக்காக குடுத்துடலாம், அவங்க நண்பியைக்காக. அவங்கள வந்து இப்ப என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி கொஞ்ச நேரம் மின்னல் எஃப்எம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும், சரியா?
0: தேங்க்யூ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ஐநா பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு UNRWAவுக்கு மலேசியா எப்போதும் முழு ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பு தடையின்றி செயல்பட பன்னாட்டு நிலையிலான நடவடிக்கைகள் அவசியம் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது அசான் கூறினார். மில்லியன் கணக்கான பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள், சேவைகள், பாதுகாப்பு வழங்குவதில் UNRWA முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். ஊடுருவல் செய்யப்பட்டதாகவும் முடக்கப்பட்டதாகவும் அல்லது அணுக முடியாத நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள் தொடர்பான பொதுமக்களின் புகார்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆய்வு செய்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கமும் உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ள மேத்தாக் நிறுவனத்திடம் புகார் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்தது. பொது கொள்கைகள், தரமான ஆய்வுகள், நம்பகத்தன்மை மிக்க தரவுகள், விரிவான பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டுமென மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய சான்றுகளின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்க அணுகுமுறையின் மூலம் கொள்கைகளின் செயல்திறனை மதிப்பிடுவதுடன் தேவையான மேம்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என SPRM தலைமை ஆணையர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் கூறினார். மக்கா தற்காப்பு ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிப்பதற்கான அணுகுமுறைகளை ஆராய சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான அவசர கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான், பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார், துருக்கி வெளியுறவு அமைச்சர் அகான் ஃபிடான் ஆகியோர் வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர். கத்தோலிக்க தலைவர் போப்லியோ இன்று பிரான்சுக்கான தமது அதிகாரப்படி பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணத்தில் குடிநுழைவு, ஐரோப்பாவின் எதிர்காலம் உள்ளிட்ட விவகாரங்கள் கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு 2026 ஃபிஃபா ஆசியான் கிண்ண கட்பந்து இன்று மாலையில் ஹரிமாமலாயாவுக்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ள நிலையில் வங்காளதேசத்தின் திறன்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என தேசிய அணிக்கு நினைவூட்டப்பட்டுள்ளதாக அதன் இடைக்கால தலைமை பயிற்றுநர் தங் சே ஹோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: தொடர்வது மணி நட்சத்திரம் அங்கம் உள்ளூர் பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போறோம். இதற்கிடையில ஒரு நேர்காணல் உங்களுக்காக இன்றைக்கு இடம்பெற போகுது. இன்றைக்கு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் குமார் பிள்ளை நம்மளை சந்திக்க போறாரு. அவருடைய சாதனைகள் பிறகு அவருடைய படைப்புகளை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு சைக்கோ மந்த்ரா யமுனா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களை கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:08. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:08.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மார்கம் நாட்டியம் ராகம் ரசம் எனும் கலைப்பயணத்தை மையமாக கொண்டு பாரம்பரிய கலைகளின் அழகையும் அதன் உணர்வுகளையும் பார்வையாளர்களுக்கு எடுத்து சொல்லும் இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா மலேசியாவின் மரபு கலை மற்றும் பண்பாட்டை ஒரே மேடையில இணைக்க போகுதுங்க. மலேசிய பாரம்பரிய கலாச்சார கழகம் JKKN, இசை ஹெரிடேஜ், நாதலயா மியூசிக் அகாடமி மற்றும் ஸ்வர்ணா தாஷி ஃபைன் ஹார்ட்ஸ் இவங்களுடைய இணை முயற்சியில் உருவாகி இருக்கிற இந்த படைப்பு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 25 மற்றும் 26 தேதிகள்ல, அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் 8:30 மணிக்கு நெக்ரி சிம்பிலான் JKKN அரங்கில் நடைபெற போகுதுங்க. நாட்டியம் ராகம் ரசம் இந்த மூன்றும் ஒன்றிணையும் இந்த அழகான கலை விழாவை தொடர்ந்து அதன் பின்னணியில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத ஏற்பாட்டு குழுவை சேர்ந்த ஆசிரியர் தாஷினி கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் தாஷினி டீச்சர், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், நல்லா இருக்கிறேன்.
0: நீங்க வந்து வோக்கலிஸ்டா இருக்கீங்க இல்லையா?
1: ஆமா.
0: எத்தனை ஆண்டுகளா நீங்க இந்த துறையில இருக்கீங்க?
1: ஒரு 2007 இருந்து கர்நாடிக் மியூசிக் டீச் பண்ணிட்டு இருக்கேன், டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்ல டீச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலா ஆர்கனைஸ் பண்ணவங்க வந்து தேவி லட்சுமணன் அவங்க. சோ அவங்க மூலமா தான் நாங்க எல்லாம் இதுல சேர்ந்து வந்தோம். ஒரு 3 ஸ்கூல்ஸ் சேர்ந்து பண்றோம் இந்த நாட்டிய ராகரசா ப்ரோக்ராம். இது டுகெதர் வித் JKKN, அவங்க தான் மெயினா நடத்துறாங்க. நெகிரி சொம்பிலான்ல நடக்குது, சுரம்பான்ல. இன்னைக்கும் நாளைக்கும் 2 ப்ரோக்ராம் நடக்குது. சோ தயவு செய்து எல்லாரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்பி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ சோ மச்.
0: ஒரு சிறப்பான விஷயத்தை நீங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, யாரெல்லாம் வந்து கலந்துக்கலாம், பிறகு இதனுடைய நோக்கம் என்ன அதை சொல்லுங்க. ஏன் வந்து இந்த தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல?
1: இது ஆக்சுவலா மார்க்கம் ஒரு கான்செப்ட வச்சு, இப்ப பரதநாட்டியம்னா ஒரு ஃபுல் ரெபிட், அதுக்கு பேர் வந்து மார்க்கம். சோ அத வந்து பேஸா வச்சு இந்த ப்ரோக்ராம் செய்யறோம். இது வந்து PST, JKKN வந்து வருஷம் வருஷம் PST ஒரு ப்ரோக்ராம் செய்வாங்க. அதுல நம்மளுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோ அதனால இந்த ப்ரோக்ராம்க்கு எல்லாரும் சேர்ந்து வரலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்கல இருந்து அடல்ட்ஸ்ல இருந்து மலே சைனீஸ் எல்லா இனத்தினரும் வந்து கலந்து இந்த ப்ரோக்ராம் பாக்கலாம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாவே நம்ம வந்து உலகநாதரோட உலக நீதி, அந்த மோரல் வேல்யூஸ், அத பத்தி தான் அந்த பாட்டு. சோ அந்த என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது வாழ்க்கையில, அத பத்தி தான் அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாவே இருக்கும். அத எல்லாரும் வந்து கலந்து கேட்கணும்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.
0: அதாவது மார்க்கம் நாட்டியம் ராகம் ரசம் இந்த மூன்றையுமே உணரணும் அப்படின்னா அங்க வந்தீங்கன்னா தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி டீச்சர் உங்களுக்கு இந்த வேலையில. ஏன்னா நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க, வோக்கல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சி தொடரட்டும் உங்களுடைய இந்த கலை பயணம், கலை சேவை.
1: தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி.

0: டாக்டர் பர்ன் மைக்கேல் ராவ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இயக்குனர், கதாசிரியர், ஒளிப்பதிவாளர் குமார் பிள்ளை நம்மோடு இங்க உட்காந்துருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
0: எத்தனை ஆண்டுகள் கழிச்சு இங்க வரீங்க மறுபடியும்?
1: ஒரு இப்ப சமீபத்தில் வந்தேன், ஒரு 4 மாசத்துக்கு முன்னுக்கு வந்தேன். ஸோ அது ஒரு இவெனுக்காக வந்திருந்தது. ஸோ இதே அங்காசாபுரி ஆர்டிஎம்ல 2022 நான் வந்து கேமராமேன் வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்தேன். வேலை கிடச்சிச்சு எனக்கு, பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால அதை வந்து நான் விட வேண்டியதாக போச்சு. ஸோ அது ரொம்ப வருந்துறேன். அந்த வேலையில் வந்து நான் அங்காசாபுரி ஆர்டிஎம்ல இருந்திருந்தேனாக்கா எனக்கு லைஃபே டோட்டல் சேஞ்ச். இன்ன வரைக்கும்
0: அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்க, அந்த வேலை எடுக்காம போனோம். ஆனா அது சார்ந்த வேலை தான் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளா அந்த ஒளிப்பதிவு திரைப்பட தயாரிப்பு துறையில வந்து நீங்க பயணிச்சு வந்துட்டு இருக்கீங்க. இந்த நீண்ட பயணத்துல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இது எனக்கு வாழ்க்கையில திருப்பு முனையா அமைச்சது இதாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இத்தனை ஆண்டுகள் அனுபவத்துல
1: இந்த ஆண்டுகள் வந்து நல்ல விஷயம் வந்து நிறைய நடந்துச்சு நல்ல விஷயம். ஸோ இதுல வந்துட்டு என்னோட ஆசான் ரெண்டு பேர், அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏஎம்கே கண்ணன், அவர் இப்போ இல்லை உயிரோட. ரெண்டாவது வந்துட்டு என்னோடய சித்தப்பா லோகநாதன், அவர் தான் வந்து இந்த கேமரா வந்து எனக்கு ஆரம்பத்தில் என்னோடய 13 வயசில் அவர் சொல்லி கொடுத்தாரு, அவருக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி என்னோடய பெரிய ஆசான் ஏஎம்கே கண்ணன், அவர் இப்போ வந்து உயிரோடு இல்லை, அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்புறம் இது எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது, இந்த கேமராமேன் தொழிலில் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்துட்டு ஒரு பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடச்சிதுனாக்கா, தத்துஸ்ரீ கானராஜா டிஎஸ்ஜி, தத்துஸ்ரீ டத்தேன் கீதாஞ்சலி ஜி, அவங்க வந்து எனக்கு பெரிய அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து இந்த வேலையில நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: சரி, இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர் அப்படின்னு 3 வெவ்வேறு பொறுப்புகளில் நீங்க பணியாற்றும் போது, இந்த 3 துறைகளையும் ஒரே நேரத்தில் கையாளும் போது நீங்க எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். இந்த 29 ஆண்டுகள் நான் சொல்றேன், எந்த முக்கியமான சவால் நீங்க எதிர்கொள்றது என்னவா இருந்திருக்கும் இந்த 3 விஷயங்கள்ல? இது எனக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த 3 விஷயங்கள்ல
1: எழுதி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறோம்ல. ஸோ கேமரா வைஸ் நம்ம இதை என்டர் பண்ணிடலாம் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ஒரு ஐடியா ஒரு பிளானில் போவோம், அங்கே போயிட்டு ஷூட் பண்ணுற நேரத்தில் அது கொஞ்சம் மாறும். ஸோ ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டார், அப்புறம் நம்ம டைரக்டராக இருந்தால் அது நம்மளோட விஷயம். இப்போ நம்ம இன்னொரு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு படம் செய்கிறப்பையும் சரி, ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி கொடுக்குறப்பையும் சரி, நம்ம எழுதுன அந்த எழுத்தை வந்து சில பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சவாலாக எனக்கு இருந்தது.
0: எழுதும் போது அந்த கதையை மாற்றும் போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்?
1: ஐயோ சாமி, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
0: நீங்கள் ஒரு கற்பனையில் ஒரு கதாபாத்திரத்தை எழுதியிருப்பீங்க, அதை அவங்க அழிச்சு மாற்றும் போது
1: அந்த டைலாக்கு அந்த வரிகள் எல்லாம் மாற்றுறப்ப ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்துட்டு
0: அதை மாற்றும் போது அது அழகாக வந்த தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்க? நம்ம எழுதுறதை விட இது நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, என்னோட கதையை வச்சிருக்கலாமே அப்படின்னு
1: யோசிச்சு. சில கதைகள் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, இப்போ இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2 படத்துக்கு நான் வந்து கேமராமேனாக வேலை செஞ்சிருக்கிறேன், அது கதை நான் எழுதலை, கேமராமேனாக வேலை செஞ்சிருக்கேன். ஸோ அந்த ஷூட் நேரத்தில் வந்து சில டைரக்டர்கள் வந்து நம்மளோட ஐடியா ஒப்பீனியன்ஸு கேட்பாங்க. ஸோ அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. இப்போ நான் இங்கே வந்து நான் ஷூட் பண்ணுறப்ப என்னோட மைண்ட் செட்டில் வந்து நான் ஒன்று சொல்லுவேன், ஐய் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்திருக்கு. இதே கொலிசியம் தியேட்டரில் படம் வந்து ஒரு நாள் விளாண்டுச்சு, ஏன்னா அந்த படம் பெரிய பட்ஜெட்டில் உள்ள ஒரு படம் இல்லை, ஒரு நாள் கொலிசியம் தியேட்டரில் விளாண்டுச்சு, அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு.
0: அக்கா, அந்த காலிவுட் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நீங்கள் வேலை செஞ்சது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அங்கேருந்து இங்கே வந்து உங்களை கேமராமேன் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இல்லையா?
1: இங்கே ஒரு 40% வந்து படத்தை வந்து எடுத்தாங்க, அது முதல் படம், அது அந்த படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு 40% படம் வந்து இங்கே எடுத்தாங்க. ஸோ அது ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன், ஏன்னா அதில் வந்து ஒரு ஏமாற்றம் நடந்துச்சு, ஏன்னா அவங்க சொன்ன ஒரு எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு ஃபைனான்ஷியல் தான் அது வந்துட்டு. ஸோ பேமெண்ட் இவ்வளோன்ட்டு, பட் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்காக ஒரு இது இல்லை, பணம் ஒரு பக்கத்துக்கு இருந்தாலும் நம்மளோட பேஷன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு பேஷன். ஸோ அதுக்கு வந்து முழுக்க முழுக்க அதான் நம்பி வந்தோம். பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்களா, இவ்வளோ தொகை கொடுக்குறோம் இவ்வளோ தொகை கொடுக்குறேன்ட்டு, அது வந்து சேர மாட்டேங்குது. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் உளுந்து நம்ம வேலை செய்கிறோம், நம்மளோட உழைப்பை போடுறோம், பட் எண்ட் ஆஃப் தி டே அதை வரலன்னு சொன்னேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
0: ஆனால் அந்த அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு
1: அதுதான் வாழ்க்கையில் வந்து நம்மளோட அனுபவம் வந்து நம்மளுக்கு நிறையா பாடத்தை கற்றுக் கொடுக்கும்.
0: இங்கே நீங்கள் செஞ்சதுக்கும் அவங்களோட அந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறதுக்கும்
1: அது வேற லெவல். அவங்களோட இதெல்லாம் வந்து வேற லெவல். நம்ம மலேசியா வந்து சாரி டு சே பின் தங்கி இருக்கிறோம், பட் நம்ம இன்னும் கோப்பா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிகேபி படம் பூவெல்லாம் கேட்டுப்பார், அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபேண்டாஸ்டிக். அவங்க அடுத்த ஸ்டெப்பு மலேசியா தமிழ் படம் வந்து அடுத்த ஸ்டெப்பு அந்த பூவெல்லாம் கேட்டிருப்பார். நான் ஐசிக்கல, இதான் உண்மை கதை, பார்த்தவங்களுக்கு தெரியும், நீங்களும் வந்துருந்தீங்க நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப
1: படம் வந்து அடுத்த ஸ்டெப். நம்ம டைரக்டர் ஷாம்லனுக்கு வந்து ஹெட்ஸ் ஆஃப்.
0: இந்த மாதிரி நிறைய தரமான படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிற எல்லா உள்ளூர் கலைஞர்களுக்கும் இந்த வேளையில் நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக இப்போ நாங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம், பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கதையை வந்து திரையில் நீங்கள் காட்சிப்படுத்தும் போது பார்வையாளர்களை முதல்ல ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒளிப்பதிவில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம்னா எந்த அம்சத்தை சொல்லுவீங்க நீங்கள் ஒளிப்பதிவில்?
1: ஓகே, பேசிக்லி லைட்டிங். லைட்டிங் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இப்போ ஒரு படம் எடுத்தாலும் சரி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, பேசிக்லி நம்மளுக்கு லைட்டிங். ஸோ ப்ரொடியூசர் வந்து போதுமான அளவு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். சில பேர் வந்து பட்ஜெட் பட்ஜெட்னு சொல்லிட்டு வந்துட்டு, ஏன் இப்போ இண்டஸ்ட்ரி வந்துட்டு என்னென்னா பட்ஜெட் பத்தாத காரணத்தினால சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது. சும்மா ஒரு இதில் போட்டோ எடுத்துக்கலாம், ஃபோனில் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு பெரிய திரைக்கு பெரிய ஸ்க்ரீனுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்னோட கருத்து வந்து பேசிக் வந்து லைட்டிங். லைட்டிங் பக்காவாக இருந்துச்சுனாக்கா The entire story will be like fantastic.
0: அதை அது எப்படிப்பட்ட ஒரு தரமான திரைப்படத்தை நம்ம மனசில் நினச்சி வச்சிருந்தோமோ அந்த அளவுக்கு அதை பெரிய திரையில் நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு பொறுப்பை சரியாக 21 ஆண்டுகளை கடந்தும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு பாராட்டு. இப்போது அடுத்த பாட்டு கேட்கலாம், பாட்டுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம்.
1: ஓகே.

0: பூமராங் ஸ்கூல் வினர் பாடல் நம்ம உள்ளூர் பாட்டை கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு யார் நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்கன்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் குமார் பிள்ளை கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளா இந்த கலைத்துறையில பயணிச்சிட்டு இருக்காரு. அவருடைய அனுபவங்களை தான் இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. சரி, இப்போ நீங்க கேமராவுக்கு பின்னால் இருந்து இப்போ கதை சொல்லும் இயக்குனராக மாறிய தருணத்துக்கு இப்போ நம்ம வரப்போறோம். கிட்டத்தட்ட 17 குறும்படங்களை வந்து நீங்க இயக்கியிருக்கீங்க. ஒவ்வொரு குறும்படத்திற்கும் பார்த்தீங்கன்னா கதையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க எதை வந்து முக்கியமான ஒரு அளவுகோலா நீங்க வந்து கருதுறீங்க, இதுதான் அப்படின்ற மாதிரி இந்த 17 குறும்படத்துக்கும்?
1: கொஞ்சம் டஃப் தான். என்னன்னா அந்த கதை அம்சம், கதை அம்சம் எனக்கு வந்து பிடிச்சி, எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஸ்டைல் என்னன்னாக்கா நம்ம வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஸ்டோரி தான் நம்ம சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதே தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம லவ் ஸ்டோரியும் நிறைய எடுத்துட்டாங்க. ஸோ ஃபேமிலிஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ வாழ்க்கைக்கு என்ன தேவைப்படுதோ அதில் வந்து அந்த படத்தில் வந்து கரு இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹொக்கேன் மீன் சொல்லிட்டு என்னோடய 2வது குறும்படம். ஸோ அதை நான் எடுத்திருந்தேன், எடுத்து தீபாவளி சமீபத்தில் அதை எடுத்திருந்தேன். எடுத்துட்டு அதை ரிலீஸ் பண்ணேன். 1000 பேர் யூடியூப்பில் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அப்போ படத்தையும் 1000 பேர் பார்த்தாங்களேன்னு ஒரு சந்தோஷம். திடீர்னு பார்த்துட்டு பாலா நடராஜன் சொல்லிட்டு என்னோடய நண்பர், என்னோடய ஸ்கூல்மேட், சின்ன வயசுலேருந்து கூட்டாளி பாலா நடராஜன் சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உன்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு, 20,000 பேர் 30,000 பேர் பார்க்குறாங்க, ஏய் போய் சொல்லாதே அப்படின்னு. இல்லை இல்லை நீ தட்டி பாரு அப்படின்னாரு. பார்த்தா அந்த லிங்க் அப்படியே ஏறி ஏறி ஏறி போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த லிங்க்கை எடுத்து பினாங் இந்தியன் நெட்ஒர்க்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்துட்டு அவங்க வந்து எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணால் அது வைரல், செம்ம வைரல். 4,00,000-5,00,000 பேர் பார்த்தாங்க. கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அந்த கிளைமேக்ஸ், அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு வீடியோ கிளிப்பை எடுத்து அவங்க போட்டுறாங்க. அது என்ன சொல்ல வரணாக்கா வந்து நம்ம பெற்றோர்கள் இல்லை சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் சரி உயிரோடு இருக்கிறப்பே நம்ம போய் பார்த்து அனுசரிச்சிடணும். என்ன தான் நம்ம பேசாமல் இருந்தாலும் சரி, மனவாத்தாக இருந்தாலும் சரி, ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம வந்து பேசிடணும். ஸோ இறந்த பிறகு போய் பார்த்துட்டு அவங்க முன்னுக்கு படையலை வச்சுக்கிட்டு என்ன இருக்குது அதில் ஒன்றும் இல்லையே, உசுரோ இருக்கிறப்பே பார்த்துடணும். இதுதான் நான் அந்த அந்த படத்தில் சொல்ல வரேன். அதே மாதிரி தான் என்னோடய படம், எல்லா படத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு மீனிங்கோ ஏதாவது ஒன்று கொண்டு வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி

0: அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சுசீலா அம்மா கூட தான் நான் பயனடிக்கிறேன். சுசீலா அம்மா, கல்பனா ஸ்ரீ, சாய் சுபாஷ், சண்டிலியன், என்னோட எஃப்டிஎம் டீம், இவங்கெல்லாம் என்னோட டீம். ஸோ அவங்க கூட தான் அடுத்த படம், அடுத்த குறும்படமும் பயணிக்கிறேன். ஸோ அதோட வேலைகள்லாம் நடந்துகிட்டு
1: அதிகாரப்பூர்வமா நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நான் இதை எதிர்பார்க்கல உண்மையிலேயே வந்துட்டு, பட் எனக்கு இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சுசீலாமாவுக்கு, உங்களுக்கும் கிஷன் ரொம்ப நன்றி, மின்னல் எஃப்எம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, இந்த ஹொக்கியன் மீன் சொல்லும் போது பேரை கேட்டோன்னே நான் சாப்பாடுன்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா? சாப்பாடு இல்லைங்க, இது வந்து ஒரு நல்ல கதை. அதாவது நம்ம உயிரோடு இருக்கும் போதே நல்லா பாத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. இது எங்க பாக்கலாம்? இப்ப உங்களுடைய குறும்படங்கள்லாம் எங்க பாக்கலாம்?
0: யூடியூப்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. பட் என்னோட இங்கிலீஷ் நேம் வந்து எரி பிள்ளை 2152 யூடியூப்ல இருக்கும்.
1: எது வந்து உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதைன்னு சொல்லலாம் இந்த 17 கதைகள்ல? நீங்க சொன்ன மாதிரி ஓகே அன்மியும் தாண்டி எந்த கதை ரொம்ப நெருக்கமான கதை மனசுக்கு?
0: ஒரு டைட்டில் சொல்றேன், யாரும் கோச்சிக்க கூடாது. அந்த டைட்டில் வந்து மலடி. ஸோ இந்த குறும்படம் வந்து ஒரு 25 நிமிஷம், இது 25 நிமிஷம். இந்த குறும்படத்துக்கு வந்து 6 அவார்ட் நாங்கள் வாங்கினோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இது வந்து என்னோட ஒரு நாள் படுத்திருந்தேன் வீட்டில், கனவுல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிளிக், அந்த குங்குமம், அந்த குறும்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஒரு குங்குமம் சிமில் வந்து கீழே விழுவோம், அதுலேருந்து அந்த வார்த்தை மட்டும் எனக்கு வந்துச்சு, மலடின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை வச்சு அந்த கதை, இப்போ அது காலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் வந்து எடுத்தேன். அது பெரிய வெற்றி எனக்கு. 6 வார்ட் நம்ம சுசீலா அம்மா, சாந்தினி, ஸ்ரீகுமரன், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க அதில். ஸோ பெரிய வெற்றி எனக்கு. அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான படம்.
1: கனவுல வந்ததெல்லாம் நிஜமாகுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல, ஆனா நிஜமாயே உங்களுக்கு 6 விருதுகள் அதுக்கு வாங்கி கொடுத்துருக்காது, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல?
0: ஆமா.
1: இப்போ இந்த சந்திரி செழியன் அப்படின்ற அது வந்து குறும்படமா?
0: அது வந்து டெலி மூவி, ஒன்று வந்து டெட்ரிக்கல் மூவி.
1: அந்த படத்துக்கு நீங்கள் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கீங்களே, அந்த அனுபவத்தை பற்றி பார்க்குறதுக்கு.
0: ஓகே, சந்திரின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து ஒரு திருநங்கையோட கதை. ஸோ அதில் வந்து நான் ஒரு டிஓபியாக வேலை செய்ய போயிருந்தேன், அது டைப்பிங்கில் நடந்த ஒரு கதை. ஸோ அது ஒரு உண்மை சம்பவம் கூட அது வந்துட்டு. ஸோ ஷூட் பண்ணி எடுத்தோம். ஸோ அது ப்ராசஸில் போயிட்டுருக்குது. அப்புறம் செலியன் சொன்னீங்கன்னாக்கா வந்து அந்த என்டையர் டீம் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க. ஓகே, இதில் வந்து நான் ஒரு இன்னொரு பெரிய நன்றி ஒன்று சொல்லணும். இன்னும் 2 ஆசான் இருக்காங்க எனக்கு. இந்த குறும்படம் இந்த மாதிரி ஒரு படங்களை எடுக்க ஆரம்பித்ததுக்கு காரணம் வந்து ஆண்டாள் மலேசியா படம், டெலிமூவி, அந்த டெலிமூவி டெட்ரகலி மூவி ஆண்டாள், அந்த படத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து ஆர்வமே வந்துச்சு இந்த மாதிரி கதை எழுதணும் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ எனக்கு 2 ஆசான் ஊர்லேருந்து அந்த டீம் வந்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க பேர் வந்து ராஜா எம்ஜி, இன்னொன்று வந்து விநாயகமூர்த்தி, அவர் வந்து மலேசியாவில் வந்துட்டு இந்த செலியன்னு சொல்லிட்டு ஒரு உண்மை சம்பவம் ஊரில் நடந்த கதை. ஸோ அந்த படத்தை எடுத்து முடிச்சாச்சு, அதோட ப்ரொசஸும் ஓடிட்டுருக்குது. மிக விரைவில் மலேசியாவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, சுசீலா அப்படின்ற திரைப்படத்திற்காக நீங்கள் சோழன் விருது வந்து வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த படைப்பை உருவாக்கி அந்த அனுபவம், அந்த கதைக்களத்தை பகிர்ந்துக்கோங்க, எப்படி இருந்துச்சு அது?
0: ஓ, அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது வந்து அம்மா சம்மந்தப்பட்ட சம்பந்தம். அந்த கதை வந்து வேற நம்ம ப்ரொடியூசர் திறந்தது, அவரோட கதை. ஸோ நான் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணேன். அந்த ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா அவர் கதையை கொடுத்துட்டாரு, ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துட்டாரு, அவர் தான் டைரக்ட் பண்ண வேண்டிய ஒரு இது சூழ்நிலை. திடீர்னு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, நாளைக்கு ஷூட் போகிறோம், இன்றைக்கி ராத்திரி வந்து அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவர் வந்து டாக்டர் இறந்துட்டாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணி, சார் நீங்களே டைரக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சூழ்நிலை வந்துட்டு அவங்க கதை, அது அம்மாவோட கதை. ஸோ அது ஃபென்டாஸ்டிக், நல்ல ஒரு அனுபவம். நம்ம சுசீலா அம்மா வந்து அந்த படத்தில் பின்னி எடுத்திருப்பாங்க நடிப்பு.
1: சுசீலான்ற பேருக்கு சுசீலாவே நடிக்க வச்சு.
0: ஆமாம்.
1: சரி, நிறைய விருதுகள் வந்து உங்களுடைய இந்த குறும்படங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுடைய படைப்புகளுக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் உங்களுக்கான உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம்.

0: ஷாமினி ஸ்ரதா, ஓஜிடாஸ், கேஷ் வில்லன்ஸ், குரல் அந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலுமே சலிக்காத நம்ம உள்ளூர் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, கதை எழுதுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. ஆனால் வந்து கதையவே வந்துட்டு மலாயில் எழுதுறது எப்படி இருக்கும், ஒரு தமிழ்லேருந்து மலாய்க்கு போகும்போது. அதை பற்றி இப்போ பேச போகிறோம். உங்களுடைய ஹந்து பலி பகி, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா மலாயில் கதை எழுதியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 20 நிமிட கதை அது இல்லையா, அதை பற்றி பகிர்ந்துக்கோங்க. அது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு தமிழ்லேருந்து மலாய்க்கு போகும்போது?
1: அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம், கலந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சூப்பர் டூப்பர். ஏன்னா தமிழ்லேயே எழுதிக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு டீமை வந்து நம்ம FDM வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து 4 மலையக்காரங்க, நான் அதை ஒண்டி தான் ஒரு இந்தியர். ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து அந்த படத்தை வந்து எடுத்தாங்க. ஸோ படம் தியேட்டரில் வந்துச்சு, தியேட்டர்ன்ற எஸ்ட்ரோவில் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்துச்சு. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனியில் வந்து போட்டாங்க. ஸோ அந்த கதை வந்து ஒரு நியர்லி ஒரு 1.5 மாதம் அந்த டைம் வந்து PKP. ஸோ எல்லாம் வந்து வீட்டில் உட்காந்து எல்லாம் ஜூம் கால் மூலமா, டெக்னாலஜி இதுதான் வந்து டெக்னாலஜி. இது என்ன நினைச்சுனாக்கா ஜூம் மீட்டிங், வாட்ஸ்அப் மீட்டிங், கால்.
0: கோவிட் டைமில் எடுக்கப்பட்ட படம் அது.
1: கோவிட் டைமில் வந்து இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு டிஸ்கஷன் உட்காந்துருந்தோம் ஒரு 5 பேர். எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பு ஜூம் மீட்டிங் ஸ்கிரிப்ட் போட்டுட்டு நாங்கள் 5 பேர். ஸோ இதில் வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறது போகிறது. ஸோ கதையை சொன்னேன்னா ஒரு 20 நிமிஷம் கதை வந்து அதில் என்னோட கதை. ஸோ போட்டு எல்லாம் எடுத்து எழுதி விடிய விடிய உட்காந்து எழுதுவோம், விடிய விடிய உட்காந்து எழுதி ஆகியமன் நடக்கும், அப்புறம் சிரிச்சுக்குவோம், பேசுவோம். நம்ம மீட் பண்ண முடியாதுல்ல அந்த டைமில் வந்து, எல்லாம் ஃபோன் தானே, ஃபோன் தான் கேமராவில் பார்த்து பேசிக்குவோம், ஆகியமன் நடக்கும், மாற்றி இதை மாற்று அதை மாற்று இதை மாற்றி. ஸோ அந்த படத்தை வந்து டிவியில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்து அந்த படத்தில் அப்படியே கண்ணு மின்னுக்கு போகுது பார்த்தீங்களா, அது பெரிய சந்தோஷம்.
0: சரி, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அந்த பாலே பகினா வந்து பேய் காலையில் கிளம்பி போச்சு அப்படியா, என்னதான் கதை அது?
1: ஆக்சுவலி படத்தோட டைட்டில் வேற, அது சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து மாற்ற சொல்லி மாத்தினாங்க. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், காலையில் வந்து பேய் இருக்காது, ராத்திரியில் தான் அந்த பேய் வரும்.
0: பேய் தான் போல,
1: ஆக்சுவலி அது பேய் இல்லை, மனுஷன் தான், மனிதர்களாக உருவம் கொண்ட பேய்கள்.
0: ஓ, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை. ஆமா, சரி, உங்களுடைய 20 நிமிட கதை அப்படி சொல்லும்போது அது எதை பற்றி கதையாது?
1: ஓகே, அது வந்து அவங்க முத எனக்கு வந்து ஸ்கிரீன் பே கொடுத்தாங்க. ஸ்கிரீன் பே கொடுத்தோடனே 1.5 hour 90 scene ஸ்கிரீன் பே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதை மாற்றுங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என் மற்ற நண்பர்கள் 4 பேர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிற டைமில் வந்துட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ செய்ய கொஞ்சம் ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் ஒரு முக்கியமான ஒரு நண்பரும் கலந்து 20 நிமிஷம் கதை. அதில் என்னன்னாக்கா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெண்மணி அவங்க தான் வந்து கதையோட ஹீரோயின். இப்போ நான் என்ன பண்ணேன், 2 பேராக மாற்றினேன், ட்வின்ஸ் 2 பேருக்கும். ஸோ அதில் ஒரு கேஸ், ஒரு கொலை கேஸ் ஒன்று நடக்கும், அந்த கொலை கேஸ் வந்து இவங்க தான் பண்ணாங்க. ஸோ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது சில ட்விஸ்ட்லாம் வச்சேன். ஸோ அப்புறம் அந்த லொக்கேஷனு இங்கே வைக்கலாம், இந்த இடத்துல செய்யலாம், லைட்டிங் இப்படி நம்ம கொடுக்கலாம், ட்ராவலிங். அவங்க வந்து காடி காரில் வந்து பிளான் பண்ணாங்க, ஒரு டவுன்லேருந்து போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய வேன் எடுத்து ஒரு டீமாக போகிற மாதிரி, அந்த டீம் போகிற அந்த காட்டுப்பாதையில் போகிறப்ப என்னென்ன நடந்துச்சு. ஸோ ஒரு கம்பத்துக்குள்ளே போவாங்க, அந்த கம்பத்துக்குள்ளே போனோடனே 2 பேரை பார்க்குறாங்க, இவங்க இறக்குறாங்க, அவங்க காணா போகிறாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஸோ இது 2 பேர் பண்ணுறது ஒரு ஆள்.
0: இப்போ திரைப்படத்திற்கும் இந்த மாதிரி தொலைக்காட்சிக்கும் கதை எழுதுறதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன் நான். வித்தியாசங்கள் எதுவும் இருக்கு? என்ன
1: சொற்கள், சொற்கள் நம்ம, அதாவது நம்ம கொடுக்குற டைலாக் வார்த்தைகள் வந்துட்டு கரெக்டாக அமையணும். ஸோ நம்ம சும்மா எழுதிட முடியாது. ஒரு வார்த்தை நம்ம பிழையாக எழுதிட்டோமாக்கா அது வேறு அர்த்தத்துக்கு போயிடும். ஸோ அப்போ நம்மளை மாற்றி வேறு மாதிரி சொல்லிடக்கூடாது பாருங்க. ஸோ அது செய்கிறப்ப அந்த கதையை நம்ம எழுதுகிறப்ப கரெக்டாக நம்ம எழுதிடணும்.
0: தமிழியாக இருந்தாலும் சரி, மலாயிலியாக இருந்தாலும் சரி, அந்த கதை கதை தான், அது உங்களுடைய கற்பனை திறன். அதை எழுதும்போது கஷ்டப்பட்டீங்களா எதுவும்?
1: ஓ, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா கற்பனைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இப்போ இந்த இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் எழுதின படத்தில் வந்துட்டு சில விஷயத்தை வந்து நான் எழுதி முடிச்சுட்டு கையோட இல்லை இப்படி வராது, ஏன்னா அப்போ எனக்குன்னு ஒரு ஆலோசனர் இருக்காரு, நான் அப்போ கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்பேன், இல்லையா இது இப்படி வரணும், நீ இப்படி எழுதுனா இது இப்படி தப்பாக நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த இந்த இந்த சில இதெல்லாம் தாண்டி வரணும் நம்ம.
0: இப்போ மலேசிய திரைப்பட இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் நீங்கள் இருக்கீங்க. அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன், இப்போ நம்மளுடைய இந்த துறையை சார்ந்த, இந்திய துறையை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த
1: ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக், வேறு லெவலில் நம்ம இந்தியர்கள் இருக்கிறாங்க, வேறு லெவலில் டெக்னாலஜிஸ். அப்போ நான் ஒரு 29 பேக்ஸ் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இல்லை. ஸோ நம்ம வந்து VHS டேப் 8mm 35mm இப்படி ஷூட் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. அதே மாதிரி நம்ம இந்தியர்களும் நல்லா, அதாவது அதை கோப் பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க டெக்னாலஜியை வந்துட்டு. ஸோ நல்லா மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, அந்த டெக்னாலஜியை வந்து கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு யூடியூப்பில் தான் இப்போ நிறையா வந்துருச்சு, எப்படி நம்ம ஒரு கேமராவை பாய்க்கிறது, எப்படி எடிட்டிங் பண்ணுறது. ஸோ இதை வந்து கற்றுக்கிட்டு வரணும். ஸோ நான் வந்து அகாடமி தீவிதிகளை படித்தேன், ஃபினாஸில் ட்ரைனிங் எடுத்தேன், எஃப்டிஎம்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ முறையாக போனேன். சில விஷயம் வந்து நான் செல்ஃப் தாட், எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எடிட்டிங்லாம் வந்து வீடியோ எடிட்டிங்லாம் யாரும் கற்றுக் கொடுக்கல, செல்ஃப் தாட். ஸோ இப்படி வந்தேன். இப்போ அடுத்த வர நம்ம இந்தியர்கள் இந்த திரைப்படத்துக்கு வரவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, கற்றுக்குங்க. ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி பெஸ் சூப்பராக இருக்கும்.
0: ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ரொம்ப துடிப்போட இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வராங்க. டிக்டாக்லாம் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், பல நடிகர்கள் இருக்காங்க நம்ம நாட்டிலேயே. என்னன்னா அவங்களுக்கு வந்து எப்படி முறையாக அதை செய்யறது அப்படின்ற அந்த வழிகாட்டல் தான் சரியில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, முறையாக நான் வந்து இதை கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு. சில பேர் தொலைபேசியிலே எடுக்கிறாங்க, ஒரு ஒரு முழு படத்தையே ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு கிடையாது. ஆனால் அதை வந்து அந்த ஆர்வத்தை பாராட்டி ஆகணும். ஆனால் அதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சு இதை எப்படி முறையாக செஞ்சால் இன்னும் நீங்கள் அதை மேம்படுத்திக்க முடியும் இல்லையா, அதுதான் இல்லையா.
1: இப்போ வந்து அவங்க வந்து இப்போ நம்ம வந்துட்டு சில யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நம்ம படிச்சுட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ சில விஷயம் வந்துட்டு நம்ம செல்ஃப் தொடர்ன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் இருக்குது. நம்மளுக்கு முன்னோடிகள் இருக்காங்கள்ல, நம்மளுக்கு முன்னோடிகள் இருக்காங்க. ஸோ நம்ம முன்னோடிகளில் போயிட்டு ஆலோசனை கேட்கலாம், அவங்கள்ட்ட வந்து எப்படி இதை செய்யலாம் எப்படி இதை செய்யலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பை பாருங்கள். நிறையா சேனல்ஸ் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்கு, நீங்க பார்த்து கத்துக்கலாம்.
0: அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதான். இப்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க போறோம், என்ன அப்படின்னா, நீங்க மறுபடியும் பிறந்தால், மீண்டும் பிறந்தால் இதே துறையை தேர்ந்தெடுப்பீங்களா? குமார் பிள்ளை இயக்குனர் ஒளிப்பதிவாளர் இதே துறையை தேர்ந்தெடுப்பாரா?
1: ஒரு டஃப்பான கேள்விதான். எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன். இது இந்த பயணம் வந்து எனக்கு இன்னும் முடியல. இந்த பயணம் வந்து அதாவது இந்த கேமராமேன் இந்த கதை இதெல்லாம் வந்து இன்னும் முடியல. ஸோ இன்னும் ஒரு லாங் ஜேர்னி இருக்கு எனக்கு. ஸோ டுவர்ட்ஸ் சக்ஸஸ். இந்த சப்போர்ட் வந்து எனக்கு ஃபேண்டாஸ்டிக்.
0: அந்த அளவுக்கு இந்த துறையை நீங்கள் காதல்.
1: ஆமாம் கண்டிப்பாக.
0: எந்த இயக்குனர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு இயக்குனராக சொல்லுங்கள்?
1: கே பாலச்சந்தர் அவர் வந்து ரொம்ப எனக்கு விரும்பினேன். அதே மாதிரி மலேசியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்டி பாலா சார், அவர் உள்ளூர் நம்ம கலைஞர் எஸ்டி பாலா சார், அவரை பார்த்து நான் ரொம்ப பிரமிச்சிருக்கேன்.
0: அவர் தான் அவருடைய படைப்பு உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது உங்ககிட்ட அடுத்த கனவு திரைப்படம் அப்படின்னு ஒன்று ஒரு கதை இருக்கும்ல மனசுக்குள்ள, அது என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன் மின்னல ஃபேமில. ஏன்னா இறக்குறையும் நிகழ்ச்சி முடிய இன்னும் 2 நிமிடம் இருக்குது. எந்த கதை உங்கள் மனசில் இருக்குது இப்போது அடுத்து இதை படமாக எடுக்கலாம் அப்படின்னு?
1: ஓகே, நான் எடுத்த ஒரு குறும்படம், அந்த டைட்டில் வந்து திருப்பி சொல்கிறேன்னு யாரும் கொச்சிக்காதீங்க, அந்த டைட்டில் வந்து மலடி. அது வந்து நான் எடுத்தது ஒரு 23 நிமிஷம். ஸோ அது ஒரு ஒரு ஒன்றரை ஹவர் கதை வந்து என் கையில் இருக்குது. அதை வந்து திரைக்கு, பெரிய திரைக்கு நான் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அதை வந்துட்டு
0: அது பெரிய திரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே ஆசைப்படுறோம். இன்னும் நிறைய கதைகள் உங்கள் மனசில் இருக்கலாம், அதற்கெல்லாம் அப்படியே உயிரோட்டம் கொடுத்து அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த படைப்புகளுக்கு நாங்களுமே காத்துட்ருக்கோம். இப்போ நிறைவாக நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: டெக்னாலஜியை கற்றுக்குங்க, சந்தோஷமாக இருங்க, நிறையா படிங்க, நிறையா படிங்க. நம்ம வரப்போகிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நிறையா படிங்க, நிறையா கற்றுக்குங்க, டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.
0: இதுதான் இப்போதைக்கு இயக்குனர் ஒளிப்பதிவாளராக நீங்கள் சொல்கிற விஷயம். ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்ததுக்கு. எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள்கிட்ட இருந்த அந்த அனுபவங்களை கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப தெளிவாக அதற்கான விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க, நன்றி.
1: எல்லாம் புகழும் என்னை பெற்ற தாய் தந்தை சந்திரசேகரன் பெரிய நாயகி மற்றும் என் குடும்பம், என் மனைவி ராதா, என் பிள்ளை ஆனந்தா யாழினி, எல்லாத்துக்கும் நன்றி. மிக்க நன்றி கிஷன் உங்களுக்கும், ஆர்டிஎம் மின்னல் எஃப்எம் நல்லா சிறப்பாக வழி நடத்திட்டு வரீங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.
0: வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பிரேமா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. இந்த அளவில் நான் கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க. விடை பெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். நிறைவு பாடல் ஜித்தி இசையில் வந்துட்டு இருக்க கேட்கலாம்.

0: உலக அமைதிக்கான 3 பரிந்துரைகளை மலேசியா முன்வைத்துள்ளது. எல்லை தாண்டிய புகைமூட்ட சிக்கலை கையாளும் சட்டம் ஆராயப்படுகிறது. வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஐநா பாலஸ்தீன அகதிகள் அமைப்பு UNRWA-வுக்கு மலேசியா எப்போதும் முழு ஆதரவை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த அமைப்பு தடையின்றி செயல்பட பன்னாட்டு நிலையிலான நடவடிக்கைகள் அவசியம் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஷேக் முகமது அசான் கூறினார். மில்லியன் கணக்கான பாலஸ்தீன மக்களுக்கு உதவிகள், சேவைகள், பாதுகாப்பு வழங்குவதில் UNRWA முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அதன் அலுவலகங்கள் மீதான தாக்குதல்களை கடுமையானதாக கருத்து அவர் தெரிவித்தார். இவ்வேளை அமைதியை ஏற்படுத்தும் முனைப்புகளை வலுப்படுத்த மலேசியா 3 பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. தேசிய உணர்வை மேம்படுத்துதல், அமைதி ஆணைய முயற்சிகளை ஒருங்கிணைத்தல் உட்பட தேசிய ஆற்றலையும் மனித மூலதனத்தையும் வலுப்படுத்துதல் ஆகியவை அவை என டாக்டர் ஸ்ரீ முகமது அசான் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி நிலையான பொருளாதாரம், மீள்திறன் கொண்ட சமூகத்தை உருவாக்கும் செயல்திறனாகவும் அமைதி உருவாக்கம் அமைய வேண்டுமென அவர் சொன்னார். எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் சட்டத்தை இயற்றுவதற்கான அணுகுமுறையை இயற்கை வள, சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை அமைச்சு ஆய்வு செய்து வருகிறது. இதில் சிங்கப்பூர் செயல்படுத்திய வழிமுறையும் கருத்தில் கொள்ளப்படுகிறது. அமைச்சர் டாத்தோஸ்ரீ அர்த்த ஜோசப் குரோ புகைமூட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை ஆய்வு செய்ய தொடர்புடைய அமைச்சையும் நிறுவனங்களையும் உள்ளடக்கிய சிறப்பு செயற்குழுவை அமைக்குமாறு அண்மையில் உத்தரவிட்டார். அமைச்சின் சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவு செயலாளர் டாக்டர் சி பூபாடி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதனிடையே எல்லை கடந்த புகைமூட்ட சிக்கல்களை ஆசியான் அமைப்பு மதிப்பாய்வு செய்யும் என்று டாக்டர் ஜி பூபாடி தெரிவித்தார். டிசம்பரில் வியட்நாமில் 11 நாடுகள் பங்கேற்கும் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு இது மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். மேலும் மலேசியா புகைமூட்ட தரவுகளை மிகவும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளவும் பரிந்துரைத்துள்ளது என்றார் அவர். ஆசியான் அணுகுமுறைகளை வலுப்படுத்துவதில் நிதி நிலைத்தன்மையை முக்கிய அங்கமாக மலேசியா கருதுகிறது. இதன் மூலம் எல்லை கடந்த தீ விபத்து மற்றும் புகைமூட்டத்தை கையாள தேவையான அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட போதுமான வளங்கள் வட்டாரத்தில் இருப்பதை மலேசியா உறுதி செய்கிறது. தரமான ஆய்வுகள், நம்பகத்தன்மை மிக்க தரவுகள், விரிவான பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் பொதுக் கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டுமென மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய சான்றுகளின் அடிப்படையிலான கொள்கை உருவாக்க அணுகுமுறையின் மூலம் அவற்றின் செயல்திறனை மதிப்பிடுவதுடன் ஊழல் நிர்வாக குறைபாடுகளை கண்டறிந்து தேவையான மேம்பாடுகளை மேற்கொள்ள இயலும் என SPRM தலைமை ஆணையர் டாக்டர் அப்துல் ஹலீம் அமான் கூறினார். இதனிடையே 2020 முதல் 2025 வரை நிர்வாகம், உயர்நெறி, ஊழல் தொடர்பான 50 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர், அவற்றை ஒருங்கிணைத்து SPRM ஆய்வறிக்கை தொகுப்பை உருவாக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஊடுருவல், முடக்கம் அல்லது அணுக முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள் தொடர்பான பொதுமக்களின் புகார்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆய்வு செய்து வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பில் விளக்கமும் உரிய நடவடிக்கையையும் மேற்கொள்ள மேத்தா நிறுவனத்திடம் புகார் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கணக்கு கையகப்படுத்தப்படுவதும் கணக்கு முடக்கப்படுவதும் வெவ்வேறு விவகாரங்கள் என MCMC தெளிவுபடுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட கணக்குகள் மோசடி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டால் அவை வாட்ஸ்அப் தளத்தால் முடக்கப்படலாம் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் டத்தோசி அன்வர் இப்ராஹிமின் மூத்த சகோதரர் இட்ரோஸ் இப்ராஹிமின் மறைவுக்கு அமைச்சரவை உறுப்பினர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபோ சகோதரரின் இழப்பு ஆழ்ந்த துயரினை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள வேளை அன்னாரின் ஆன்மா அமைதி பெற வேண்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் இட்ரோஸை அனுபவமும் அறிவாற்றலும் நிறைந்த போராட்டவாதியாக நினைவு கூர்ந்தார். அவரிடமிருந்து அறிவுரைகளையும் எதிர்வினைகளையும் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ, மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன், தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோரும் பிரதமருக்கும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். 83 வயது இட்ரூஸ் இப்ராஹிம் நேற்று மாலை மணி 5:30 புக்கின் மர்தாஜா சரத்துகோனில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
1: 5 எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
0: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம். நேபாளத்தில் கடந்த மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளம் காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து வரும் இடர் குறித்து உலகிற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என பிரதமர் பலேந்திரா ஷா தெரிவித்துள்ளார். UN பொதுப்பேரவையில் உரையாற்றிய அவர், வெப்பநிலை அதிகரிப்பு இமயமலை பகுதிகளின் சூழலை பாதித்து பனிப்பாறைகள் உருகுவதையும் பேரிடர் ஆபத்தினை அதிகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாள சீன எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் 1400 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 6000 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனிடையே உலகளாவிய பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தில் நேபாளத்தின் பங்கு 0.1% குறைவாக இருந்தாலும் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பை அந்நாடு எதிர்கொள்வதாக ஷா கூறினார். அமெரிக்காவுடன் போரிட விரும்பவில்லை, கலந்துரையாடல் வாயிலாக மோதலை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசிஷ்கன் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் அவர் இக்கூற்றினை வெளியிட்டுள்ளார். ஃபாக்ஸ் செய்தியைச் சேர்ந்த பிரெக்ஸ் பாயருடனான சிறப்பு நேர்காணலின் போது, போரா அல்லது உடன்படிக்கையா என வினவப்பட்ட போது தமது தரப்பு போரை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனால் அச்சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் என பெசஷ்கன் சொன்னார். இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதா இல்லையா என அமெரிக்கா முடிவெடுக்க வேண்டும் என்றார் அவர். நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவை மாநாட்டில் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தமது உரையை தொடங்கிய பின் சில நாட்டு பிரதிநிதிகள் அரங்கத்திலிருந்து வெளியேறியுள்ளனர். பாலஸ்தீனத்திற்கு எதிரான யூத தரப்பின் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்களின் இச்சைகள் அமைந்துள்ளதாக அனடோலோ செய்தி வெளியிட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து பரவலான பன்னாட்டு விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் வெளிநடப்புக்கு பின்னும் அந்த யூத தலைவர் தமது உரையை தொடர்ந்தார். 2023 மோதல் தொடங்கியதிலிருந்து பாலஸ்தீனத்தில் 73,000 பேர் பலியாகினர். போப்லியோ இன்று பிரான்சுக்கான தமது அதிகாரப்படி பயணத்தை தொடங்கினார். 18 பிறகு ரோமன் கத்தோலிக் தேவாலய தலைவர் ஒருவர் அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்படி பயணம் இதுவாகும். இந்த பயணத்தில் தேவாலயத்தில் நிகழ்ந்த பாலியல் முறைகேடுகள், குடிநுழைவு, ஐரோப்பாவின் எதிர்காலம் உள்ளிட்ட விவகாரங்கள் முக்கிய இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரான்ஸ் அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 7 உள்ள நிலையில் ஐரோப்பிய வட்டாரத்தின் அமைதி ஒற்றுமை தொடர்பான கருத்துகளும் கவனம் பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் தெற்கு பதகோனியா பகுதியில் 100 திமிங்கில குட்டிகள் உயிரிழந்ததற்கு பாக்டீரியா தொற்று காரணமாக இருக்கலாம் என கடல்வாழ் பாலூட்டி நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அண்மைய காலமாக அந்நாட்டின் சுபெட் மாவட்ட கடற்கரைகளில் சவுடன் ரைட்வேல் இனத்தைச் சேர்ந்த திமிங்கில குட்டிகள் தொடர்ந்து கரை ஒதுங்கி வருகின்றன. அர்சபாலஸ் எனப்படும் பாக்டீரியா தொற்று இதற்கு காரணமாக இருக்கலாம் என நிபுணர்கள் சந்தேகிக்கின்றனர். இந்த ஆண்டு இதுவரை 1375 திமிலங்கள் மடிந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் சுமார் 400 குட்டிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அமைதிக்கான 3 பரிந்துரைகளை மலேசியா முன்வைத்துள்ளது. எல்லை தாண்டிய புகைமூட்ட சிக்கலை கையாளும் சட்டம் ஆராயப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இளையராஜா ஸ்வேதா மோகன் பாடிய தோரத்தி திரைப்பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை மதிய வேளையில் உங்களை சந்திக்கின்றேன் நான், பிரேமா கிருஷ்ணன். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுற்றுலா தலங்கள் பயணங்கள் குறித்தெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லையா. ஆக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் நீங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு சென்று வந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு தகவல் படித்தேன். சீனாவைச் சேர்ந்த 53 வயதை நிரம்பி சென் ஜின்வே அவர் வந்து 33 ஆண்டுகள் 233 நாடுகள் மாநிலங்கள் வட்டாரங்களுக்கு பயணம் செய்திருக்கின்றாராம். அவரோடு கேட்கும் பொழுது உலகை சுற்ற விரும்புவோருக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாராம், காத்திருக்காதீங்க, நேரம் யாருக்குமே காத்திருக்காது அப்படின்னு சொன்னாராம். ஆக இருக்கும் அந்த இளமை பருவத்திலே உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பயணம் போகணும்னு நினைச்சிங்களா, போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக நீங்கள் எப்படி இங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டீங்க, எந்த இடத்துக்கு போகணும் ஆசைப்பட்டு அந்த இடத்துல போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்ல அந்த இடங்களை பற்றி எங்களோட பேசலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-5-7-3-3.

0: லிங்கம்மா
1: லிங்கம்ஸ்.
2: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் அஃபேர்.
3: அன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஃபிளாஷ் மாவு, அதுக்கு முன்னாடி 1000 ஃபிளாஷை கண்ணில் அடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம். இந்த பீஸ் இல்லைங்க.

0: வணக்கம் மின்னலில்.
1: நீங்க தான் உங்க ஊர் பிரபலமா?
2: இல்ல இல்ல, என்னமா
1: இங்க போனாலும் ஆள் இருக்கா பேச?
2: கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு அவங்க தான் மெயின் கேரக்டர் நிப்பாங்க.
1: ஓ, சில பேருக்கு அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு சீதா.
2: வீட்டுக்கு போற சமயம் நம்ம கூட தான் வருவாங்க, வர நேரத்துல திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. என்ன பண்ணிட்டேன்னா, இல்லம்மா நான் வந்து உங்களை விட்டுறேன், முடிஞ்சோட நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து ஏத்திக்கிறேன் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. முடிஞ்சிச்சு, நீ வந்து ஏத்திக்கிறேன். அங்க முடிஞ்சதே நம்ம போயிட்டு ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம் வெயிட்.
1: ஆமா, உள்ளுக்கு சொல்லி, வாசல்ல சொல்லி, வெளியில சொல்லி, வெளியே ஒரு கேட் இருக்கும் அங்க சொல்லி, கார் கதவை திறந்து சொல்லி.
2: சரி, கிளம்புறோம்னு சில பேர் போவாங்க, வாசல் வரைக்கும் போய் கார் வரைக்கும் போய் ஒண்ணும் கதை பேசிட்டு இருப்பாங்க.
3: ஆமா, அது எல்லாரும் வீட்டுல நடக்கிறது தான்.
1: அது நம்மோடு வந்ததுங்க, அதை விட முடியாது சீதா.
2: நம்ம கால் பண்ணி வெயிட் பண்றோம்னு சொன்னல, அவங்கள எஸ்கார்ட் பண்ணிட்டு ஒரு கோஷ்டி வரும், காட்டிகள் கொண்டு வந்து ஆச்சா பாத்து போங்க சார், சரிக்கா
3: நான் வாரேன்ற மாதிரி.
1: அவங்கள பத்தி இன்னைக்கு அவங்க இல்லனாலும் பேசணும் பாருங்களே, அதுதாங்க.
2: சொல்லுவோம் என்ன பத்தி கோசிப்
1: பண்ணுங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அதிசயம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நீண்ட நாள் ஆசைப்பட்டு அதற்கு பிறகு உங்களுடைய சுற்றுலா தலமான கனவு இடமான அந்த இடத்திற்கு சென்று வந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிள்ளான்ல இருந்து திவ்யா அழைச்சிருக்காங்க. திவ்யா
1: சொல்லுங்க.
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்ல சிறப்பாக இருக்கின்றேன்.
0: மதிய உணவு சாப்பிட்டாச்சா?
1: இன்னும் இல்ல, இப்பதான் லஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
0: ஓ, இனிமேல் தான் போய் சாப்பிட போறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க எந்த இடத்துக்கு போகணும் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க?
1: ஓகே, நான் வந்து யுனைடெட் கிங்டம்ல வந்து என்னோட கல்வி வந்து அங்கதான் நான் படிச்சேன். அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கனவா இருக்கும்ல. அப்போ லண்டன்லதான் என்னோட கல்வி படிச்சேன். அப்போ அங்க வந்து அந்த அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, லண்டன் பிரிட்ஜ்னு நிறைய பேர் நம்ம தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அது லண்டன் பிரிட்ஜ் இல்ல, அது டவர் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அதோட அந்த ரோடு வந்து அப்படியே மேல ஏறி இறங்கும். சோ அப்ப அதெல்லாமே வந்து உண்மையா சொல்லணும்னா இப்ப வரைக்கும் கூட அது வந்து அது ஒரு ஒரு எப்படி அது செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனா அது ஒரு ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு. உண்மையாவது யூகே வந்து எனக்கு ஒரு ஒரு கனவுன்றதை விட அது ஒரு கனவுல வாழ்ற ஒரு வாழ்க்கைய வந்து அங்க அமைச்சு கொடுத்தாங்க. சோ அது அதோட அனுபவமே வேற. அது ஒவ்வொருவரும் போய் பார்த்தாதான் தெரியும். கண்டிப்பா வந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு முறையாவது போயிட்டு அந்த நாட்டை போய் பாத்துருங்க. அதுவும் அந்த டவர் பிரிட்ஜ் வந்து அது ஏறி இறங்குற அழகே அது தனி.
0: நீங்க ஆசைப்பட்ட இடம் சொல்லலாம். அங்க போய் கல்வியும் பயின்று அந்த இடத்தையும் சுற்றி பார்த்து இப்ப மலேசியாக்கு வந்திருந்தாலும் அந்த இடத்துல இருந்த அனுபவத்தை ரொம்ப அழகா எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க திவ்யா.
1: நன்றி.
0: ஆக நீங்களும் அழைக்கலாம் இது போன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போய் வந்த அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லியோ 3228255733 அல்லது சொல்லியோ 3228247868.

0: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: இசை மிசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். கம்மாஸ்ல இருந்து ஜெயலட்சுமி அம்மா அழைச்சிருக்காங்க. அம்மா, நீங்க எங்க போகணும் ரொம்ப ஆர்வமா இருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த அனுபவம்னா எந்த இடம் சொல்லுங்க?
1: நான் ஆரம்ப பள்ளியில படிக்கும் போதே எனக்கு தாஜ்மஹாலை பாக்கணும் ரொம்ப ஆசை. உலக அதிசயம்ல தமிழ் பள்ளியில படிக்கும் போதே ஆசிரியர்கள்லாம் தாஜ்மஹாலை பத்தி ரொம்ப விரிவா பேசி சொல்லுவாங்க. அப்ப இருந்து அந்த சின்ன வயசுலயே எனக்கு அந்த ஆசை வந்துச்சு போய் பாக்கணும்னு.
0: சரி,
1: ஆனா என்னுடைய 60வது வயசுலதான் தாஜ்மஹாலுக்கு போனேன்.
0: காதலின் சின்னத்தை வந்து 60வது வயதுல போய் பாத்துட்டீங்க, அது வரைக்கும் நீங்க மகிழ்ச்சி அடையணும்.
1: ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன கூட்டிட்டு போனாங்க அந்த இடத்தெல்லாம். அந்த இடம் அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா நான் நினைச்ச தாஜ்மஹால் உள்ளுக்கு சிலைங்க எல்லாம் இருக்கும்னு நினைச்சு போனேன். இல்ல, எல்லாம் கோசமா தான் இருந்துச்சு. பள்ளிகள்ல நாள் அலங்கரிச்சு அழகா இருந்துச்சு அந்த இடம். சுத்தமா எல்லா இடமும் பாக்குறதுக்கு அவ்வளவு ரம்பியமா இருந்துச்சு. அங்க இருந்து பல போட்டோங்களும் எடுத்துக்கிட்டோம்.
0: உங்களுடைய கனவு இடமான தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு உங்க பிள்ளைகள் உங்களை அழைச்சிட்டு போனாங்களே, உங்க பிள்ளைகளுக்கு மனமார பாராட்டு சொல்லணும்.
1: அது மட்டும் இல்லமா, அப்படியே என்ன காசிக்கும் கூட்டிட்டு போய் அங்கேயே என்ன சந்தோஷப்படுத்தி என்ன அழைச்சிட்டு வந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: உங்களோட மகிழ்ச்சி எங்களுக்குமே மகிழ்ச்சி. நன்றிமா,
1: ரொம்ப.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ல சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஹெர்மின் பாடிய மலேசிய பாடலை தாம் கேட்டு ரசித்தோம். இசை மிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து ஒரு நேயர் பேசுவதற்காக காத்திருக்கின்றார். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க நான் தத்துவ சங்கிலி முத்துரத்னம் காஜாங்கல இருந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க எங்க சென்று வந்தீங்க? ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த இடம் எந்த இடம்?
1: கனவு இடமாக இருந்த US தான் இந்த சமீபத்துல நான் சென்று வந்த இடம். என்னுடைய கனவுல ஒரு நிறைவேறிய ஆசையை அந்த இடம் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பிரமித்து இருந்தது. அந்த நயகரா ஃபால்ஸ், அந்த நீர்வீழ்ச்சி, அதுதான் வாழ்க்கையிலேயே ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு கனவு இடம். அந்த இடத்துக்கு போய் அந்த நீர்வீழ்ச்சியில அந்த அந்த சாரலை உணரும் போது அது உண்மையிலேயே ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக அது அமைந்திருந்தது. உண்மையிலேயே எல்லாருக்கும் அது பார்க்கறதுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போது ஒரு அற்புதமான, அருமையாக, உலகத்து ஒரு அதிசயமான இயற்கை எதில்னா அது அந்த நயகரா நீர்வீழ்ச்சி தான்
0: ஐயா. அதை நீங்க சொல்லும் போதே எனக்கு எப்படி தோணுதுன்னா, அந்த வர்ணிச்சு சொல்றீங்களா, போய் பார்க்கணும்னு தோணுது, அந்த அளவுக்கு இருக்கு. எத்தனை நாள் பயணம் மேற்கொண்டீங்க?
1: அங்க ஒரு 10 நாள் பயணம் மேற்கொண்டோம். வாஷிங்டன் டிசி, நியூயார்க், அந்த அந்த நீர்வீழ்ச்சி விழும் போது அங்க அந்த சாரி, அந்த அந்த நீர்வீழ்ச்சியோட சாரல் அப்படியே உள்ள போய் வரும் போத அது வார்த்தையில வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம்.
0: அது சொல்லும் போதே உங்க கனவு இடத்தை நீங்க பாத்துட்டு வந்த அந்த துள்ளல், அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு புரியுது ஐயா. மிக்க நன்றி அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். கடலோர பகுதிகள் தீவுகளில் உணரப்படும் கடல் மட்ட உயர்வின் பாதிப்பு இனி எதிர்கால கவலை என்று மாறாக தற்போதைய அச்சுறுத்தலாக மாறிவிட்டதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது அசான் குறிப்பிட்டார். கடல்சார் நாடான மலேசியா கடல் மட்ட உயர்வினை மேம்பாடு உட்பட மீள்திறன் சவாலாக கருதுவதாக ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் கடல் மட்ட உயர்வு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் கூட்டத்தில் அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசியாவும் தாய்லாந்தும் ஹலால் உட்பட ரப்பர் தொழில்துறைகளில் தத்தம் பலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதரப்பு வர்த்தக மதிப்பு வாய்ப்புகளையும் கடந்து ஆசியான் பன்னாட்டு சந்தைகளில் அவற்றை விரிவுபடுத்த வேண்டுமென பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசீர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் உள்ள ஸ்ரீவலயா கோபுரத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் அங்குள்ள ஒரு சிற்றுண்டி சாலையின் சமையலறை பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய கட்டமைப்புகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் முகமது ஐக அஸ்மி தெரிவித்தார். மேலும் உயிர்ச்சேதம் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். இந்தியா டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் பிரேம் பரிவர்த்தன் சுவாமி சுமார் 50 ஆண்டுகளாக மரங்களை நட்டு பசுமை சூழலை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவர் பேபல் பாபா என உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுகிறார். 60 வயதான அவர் சிறுவயதில் தொடங்கி மரங்கள் மீதான ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் நண்பர்களுடனும் தன்னார்வலர்களுடனும் இணைந்து இந்த இயக்கத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐநா பொதுப்பேரவை மாநாட்டின் 81வது கூட்டத்தொடரின் இடையே பாகிஸ்தானும் வங்காளதேசமும் உறவுகளை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. அக்கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபா ஷரீஃபும் அவரது வங்காளதேச சகா தாரிக் ரஹ்மானும் சந்தித்ததை தொடர்ந்து இந்த நிலைப்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தில் இடுகையிடப்பட்டுள்ளது. அந்த சந்திப்பு நட்புறவான அணுக்கமான சூழலில் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு கட்பந்து. சாஸின் முன்னாள் தாக்குதல் ஆட்டக்காரர் ஜிமி ஃபிளோட் அசல்பேங் ரசிகர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அடுத்த மாதம் குவாலலம்பூருக்கு வருகை அளிக்கிறார். குவாலலம்பூர் எஸ்கோட் தங்கும் விடுதியில் அக்டோபர் 30 தொடங்கி 2 நாள்களுக்கு த ஃபேமஸ் CFC என்ற நிகழ்ச்சி நடைபெறும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். எத்தனை முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் தேனிசை கானங்களை பிற்பகல் 3 மணி வரை நாம் ரசிக்க போகின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் விரும்பி கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. சரி, இப்பொழுது தொடக்க பாடலாக 6 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் ரசிகர்களின் மனங்களை தன் வசம் ஈர்த்த காந்த குரலுக்கு சொந்தக்காரர் எஸ் பி பாலசுப்ரமணியம். அவர் நம்மை விட்டு மறைந்து இன்றோடு 6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சாந்தி நிலையம் படத்திற்காக பி சுசிலாவுடன் இணைந்து பாடிய இயற்கை எனும் இளைய கண்ணி அந்த பாடலாக இருக்கட்டும். அடிமை பெண் திரையில் இடம்பெற்ற 1000 நிலவேவா அந்த பாடலும் புகழ்பெற்ற பாடல் என்றே சொல்ல வேண்டும். 60ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அவர் இறந்து விட்டாலும் இரவா புகழ்பெற்ற 1000 பாடல்களின் வழியாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்ரமணியம். அவருடைய நினைவாக சாந்தி நிலையம் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும் தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பழம் பாடல்களையே ரசிக்க தொடங்கியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தாமான் வாயுல இருந்து பரமேஸ்வரி அழைச்சிருக்காங்க. வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சமையல் இன்னைக்கு? உற்சாகமா இருக்கீங்க வேற.
1: ஆமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சைவ சாப்பாடு. சைவம் வீட்லயே சமைச்சு கொண்டு வந்து இங்க சாப்பிட்டு இருந்தோம். இங்க மதியங்கிற மிச்சர் ஓம பொடி எல்லாம் விக்கிறேன்.
0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? இப்ப
1: செல்வம் படத்துல இருந்து எனக்காக எனக்காக இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு 10 வயது நினைப்புதான் வரும். அந்த பாட்டை கேட்கும் போது அந்த நினைப்பு சேருவாங்க.
0: ஏன் 10 வயதுக்கு போகுது
1: அந்த பாட்டு? எப்போது பாடும் வானொலியில அந்த முந்தி அதை கேட்கும் போதுதான் அது டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தது எனக்கு.
0: அப்படிங்களா? சரி, உங்களுக்கு பிடித்த பாடலை நம்ம ஒளிபரப்பு செய்ய போகின்றோம். இப்ப நீங்க சொன்னீங்களா, அந்த சூழ்நிலையை முறுக்கு வியாபாரம் செய்துகிட்டு இருக்க அந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னால உணர முடிகிறது. ஏன்னா பிரிக்வில்ஸுக்கு வந்து அன்றைக்கு போகும்போது பூக்கடையில பாக்குறேன், பூ வியாபாரம் செய்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பழைய பாடல சத்தமா வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு தனி மகிழ்ச்சியா தான் இருக்கு. உங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும்?
1: ஆமா ஆமா, அது கேட்கவே முடியாது. த்ரூசா நான் வந்து பவர் பேங்க் போட்டு கட்டுட்டே இருப்பேன். த்ரூசா ராத்திரி 7 மணி வரைக்கும் இங்க கட்டுட்டு இருப்பேன். அப்புறம்
0: உங்களுடைய அன்புக்கு நன்றி. மின்னலை தொடர்ந்து கேளுங்க.
1: நன்றிமா. நன்றிமா.
0: நன்றி.

மின்னல்ல வந்து 26 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: மனமகிழும் பழைய பாடல்களை நாம் இசையும் இசையும் தொகுப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்து இப்போல இருந்து தோமஸ் அழைச்சிருக்கிறாரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: ஒரு தாய் மக்கள் நாம் என்றோ அந்த பாட்டு வருமே.
0: அந்த பாடல் பிடித்த பாடலா உங்களுக்கு?
1: நம்மள ரொம்ப பிடிக்க பாடல் தான். ஏன்னா அவரு நம்ம டைம் டீனேஜ் எல்லாம் இருக்கும் போதே அவரு நம்ம ரொம்ப கேட்டு பழகி வந்தது அந்த பாட்டு.
0: ஆமா, அவருடைய நினைவு நாள் இன்று 6 ஆண்டுகள் ஆகி.
1: நினைவு நாள் இன்னைக்கு மறக்க முடியாது வாழ்க்கையில.
0: ஆமா,
1: இன்னைக்கு என் பிறந்த நாள் வேற.
0: அப்படியா? உங்களுக்கு எங்களோட மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து தோமஸ்.
1: ஆமா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் டைம் தான். அவருக்கு 2020 இருந்தாரு.
0: ஆமா ஆமா. ஆனா அவர் பாடிய பாடல், 2 பாடல் நம்ம வந்து தொடக்கத்திலேயே கேட்டுட்டோம். இப்ப உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு தாய் மக்கள் நாம் என்போமா, அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.

0: குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: சிரிக்கிறியே ஆண்டவன் புண்ணியத்தில். நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணு.

0: ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து கடா பக்கமாக நம்ம போகின்றோம். அங்க மாரியாய் இருக்கிறாங்க. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் அம்மா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: அதாவது சிரிக்க தெரிந்தால் போதும் புயல் இருங்க, அந்த பாட்டு. இப்ப அற்பங்கள் இருக்காது, கூழ் காத்திக்கிட்டு இருக்கேன் சாமிக்கு.
0: அப்படியா?
1: அழைச்சது நாளைக்கு அழைக்கிற கல்யாண நாள் கிடைக்கவே இல்லை.
0: அப்படியா? செப்டம்பர் 15 உங்களுடைய திருமண நிறைவு நாளா? எத்தனாவது ஆண்டு?
1: 55 வருஷம்.
0: 55 வருட திருமண நிறைவு நாள் கொண்டாடி இருக்கீங்க. மாரியாயி, கணவர் பேர் என்ன?
1: பேர் சொல்ல மாட்டேம்மா.
0: ஐயோ, அப்படியா? எப்படி இப்ப நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லணுமே. எப்படி? ஏதாவது குறிப்பு சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்க முடியுதா பாப்போம்.
1: காளியம்மா சொல்ல இருக்குல்ல, என்ன வரும்?
0: காளியம்மா, காளியப்பா, சரியா?
1: காளியம்மா
0: அடேங்கப்பா, கணவர் பெயர் சொல்ல மாட்டீங்களா?
1: இல்ல, சொன்னதில்லை இது வரைக்கும்.
0: இதற்கும் சொன்னதில்லை யாருட்டையும்?

0: அது சொல்ல மாட்டேன், பக்கத்து பிள்ளைங்க தான் சொல்லிடுவாங்க. இப்படிதான் சாமியை குறிப்பிட்டு தான் சொல்லுவேன்.
1: ஐயோ அப்பா, கேட்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த பாடல் தான் உங்களுக்கு ஒளிபரப்பு செய்ய போறேன். பேரை சொல்லலாமா, கணவர் பேரை சொல்லலாமா? இல்ல இல்ல, நான் சும்மா உங்களுக்காக சொன்னேன். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு, பிடித்த பாடல் சொல்லுங்க. மகிழ்ச்சியா அந்த பாடலை கேட்டிருக்கீங்க. உங்கள் இருவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. நன்றி
0: நன்றி நன்றி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: ஹலோ, வணக்கம். என் அன்பான பிரேமா அவர்களே,
1: யார் பேசுறது?
0: சுந்தரி பேசுறேன்.
1: சுந்தரி, எப்படி இருக்கீங்க? சுந்தரி,
0: நல்லா நலமா சிறப்பா இருக்கேன்.
1: சுந்தரிக்கு என்ன பாடல் வேண்டும்?
0: எனக்கு வந்து சிரித்தாள் தங்க பதுமை அந்த பாட்டு வேணும்.
1: இப்ப யாரு சிரித்தால் இங்க தங்க பதுமை?
0: நீங்களே வச்சுக்கோங்களேன், உங்களே நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன்.
1: என்ன இல்ல, நீங்க சொல்லுங்க, உங்க மனசுக்கு யார் சிரிச்சா தங்க பதுமையா தெரியவாங்க சொல்லுங்க.
0: கணவர் தான்.
1: கணவர் பேர் என்ன?
0: கணவர் பேர் சண்முகம்.
1: சண்முகத்துக்காக இந்த பாடல விரும்பி கேட்க போறீங்க அப்படித்தானே?
0: ஆமா ஆமா, ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு?
0: இன்னைக்கு என்ன?
1: குடலங்கா கூட்டு வச்சு பைத்தங்கா பிறட்டு அப்பளப்பு பொரியல். நல்ல சமையல் சாப்பிடுங்க. அப்படியே உங்களுக்கு பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். கேட்டுக்கிட்டே
0: ரொம்ப நன்றி.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப
1: புரிஞ்சுக்கிட்டேன்.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: ராஜா.
1: மூச்சவங்கிலிருந்து சாந்தி அழைச்சிருக்கீங்க. சாந்தி, வானிலை எப்படி இருக்காங்க?
2: கொஞ்சம் வெயிலுமா இருக்கு, ஆனா புகைமூட்டம் அதிகமா இருக்கு.
1: புகைமூட்டம் அதிகமா இருக்கு. இந்த புகைமூட்ட காலகட்டத்துல நீங்க என்னெல்லாம் தவிர்ப்பீங்க, என்னெல்லாம் செய்வீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: எங்கேயும் வெளியே ரொம்ப அதிகமா வெளியாக கூடாது. அப்படி தவிர்த்து வெளியே போனோமா
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சரியான பதில் சொன்னாலும் உங்களுக்கு பிடித்த பாடல் ஒளிபரப்பு செய்யலாமா? என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து பழனி பாட்டுல இருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அந்த பாட்டு எனக்கு வேணும். எங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க ரெண்டாவது அண்ணனுக்கு.
1: அப்படியா?
2: பேர் வந்து துரைராஜு.
1: துரைராஜு அவருக்காக பாடலை விரும்பி கேக்குறீங்க. நான் முதல்ல வந்து சும்மா தான் கேட்டேன், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்ட்டு. ரொம்ப அழகான பதிலை சொல்லிட்டீங்க. இந்த நேரத்துல உண்மையாவே பாத்தீங்கன்னா நீரும் அதிகமா நம்ம வந்து பருக வேண்டுமே.
2: பாசமலர்
1: பாடல் தானே பெரும்பாலும் கேட்பாங்க. நீங்க என்ன அண்ணன் என்னடா தம்பி என்னடா?
2: அண்ணனுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குவாங்க, அண்ணன் ரொம்ப விரும்பி கேட்பாங்க.
1: அண்ணனுக்கு பிடித்த பாடல தங்க கேட்டிருக்கீங்க. இப்ப அண்ணனுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
2: ரொம்ப நன்றி.

0: முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சில மலேசியா மடானே மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். உயர்கல்வி அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடேர் இன்று முதல் 27 வரை கசகஸ்தான் அஸ்தானாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். மலேசியாவுக்கும் மேற்காசிய நாடுகளுக்கும் இடையே உயர்கல்வித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி உயர்கல்வி அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நகரி சம்பலானில் நிர்மாணிக்கப்படும் ஜம்புல் தேசிய சமய இடைநிலை பள்ளி நாட்டில் நுட்ப தொழில் கல்வி டிபேட்டை வழங்கும் முதல் சமய பள்ளியாக உருவெடுக்கவுள்ளது. 12வது மலேசிய திட்டத்தின் கீழ் 14.22 ஹெக்டர் நிலப்பரப்பில் 98 மில்லியன் ரிங்கெட் செலவில் அப்பள்ளி கட்டப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் டாத்தோஸ்ரீ ஃபர்லினா சிதிக் தெரிவித்தார். மியான்மர் அகதிகளுக்கு அடைக்கலம் அளிக்கும் நாடுகளுக்கு உதவுவதில் பன்னாட்டு நிலையில் சுமைகளையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்வதை அதிகரிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டாத்தோஸ்ரீ முகமது அசான் வலியுறுத்தினார். மியான்மர் அகதிகள் சிக்கலுக்கான தீர்வு அதன் மூல காரணங்களை களைய வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எல்னினோ காரணமாக ஏற்படக்கூடிய வறட்சியை எதிர்கொள்ளும் வகையில் தாய்லாந்து தனது வியூக அரிசி கையிருப்பை 30 விழுக்காடும் செம்பனை எண்ணெய் கையிருப்பை 20 விழுக்காடும் அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விநியோகம் விலை தொடர்பான இடர்களுக்கு நடுவே உள்ளூர் சந்தையை நிலைப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வர்த்தகத்துறை கூறியது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்திற்கு நடுவே பிங்பிங் ஃபோ ஸ்வாங் எனும் இரு பெரிய காண்டாக்கள் இன்னும் சில நாள்களில் அட்லாண்டா உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீன அமெரிக்க மக்களுக்கு இடையிலான நட்பு தூதர்கள் என ஜி அவற்றை வர்ணித்தார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஆடவர் மேசை டென்னிஸ் பிரிவில் 32 நீடித்த சீனாவின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் ஜப்பான் தங்களது தாழ்வு மனப்பான்மையை வென்றுள்ளதாக அதன் விளையாட்டாளர் தோக்கோகா சுஹரிமோத்தோ கூறினார். 1994 முதல் இந்த பிரிவில் ஒவ்வொரு ஆசிய போட்டியிலும் கோலோச்சிய சீனாவை ஜப்பான் 3-2 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் அதே நேரத்தில் வாழ்த்து நேரமும் இடம்பெற போகின்றது. ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மின்னலம் டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அங்கு வந்து இன்றைய பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்தை வந்து அங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆக இப்பொழுது சர்வம் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்டு ரசிக்கப் போகின்றோம். இதோ உங்களுக்காக

0: இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லீஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மினல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com பாபாஸ் அண்ட் யூ. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

விஜய் யேசுதாஸ் ஸ்வேதா மோகன் குரலில் பாடலை கேட்டு ரசித்தோம். இசை மிசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெற போகின்றது அப்படி சொல்லியிருந்தோம். மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லியிருக்கிறோம். வாங்க நேரலையில உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு இன்று பிறந்தநாள் திருமண நிறைவு நாள் வாழ்த்தலாம் நீங்கள் சொல்லலாம். சரி, இன்று வந்து பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் பிறந்தநாள் வாழ்த்து அப்புறம் திருமண நிறைவு நாள் வாழ்த்தும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இப்ப திருமணம் நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கான பாடல் இதோ.

இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம். மின்னலஃபம் டிக்டாக் பக்கமா வாங்க, வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கனிமொழி வேங்கை அவங்களுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்றவங்க கண்ணன் திலகம், நிவேதா ஸ்ரீ வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஜெயக்குமாரன் அவரும் வந்து இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்கள் தான் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுபாஷினி 22 அப்பா அம்மாவுக்கும் திருமண நாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்பா அம்மா பேரை சொல்ல மறந்துட்டாங்க. ரவிச்சந்திரன் அவருக்கு வந்து இன்று 50வது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ரத்னகௌரி சொல்லியிருக்காங்க, 16ஆம் தேதி 20ஆம் தேதி திருமணம் புரிந்த பூவேந்திரன் கலையரசிக்கும் டினிஸ் ரஞ்சிதாவா பாதிலே நிற்கிது, அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மின்னலஃபம் உடைய டிக்டாக் பக்கமாக வந்து வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

இவன் சங்கராஜா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்த நேரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூனீஸ்வரி சுப்பையா அவங்க வந்து இன்றைய பிறந்த நாள் திருமண நிறைவு நாள் கொண்ட அனைவருக்குமே வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரேமா வந்து அவங்களுக்கு இன்று பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. லக்ஷ்மி சரவணன் 30ஆம் தேதி மகன் ரிதீஷ் ஏப்ரஹாம் பிறந்த நாள் வாழ்த்து வந்து உறவுகள் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு வந்து நிறைய வந்திருக்கு கருத்து வாழ்த்து. இன்றைக்கு ரவி பவானி இவங்களுக்கு வந்து திருமண நிறைவு நாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கும்

எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. வினோட் வந்து எங்க உள்ளவர் மனைவி தேவி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கீதிகா அனுஸ்ரீ குவந்தான்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. 25 செப்டம்பர் சித்தியாவணியில் வசிக்கும் மோரிஷாவுக்கும் பினாங்கில் வசிக்கும் ஷீலா குருசாமி அவங்களுக்கும் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. மூர்த்தி அவர்கள் ஆர்டிஎம்ல இருக்கக்கூடிய எல்லோரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. அப்புறம் ஒலியா எஃப்எம்ல ரவிஜி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மிக்கி மாஸ் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அஞ்சலி அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. மாரியம்மா, புஷ்பா, கமலம் இவங்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங் நண்பர் பாலசுப்ரமணியத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. டைப்பிங்லேருந்து இள முருகன் இவர் மின்னலில் உற்ற நேர நமக்கு எப்பொழுதும் தொலைபேசி வாயிலாக அழைப்பார். ஆக டிக்டாக் பக்கமாக வந்திருக்கீங்க. அதற்கு பிறகு நிவேந்திரன், பார்த்திபன், ஜெசிலன், சர்வச்சனா, கேஷிகா இவங்களுக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லப்பட்டு இருக்கு. வத்துமலை அவருக்கும் இன்று பிறந்தநாள். குடும்ப உறுப்பினர்கள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்று உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னா மின்னலஃபமோடைய பிற்பகல் 3 மணிக்கு பிறகு வாழ்த்து நேரம் இடம்பெறும். நீங்களும் வந்து வாழ்த்து சொல்லலாம். தொடர்ந்து உங்களுக்காக கார்த்திகை பூமி ஜெயசரி கொண்டு வரும் பாடல்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலே மிஸ்பாஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபி பெருமகனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை எப்பொழுதும் நிகழட்டுமாக. ஆமீன். நேயர்களே, அல்லாஹ் அற்புத படைப்பாளன் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்புவ்வுலகில் எண்ணில் அடங்காத அற்புதங்களையும் கோடிக்கணக்கான படைப்புகளையும் படைத்து அவனுடைய அற்புதங்களை இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அற்புதங்களை எத்தனை கோணங்களில் நாம் சிந்தனை செய்து பார்த்தாலும் சரி, நம்முடைய கற்பனைக்கு எட்டவே எட்டாது. அவனுடைய அற்புத படைப்புகளை எண்ணி முடிக்கவும் முடியாது. அல்லாஹ்வின் படைப்பு சம்பந்தப்பட்ட நிலையில் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அவனுடைய படைப்பு என்று வருகின்ற பொழுது வானத்தையும் அவன்தான் படைத்தான், பூமியையும் அவன்தான் படைத்தான், கோள்களையும் அவன்தான் படைத்தான், சூரியன் சந்திரனையும் அவன்தான் படைத்தான், உயிரினங்கள் அனைத்தையும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் படைத்து அவனுடைய அற்புத படைப்புகளின் சான்றுகளை இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டி தன்னுடைய வல்லமைகளை இதன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துன் நூர் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தாலா நீரின் மூலமாக படைத்தான். அந்த படைப்பின் தத்துவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, சில படைப்புகளை ஊர்வினைகளாக அல்லாஹ் படைத்தான், இன்னும் சில படைப்புகளை இரண்டு கால்களின் மூலமாக நடக்கும் படைப்புகளாக அல்லாஹ் படைத்தான், இன்னும் சில படைப்புகளை நான்கு கால்களின் மூலமாக செல்லக்கூடிய படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியவாறு இந்த படைப்புகளை படைத்தான். சூரா என்ற சூராவில் 48-49 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தான், தான் நாடியவாறு அல்லாஹ் படைத்தான். அதை சொல்லிவிட்டு மீண்டும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சிலருக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுத்தான், இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுத்தான், இன்னும் சிலருக்கு ஆண் பெண் இரண்டையும் கலந்து கொடுத்தான், இன்னும் சிலருக்கு குழந்தைகளே இல்லாத நிலையிலும் அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இதன் மூலமாக தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தன்னுடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகிற்கு அற்புதமான வல்லமையாக அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன் என்ற சூராவில் 13வது ஆயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா படைப்பை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, அற்புதமான தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தும் காட்டும் விதமாக அடுக்கடுக்காக பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு நீர் துளியிலிருந்து சதை கட்டியை உருவாக்கி, அந்த சதை கட்டியிலிருந்து தசையை உருவாக்கி, எலும்பை புகுத்தி, அதற்கு மேல் லஹ்மு என்று சொல்லக்கூடிய தோலை மூடச் செய்து அற்புத படைப்பாக அல்லாஹ் படைத்து அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, சும்மா அன்ஷஅனாஹு கல்கன் ஆஹர், இப்படியே உங்களை மாற்றி மாற்றி அற்புதமாக படைப்பாக நாம் படைத்தோம் என்று சொல்லி காட்டுகிறான். படைப்பாளர்களில் அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், அருள் பெற்றவன் என்பதை சொல்லி காட்டுகிறான். இன்னும் அவனுடைய அற்புதங்களில் உச்சகட்ட நிலையை சென்று பார்த்தோம் என்று சொன்னால், முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா மண்ணால் படைத்தான். மண்ணால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவர்களின் துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு படைப்பதற்கு என்று உள்ள வல்லமைகளை அல்லாஹ் ஆரம்பத்தில் எடுத்து காட்டுகிறான். மண்ணில் படைக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதம் அவர்களை விலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதன் மூலமாக அவனுடைய படைப்பின் அற்புதங்களை அகில உலகிற்கு விளங்க செய்கின்றான். அப்படியே சற்று கூடுதலாக பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு எப்படி அல்லாஹ் உருவாக்கினான் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண் துணை இல்லாத அற்புதமான ஒரு வழியில் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவில் உருப்பெற செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தையை ஆண் துணை இல்லாமல் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அற்புத படைப்பில் இது ஒரு சான்று. அதோடு மட்டுமல்லாது எல்லா மக்களும் அன்று விசாரித்தார்கள், மரியமே எப்படி நீ இந்த குழந்தை பெற்றெடுத்தாய் என்று கேட்கின்ற பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து இஷாரா செய்தார்கள். இஷாரா செய்த பொழுது அந்த சிறு குழந்தை பேசியது, கால இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப, நான் அல்லாஹ்வின் அடிமை, ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த குழந்தை பேசியது. அது மட்டுமல்லாது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே உடலோடும் உயிரோடும் உயர்த்தி கொண்டான். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவார்கள். அவர்கள் உயர்த்தி கொண்ட நேரத்திலும் சரி, மீண்டும் உலகத்திற்கு வருகின்ற பொழுதும் சரி, அவர்களோட வயசு சரியாக 33 இருக்கும். இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா இதை குர்ஆனில் சொல்லி காட்டுவதோடு அல்லாஹ்வின் வல்லமை, அல்லாஹ்வின் படைப்பு, அவனுடைய அற்புதங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறான்.

0: சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறான். அந்த வானம் எப்படிப்பட்ட நிலையில் உயர்வாக வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது, தூண்கள் இல்லாமல் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான முறையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதே போன்று கோள்களை அமைத்திருக்கிறான். அந்த கோள்கள் எல்லா வகையான விதத்திலும் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாமலும் அவை செல்வதையும் அந்த ஓட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சூரியன் அது ஓடும் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறான். அது அற்புதமான முறையில் இயக்கவும் செய்து கொண்டிருக்கிறான். இவைகளின் மூலமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய வல்லமைகளை அற்புதமான முறையில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். சங்கையான பெருமக்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை எந்தெந்த கோணங்களில் எடுத்து காட்டுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அவனுடைய வல்லமை மிக அற்புதமானது. எந்த அறிவின் மூலமாகவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறுபட்ட அற்புதங்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம், அகில உலக மக்கள் அனைவர்களுமே வியக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம், நபிகளாரை உடலோடும் உயிரோடும் தன் பக்கம் அல்லாஹ் அழைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையை எடுத்து காட்டினான். அதற்குரிய காரணத்தை இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே அழைத்தேன் என்பதையும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறுகிய காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, உலகம் முழுக்க அவர்களை உலகம் அழியும் வரை பேசக்கூடிய அளவுக்கு பல்வேறு அற்புதங்களை செய்யும் வகையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறு முஜிசாக்களையும் கொடுத்திருந்தான். அவைகளின் மூலமாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய பல்வேறு அற்புதங்களையும் இந்த உலகிற்கு அவர்கள் எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூ உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கமே அல்லாஹவை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லாஹவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், அல்லாஹுவின் வல்லமைகளை இந்த உலக மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவர்களின் மூலமாக இந்த உலகிற்கு பல்வேறுபட்ட நிதர்சனமான நிறைவான பல செய்திகளை அல்லாஹ் காட்டினான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்ததே மாபெரும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் அதனின் மூலமாக இந்த உலகிற்கு எதை காட்ட வருகிறான் என்று சொன்னால், மனித சக்தியினால் மனிதனுடைய பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் காரணமாக எவைகளையும் அவர்கள் மாற்றிவிட முடியாது, எதிர்க்க முடியாது என்பதையெல்லாம் காட்டி அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அற்புதத்தை அழகான முறையில் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ்வின் அற்புதம், அல்லாஹ்வின் வல்லமை மகத்துவமானது, அதற்கு எதுவும் நிகர் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அற்புதங்களை உண்மையாகவே விளங்கி அவனுடைய அற்புதத்தை புரிந்து அவனின் மீது முழுமையான ஈமான் கொண்டு அவனை வணங்கி வாழும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலிஹ் மிஸ்பஹி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.

0: மனதளவில் இசையும் இசையும் தொகுப்பு ஒரு நிறைவை அடைகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். பிறரை பாராட்டும் மனம் இருக்கும் வரை பாராட்டக்கூடிய இடத்திற்கு நாம் உயர்ந்து கொண்டே போவோம். கணவன் மனைவியை பாராட்டுவதும் மனைவி கணவரை பாராட்டுவதும் குடும்ப உறவை வலுப்படுத்தும். அந்த பாராட்டு பல விதங்களில் இருவரையும் உற்சாகப்படுத்தும். ஆக நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். பாராட்டுகின்ற மனம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நம்முடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு நாம் பாராட்டுவோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு இந்த அளவில் விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். ஹலால் அரச தந்திரத்தை வலுப்படுத்த முயற்சியாக மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் ஹலால் மன்றத்தை நிறுவுவதாக மலேசியா அறிவித்துள்ளது. இந்தோனேசிய ஹலால் தயாரிப்பு உத்தரவாத அமைப்பு இந்த மன்றத்திற்கு தலைமையேற்கும் வேளை மலேசியா அதன் பொதுச் செயலாளராக செயல்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமாட் சைட் அமிடி கூறினார். இந்த மன்றத்தின் முதல் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளது. 16வது மலாக்கா சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் SPR அக்டோபர் 7 சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. மாநில சட்டமன்றம் இம்மாதம் 23 கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக SPR செயலாளர் டத்தோ கைருல் ஷாரில் இட்ரோஸ் தெரிவித்தார். கடா அலோஸ்தார் அண்ணா புக்கிட் ரயில் நிலையத்தின் நுழைவாயில் இன்று காலை குறித்த நேரத்தில் திறக்கப்படாத சம்பவத்தை தொடர்ந்து கிரேதாபி தனாம் லாயு பிரஹாட் KTMP பாதிக்கப்பட்ட பயணிகளிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. அந்த நிலையம் காலை 5:30 செயல்பட தொடங்க வேண்டிய நிலையில் தொடர்புடைய ஊழியர் உடல்நலக்குறைவு காரணமாக பணிக்கு வர தவறியது தொடக்க விசாரணையில் தெரியவந்ததாக KTMP கூறியது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக நாய் இறைச்சி விற்பனை செய்யப்பட்டதாக சமூக ஊடகத்தில் வெளியான புகார் குறித்து அக்குடியரசின் உணவு நிறுவனம் SFA விசாரணையை தொடங்கியுள்ளது. நாய் இறைச்சி விற்பனைக்கு எவ்வித அனுமதியும் வழங்கப்படவில்லை என்றும் அனைத்து உணவு பொருள் இறக்குமதிகளும் விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றும் SFA வலியுறுத்தியது. ஜப்பானின் கிழக்கு பகுதிகளில் இவ்வார தொடக்கத்தில் ரிஜுவான் சூறாவளி காரணமாக வரலாறு காணாத கனமழையை தொடர்ந்து டோக்கியோவுக்கு அருகிலுள்ள சிபா வட்டாரத்தில் 10,000 மேற்பட்ட வீடுகளில் மின்தடை ஏற்பட்டது. நிலச்சரிவு முறிந்த மரங்களால் சில பகுதிகளில் சாலைகள் தடைப்பட்டுள்ளதால் மின் வழங்கலை சீரமைக்கும் பணிகள் அவகாசம் எடுக்கும் என்று மின் நிறுவனம் தெரிவித்தது. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய ஆடவர் செபா தக்ரவ் அணி 36 காத்திருப்புக்கு பிறகு ரேகுஃப் பிரிவில் தங்கம் வென்றது. மிசுஹோ அரங்கில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மலேசியா 2 சுழியம் என பரம வைரியான தாய்லாந்தை வீழ்த்தியது. முகமது ஷாரீர் முகமது ரோஸ்டி ஃபர்ஹான் அடாம் முகமது அஸ்லான் அலியாஸ் ஆகியோர் மலேசியாவுக்கு 4வது தங்கத்தை பெற்றுத் தந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

தீரா இசையில் சந்திக்கின்றோம் நேர்களையாக. இன்றைய தீரா இசைக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. சற்று முன்பு நம்ம கேட்ட குரல் தான் இன்று 4 மணி நேரம் ஒலிக்கவிருக்கின்றது. இன்று செப்டம்பர் 25 தமிழ் இசை ரசிகர்கள் மனதில் என்றும் நீங்காத ஒரு குரலை நினைவு கூறும் நாள் என்று பாடும் நில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நினைவினால் ஒரு பாடகர் என்று மட்டும் அவரை சொல்லிவிட முடியாது. அவர் பாடிய பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்திருக்கு. காதலுக்கு ஒரு குரல், நட்புக்கு ஒரு குரல், சந்தோஷத்துக்கு ஒரு குரல், சோகத்துக்கு ஒரு குரல், வெற்றிக்கு ஒரு குரல், தோல்வி நம்மை தேற்றுவதற்கு ஒரு குரல், அதுதான் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம். இன்று தீரா இசையில் ஒலிக்க போகும் ஒவ்வொரு பாடலும் அவருடைய இசை பயணத்தை நினைவூட்டும் ஒரு சிறிய பயணம். ஆக உண்மையை சொன்னா எஸ்பிபி அவர்களின் பாடல் இல்லாமல் ஒரு தீரா இசை ஏன் இதற்கு முன்பு ஆனந்தத்தின் கற்று இருந்ததே கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய இசை நேரங்களில், நம்முடைய நினைவுகளில், நம்முடைய பயணங்களில், நம்முடைய காதல்களில், நம்முடைய கொண்டாட்டங்களில் அவருடைய குரல் எங்கோ ஒரு மூலையில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால் இன்று இந்த 4 மணி நேரம் பாடும் நிலாவின் பாடல்களுக்காக, அவருடைய குரலுக்காக, அவருடைய இசை பயணத்திற்காக, அவரை நேசித்த கோடிக்கணக்கான ரசிகர்களுக்காக இன்றைய தீரா இசை முழுவதும் எஸ்பிபி மட்டுமே. நினைவுகள் தீராது, இசையும் தீராது. அதனால் தான் இன்றைக்கு தீரா இசை நம்ம பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலோடு. நாங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15. கோலலும்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15.

வந்து பழகுமோ, அறிமுகம் செய்து விலகுமோ, விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ, கனவினில் எந்த உயிர் உறவாக, விடிகையில் இன்று அழுது பிரிவாக, தனிமையில் எந்த

நாம் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே நீதானே நீதானே விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன்

தலைநகர்ல மிக மிக கடுமையான மழையா இருக்குது, கனத்த மழையா இருக்குது. இப்போ நீங்க வேலை முடிந்த வீடு திரும்பக்கூடிய நேரம் பலர் பயணத்துல இருப்பீங்க, பாதுகாப்பா பத்திரமா வீட்டுக்கு போங்க. நிச்சயமா நாங்க உறுதி சொல்ல முடியும், இன்றைக்கு 2:00 வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகான பாடல்கள் இன்றைக்கு தீராயிசில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு செப்டம்பர் 25, 6 ஆண்டுகள் இந்த நிறைவு பெறுகின்றது. எஸ்பிபி அப்படின்ற ஒரு உருவம் மட்டுமே நம்மிடையே இன்றைக்கு இல்லை, ஆனால் குரலால் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தில் நம்மளுடைய மின்னல் எஃப்எம் ஒளிபரப்புல எப்பொழுதுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். நம்ம வீடுகள்ல, நம்ம வாகனங்கள்ல, நம்ம போற இடங்கள்ல, எல்லா இடங்கள்லையும் அந்த குரல் எங்கே இருந்தாலும் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக இன்றைக்கு அவருடைய பாடல்களை நம்ம முழுக்க முழுக்க கேட்க போறோம். அதே நேரத்தில் போட்டி அங்கம் அப்படின்ற ஒரு விஷயமும் காத்துட்டு இருக்குது. இன்றைக்கு கண்டிப்பா எஸ்பிபின்னு சொல்லும்போது, பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லும்போது, அவருடைய பாடல்கள் தான் போட்டி அங்கத்திலையும் வரப்போகுது. ஆக நானும் பங்கெடுக்கணும், இந்த போட்டி அங்கத்துல பாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சு தாராளமா நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: ஓட்டியங்கத்துக்கு வந்துட்டோம். முதல் நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. விஜய நிர்மலா, எங்க இருந்து பேசுறீங்க? விஜய நிர்மலா,
1: நான் வந்து சிவாங்கூர் மாண்டாபுத்தி.
0: மழையா போங்க?
1: இல்ல இல்ல, மழை இல்ல.
0: சரி, இன்னும் இல்ல. சரி, இப்ப வந்து போட்டிக்கு போகலாம். அதுக்கு முன்பு இன்றைக்கு எஸ்பிபி உங்களுக்கு பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்,
0: ரொம்ப பிடிக்கும். சரி, அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கு. அதனால இன்றைக்கு அவர் பாடலை தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த பாடலை பிடிக்காதுன்னு சொன்னவங்க ஒருத்தர் கிடையாதுன்னு எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க, இந்த பாடல உங்களால பாட முடியும் அடுத்த வரிய அப்படின்னு, சரிங்களா?

0: நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது இதயம் பொற்கோயில் அது உதயம் பாட இதில் வாழும் தேவி.
1: எஸ்பிபி கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னு சொல்லட்டா, நீங்க பாடுறது சரியான்னு பாத்துடலாமா?
0: ஓகே.

0: சரியா தானே பாடியிருக்கீங்க? சரிங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த பாடலையும் உங்களுக்கு பரிசரங்க கொடுக்குறோம், சரிங்களா?
1: ரொம்ப பிடிச்ச பாடல்.
0: நன்றிங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான். நன்றி. இசைஞானி இளையராஜா வரிகளில் இசை வந்து அவரே கொடுத்திருந்தார் அந்த பாடலுக்கு. ஆக அந்த பாடல் அடுத்து நம்ம கேட்க போறோம். இன்னொரு போட்டியங்கமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஆக தாராளமா நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். ஸ்டுடியோ 3228255733 அல்லது 4768. சற்று முன்பு போட்டியங்கத்துல வந்த பாடலை வாங்க, நம்ம முழுமையா கேட்கலாம்.

0: மொத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா.
1: 2020 ஆண்டு இதே நாளில் தான் அவரது குரல் நம்மிடையே நேரடியாக ஒலிப்பதை நிறுத்தியது என்று சொல்லலாம். பல மொழிகள், பல தலைமுறைகளுக்காக அவர் வந்து பாடிய பாடல்கள் இன்னைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 சதாப்தங்களுக்கு மேலாக அவருடைய இசைப்பயணம் பல கோடிக்கணக்கான ரசிகர்கள் மனதில் அழியாத இடத்தை பெற்றிருக்கு. குறிப்பாக நம்மளுடைய மலேசிய ரசிகர்கள், தீரா இசை ரசிகர்களே நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இல்லையா. எஸ்பிபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், ஆனால் அவரது குரல் நம்மை விட்டு பிரியவில்லை. அந்த குரலை நினைவு கூறும் வகையில் இன்று முழுவதும் தீரா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்கள் மட்டுமே. அவரது நினைவுகளோடு, அவரோட குரலோடு வாங்க நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு போகலாம்.

0: தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இரண்டாவது போட்டி அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த நேர சந்திப்போம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மாலினி.
0: மாலினி, சரி மாலினி, போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? தெரியலையா?
1: பாட்டு தெரியுது, ஆனா இந்த வரி வரல.
0: ஐயோ, திரும்ப கேட்கலாமா? அப்பயாவது வருதான்னு
1: பாப்போம்.
0: அப்பவும் வரல.
1: வரல, நல்ல பாட்டு.
0: சரி, நல்ல பாட்டு தான். சரி, என்ன சொல்றாரு எஸ்பிபி அடுத்த வரியிலன்னு பாப்போமா?
1: ஓகே.

0: பொழிகிறது.
1: இப்படிதான் கொஞ்சம் வேகமா போவாரு, அவருக்கு சொல்லவா வேணுவதெல்லாம். சரி, அதனால பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்க. இந்த நேரத்துக்கு இந்த பாடல் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து கேட்கலாம். நன்றி.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் MindApps e-Tuition.
1: MindApps e-Tuition குறித்து விவரிக்கிறார் MindApps அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃபர், ஹோம்ஒர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான் இன்றைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டிலிருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் MindApps e-Tuition. முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே MindApps-ல் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, MindApps e-Tuition-ல் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் MindApps e-Tuition இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். MindApps e-Tuition உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். MindApps e-Tuition, பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: MindApps e-Tuition குறித்த விவரங்களை 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் MindApps e-Tuition.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: பாலசுப்ரமணியம் அவருடைய பாடல்கள், அவருடைய குரலை கேட்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். அடுத்தது பாரதி பாஸ்கர், இவங்க ஒரு பேராசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க சொல்ற விஷயம் உங்க வாழ்க்கையில கூட இருக்கலாம், கேக்குறேன்.
1: எஸ்பிபி சாரினுடைய குரலை கேக்குற போது ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். நம்ம கனவுல மாத்திரமே பார்த்திருந்த ஏதோ ஒரு காதலனுடைய குரல் தான் எஸ்பிபியனோட குரலா நமக்கு கேட்கும். அந்த குரல் நம்ம வந்து தனிமையினுடைய மௌனத்துக்கு அழைத்து செல்லும், மகிழ்ச்சியினுடைய வானத்துல சிறகடித்து பறக்க வைக்கும், உற்சாகத்தினுடைய விளிம்புக்கு கொண்டு போகும், ஆழ் மனதினுடைய எல்லா ஏக்கங்களுக்கும் ஒரு ஆறுதல் மருந்தா இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் எஸ்பிபியினுடைய குரலை கேக்குற போது இதத்தான் உணர்றாங்க அப்படின்னு என்னால கான்பிடண்டா சொல்ல முடியும். உலகத்துல எந்த நேரத்திலயும் எந்த வினாடிலயும் யாரோ ஒருத்தர் அவரோட குரலை தேடி போயிட்டு தான் சார் இருக்காங்க. அவர் எங்கேயும் போயிட்டாருன்னு தோணல, நம்ம பக்கத்திலேயே இருந்த அந்த குரல் நமக்கு அரண்

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்
1: ஆண்டுகள் தங்கப்பதக்க காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஆடவர் செப்பா தக்ரவணி. கடல்மட்ட உயர்வு நடப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடக்கமாக நற்செய்தி. தேசிய ஆடவர் செப்பா தக்ரவ் அணி ஐச்சி நகோயா ஆசிய போட்டி 36 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு ரகோ பிரிவில் தங்கம் வென்றது. நகோயா சிட்டி மிசோஹோ அரங்கில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் மலேசியா 2-க்கு சுழியம் என பரம வைரியான தாய்லாந்தை வீழ்த்தியது. ஆக கடைசியாக 1990 பெய்ஜிங்கில் இதே எதிரணியிடம் பெற்ற வெற்றியை மலேசியா மீண்டும் ஒருமுறை நிகழ்த்தி காட்டியுள்ளது. முகமது ஷரீர் முகமது ரோஸ்டி ஃபர்ஹான் அடாம் முகமது அஸ்லான் அலியாஸ் முதல் சுற்றை வென்ற வேளை முகமது ஜுல்கிஃப்லி ரசாக் அப்துல் ரசாக் ஐடில் ஐமான் அஸ்வாவி முகமது ஹபீசுடீன் ரசாலி வெற்றியை உறுதி செய்தனர். இம்முறை ஆசிய போட்டியில் மலேசியா வென்றுள்ள 4வது தங்கம் இதுவாகும். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் 3 நாள்கள் சீனா ஷாங்காய் உட்பட அங்சோவுக்கான பயணம் இருதரப்பு உறவுகளை மட்டும் வலுப்படுத்தவில்லை, மாறாக இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் உறவுகளின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. இப்பயணத்தின் வாயிலாக முதலீடு, ஏற்றுமதி சந்தை, உயர் மதிப்புடைய வியூக பொருளாதார துறைகளின் ஒத்துழைப்பு ஆகியவற்றை மலேசியா விரிவுபடுத்திக் கொண்டுள்ளது. அந்நாட்டின் 26 நிறுவனங்களுடனான சந்திப்பின் வாயிலாக 28.6 பில்லியன் ரிகேட் மதிப்பிலான முதலீட்டை பிரதமர் ஈர்த்துள்ளார். ஹலால் அரசதந்திரத்தை வலுப்படுத்த முனைப்பாக மலேசியா இந்தோனேசியா ஹலால் மன்றம் நிறுவப்படும் என மலேசியா அறிவித்துள்ளது. இந்தோனேசியா ஹலால் தயாரிப்பு உத்தரவாத அமைப்பு இந்த மன்றத்திற்கு தலைமையேற்கும் வேளை மலேசியா அதன் பொதுச் செயலாளராக செயல்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சயித் அமிடி கூறினார். இம்மன்றத்தின் முதல் கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளது. 2023 இவ்விரு நாடுகளும் புரிந்துணர்வு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதாக கடந்த ஜூனில் ஹலால் சான்றிதழ் உட்பட வர்த்தகத்தை எளிதாக்கும் பேச்சு நிறைவடைந்ததாகவும் அவர் கூறினார். கடலோர பகுதிகள் தீவுகளில் உணரப்படும் கடல்மட்ட உயர்வின் பாதிப்பு இனி எதிர்கால கவலையன்று, மாறாக தற்போதைய அச்சுறுத்தலாக மாறிவிட்டதாக வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமத் அசான் குறிப்பிட்டார். கடல்சார் நாடான மலேசியா கடல்மட்ட உயர்வினை மேம்பாடு உட்பட மீள்திறன் சவாலாக கருதுவதாக ஐநா தலைமையகத்தில் நடைபெறும் கடல்மட்ட உயர்வு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் கூட்டத்தில் அமைச்சர் குறிப்பிட்டார். 2100 மலேசியாவின் கடலோர பகுதிகளில் கடல்மட்டம் சுழியம் புள்ளி 7.4 மீட்டர் வரை உயரும் என அவர் சொன்னார். இது வேளாண், நீர் உட்பட உள்கட்டமைப்புகள் பாதுகாப்பிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வேளை மியான்மர் அகதிகளுக்கு அடைக்கலம் அளிக்கும் நாடுகளுக்கு உதவுவதில் பன்னாட்டு நிலையில் சுமைகளையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து கொள்வதை அதிகரிக்க வேண்டும் என்று டத்துஸ்ரீ முகமத் அசான் வலியுறுத்தினார். ரோஹிங்ய அகதிகள் சிக்கலுக்கு ஒரு நிலையான தீர்வு காண குடியுரிமை நிலை உள்ளிட்ட அதன் முதன்மை காரணங்கள் களையப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அதோடு அவர்களை சொந்த மாநிலமான ரக்காயினுக்கு பாதுகாப்பான தன்னார்வல உட்பட மாண்போடு திருப்பி அனுப்பி வைப்பது அவசியமானது என்றார் அவர். மலேசியாவும் தாய்லாந்தும் ஹலால் உட்பட ரப்பர் தொழில்துறைகளில் தத்தம் பலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இருதரப்பு வர்த்தக மதிப்பு வாய்ப்புகளையும் கடந்த ஆசியான் பன்னாட்டு சந்தைகளில் அவற்றை விரிவுபடுத்த வேண்டுமென பொருளாதார அமைச்சர் அக்மல் ரசுல்லா முகமது நாசீர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஏற்றுமதி இறக்குமதி அளவை கொண்டு மட்டும் மதிப்பிடக்கூடாது, நெருங்கிய ஒத்துழைப்பினையும் கருத்தில் கொள்ள வேண்டுமென இவ்வாண்டுக்கான 3வது பொருளாதார கலந்தாய்வில் அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் இன்று முதல் 27 நாள் வரை கஜஸ்தான் அஸ்தானாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொள்கிறார். மலேசியாவுக்கும் மேற்காசிய நாடுகளுக்கும் இடையே உயர்கல்வித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி உயர்கல்வி அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் உயர்கல்விக் கழகங்களுக்கும் வட்டார நாடுகளுக்கும் இடையிலான நேர்த்தியான ஒத்துழைப்பினை உருவாக்கும் தொடக்கக்கட்ட சந்திப்பு இதுவாகும் என்றார் அவர். 16th மலாக்கா சட்டமன்ற தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் SPR அக்டோபர் 7 சிறப்பு கூட்டத்தை நடத்தவுள்ளது. மாநில சட்டமன்றம் இம்மாதம் 23 கலைக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த சிறப்பு கூட்டம் திட்டமிடப்பட்டுள்ளதாக SPR செயலாளர் டத்தோ கைரோல் ஷாரி இட்ரோஸ் தெரிவித்தார். SPR தலைவர் டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹருன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் ஆணை, வேட்பாளர் நியமன நாள், வாக்களிப்பு நாள், பயன்படுத்தப்படவுள்ள வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட முக்கிய தேதிகள் குறித்து முடிவு செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து ஊடகத்தார் சந்திப்பு நடைபெறும் என SPR கூறியது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த சகோதரர் மறைந்த இட்ரோஸ் இப்ராஹிமின் உடல் செரோத்தோ குன்பவா இஸ்லாமிய இருக்காட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அன்னாரின் இறுதிச் சடங்கில் குடும்பத்தினர், உறவினர், அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட 100 கலந்து கொண்டனர். முன்னாள் ஆசிரியரான இட்ரோஸ் பிர்மாத்தாங் பர்தாம், கபலபாத்தாஸ் உட்பட ஸ்டோவெல் தேசிய பள்ளிகளில் பணியாற்றியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
4: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
5: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
6: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
7: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
8: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
1: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு ஆடம்பர வரவேற்பு நல்கினார். தங்களின் நட்புறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக அவ்விரு தலைவர்களும் குறிப்பிட்டனர். இருநாட்டு மக்களின் நலன் கருதி பொறுப்புணர்வுள்ள நாடுகளாக நாம் செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை ஜி வெளிப்படுத்தினார். அதேவேளை நல்லிணக்கம், அமைதி, வெற்றிமிகு எதிர்காலம் அமைய வேண்டும் என்றும் டிரம்ப் தமது ஆவலை வெளிப்படுத்தினார். நீண்ட தூர பயணத்தை மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு வருகை அளித்துள்ள ஜிக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி வெளியுறவு அமைச்சர்கள் மக்கா தற்காப்பு உடன்பாட்டின் கீழ் சவுதி அரேபியாவுக்கு வழங்கக்கூடிய ஆதரவு குறித்து ஆலோசிக்க அந்த 3 நாடுகளின் ராணுவ தலைவர்களின் அவசர கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து நியூயார்க்கில் பேச்சு நடத்தினர். சவுதி வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான், பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார், துருக்கி சகா அகன்ஃபிடன் ஆகியோர் அந்த சந்திப்பில் பங்கேற்றனர். மக்காவை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதல்களுக்கு அந்த 3 அமைச்சர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களுக்கு சுகாதாரம், தூய்மையான குடிநீர், பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்குவதற்காக பிரிட்டன் அரசாங்கம் 88 மில்லியன் பவுண்ட் மதிப்புடைய தொகுப்பை அறிவித்துள்ளது. மருத்துவ ஆலோசனைகள், வெடி விபத்துகளால் காயமடைந்துள்ள குழந்தைகளுக்கான மறுவாழ்வு, அவசியமிக்க மனநலச் சேவைகள் ஆகியவை அந்த உதவித் தொகுப்பின் ஒரு பகுதியாக வழங்கப்படும் என ஊடக தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா மீது விதிக்கப்பட்டிருக்கும் ஏற்றுக்கொள்ள இயலாத கட்டுப்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவருமாறு இஸ்ரேலிய அரசாங்கத்தை வலியுறுத்திய வெளியுறவு அமைச்சர் எட் மெலிபன், இந்த நிதியுதவி அதிக தேவை உள்ளவர்களுக்கு உதவும் என்றார். அபாலாஹ் நகர் மீதான தாக்குதலை முறியடிக்க முயன்ற வேளையில் எத்தோப்பிய ராணுவ படைகள் இரவு முழுவதும் திக்ரே கிளர்ச்சிக்காரர்களுடன் கடும் மோதலில் ஈடுபட்டனர். அஃபார் திக்ரே வட்டாரங்களின் எல்லையில் உள்ள மலைப்பகுதியில் பதற்றம் மேலோங்கியுள்ளதாக மாந்தனேய வட்டாரம் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தது. கிளர்ச்சிக்காரர்கள் அபாலாஹ் நகருக்குள் நுழைவதை எத்தோப்பிய படைகள் தடுத்து நிறுத்தியதாகவும் அந்நகரை பாதுகாக்க ராணுவம் திரிகூர்தியை பயன்படுத்தியதாகவும் அது கூறியது. 36 ஆண்டுகள் தங்கப்பதக்க காத்திருப்பினை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது தேசிய ஆடவர் செப்பா தக்ரவ் அணி. கடல் மட்ட உயர்வு நடப்பு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
9: லிங்கம் சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

0: இன்றைக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரை நினைவு கூறும் வகையில் மின்னல் எஃப்எம்மில் அவருடைய குரல் ஒலிக்காத நாளே கிடையாது. அவருடைய பெரும் பங்கு ஒவ்வொரு நாளும் தீரா இசை, குறிப்பாக இதற்கு முன்பு ஆனந்தத்தின் கட்டில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு அவரை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான நாள், அதனாலதான் இன்றைக்கு முழுக்க முழுக்க தீரா இசையில் அவருடைய பாடல்களை நாம உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஆக இந்திய இசை உலகில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் இடம் பிடித்த ஒரு மாபெரும் கலைஞர் இவர். எஸ்பிபி அப்படின்னு நம்ம பெருமை பெருசா பாக்குறோம், ஆனால் ரொம்ப ரொம்ப ரொம்ப தன்னடக்க மிக்கவர், அனைவருக்கும் பிடித்த ஒரு மகா கலைஞன் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வாழ்க்கையில எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அப்படின்றத அடுத்து அவர் சொல்றாரு, கேட்கலாம்.
1: யோகி, எனக்கு ஒரு யோகம் இருந்தது, பூர்வ ஜென்மத்தில இருந்து ஏதோ இங்க கிடைச்சது, அதனால்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என்னோட ஜூனியர்ஸ் கூட என்ன ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, என் மேல ரொம்ப உயிர் கொடுக்கறாங்க, கௌரவம் கொடுக்கறாங்க. இதை விட என்ன சார் வேணும்? எத்தனை 1000 பாட்டில் பாடிருக்கிறோம், எத்தனை அவார்டு சம்பாதிச்சுக்கிறோம், முக்கியமே கிடையாது, எத்தனை பேரோட அன்பு நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். ஸோ we should live even after we die. That is very, very, very important.

0: தீராய் செய்து எத்தனை உயரங்களை தொட்டாலும் எத்தனை விருதுகளை பெற்றாலும் எத்தனை தலைமுறைகளுக்கு பாடல் கொடுத்தாலும் அவருடன் இருக்கக்கூடிய அந்த எளிமையும் பணியுமோ ஒரு போதும் குறைஞ்சதே இல்லை. சில காணொலிகளை நம்ம பார்த்துருப்போம், சின்ன வயசு குழந்தைகளை கூட அவ்வளோ பெருசாக பாராட்டுவார், என்னை விட நல்லா பாடுன அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ பெரிய மனிதர், ஆனால் சின்ன குழந்தை தனம் கொண்டவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம். அவருடைய பாடல்களை தான் இன்றைக்கு தீரா இசையில் முழுக்க முழுக்க உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். சரி, வெள்ளிக்கிழமை தீரா இசையில் எப்பொழுதுமே விளையாட்டு தொடர்பாக பேசிகிட்டு இருப்போம். இன்றைக்கு சிவபாலன் வராரு, கபடியை பற்றி நம்ம பேச போகிறோம், தொடர்ந்து இணைந்திருங்க.
1: வணக்கம், என் பேர் சிவபாலன் ரவிச்சந்திரன், எனக்கு 20 வயது. நான் பள்ளி பருவத்திலிருந்தே கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். பள்ளி பருவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநில அளவிலான கபடி போட்டி, அதுக்கப்புறம் கடந்த சுக்மாலையும் நான் பங்கு பெற்றேன். அதற்கு பிறகு இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற ஏஷியன் கேம், ஜப்பானில் நடந்து கொண்டிருக்கிற ஏஷியன் கேமில் வந்து மலேசியா அணியில் வந்து நான் மலேசியா பிரதிநிதிச்சு விளையாண்டேன். இதுதான் என்னோட முதல் நேஷனல் கேம், முதலாக நான் விளையாடுற நேஷனல் கேம் மலேசியாவை பிரதிநிதிச்சு. இது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இங்குள்ள என்வாயரன்மெண்ட் பீப்புள் எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி புதுசாகவும் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் என் டீமில் மொத்தம் 12 பேர், 12 பிளேயர்ஸ் என்னோட சேர்த்து, 2 கோச், 1 மேனேஜர்ஸ் எல்லாமே வந்திருந்தோம். ஆனால் எங்களால் இந்த கேமில் வெற்றி பெற முடியல. நாங்கள் ஆனால் மனசை தவற விடாமல் கண்டிப்பாக மறுபடியும் மீண்டும் பயிற்சி எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட்டை திருப்பி தருவோம், நம்புகிறோம் எல்லாமே. நான் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசில் நான் கபடி விளையாடும் போதெல்லாம் லைக் அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இல்லை. ஸோ ஆனால் இப்போ வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இப்போது நிறைய பேர் கபடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் டைம்லேருந்து. இப்போ எல்லா மாநிலத்துலேயும் வந்து கிளப் ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும், ஏன்னா இது நம்மளோட விளையாட்டு, நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு, நம்ம தான் விளையாடணும். பெற்றோர்களும் அவங்களோட பிள்ளைங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கபடி விளையாட்டுக்கு நிறைய அனுப்பணும், ஏன்னா இது நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு, நம்ம தான் காப்பாற்றணும். இப்போ தமிழர்கள் மட்டும் இல்லாமல் மலேசியாவில் மலைக்காரர்கள், சைனீஸ் பீப்புள் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அது மட்டும் இல்லாமல் நாங்களும் வந்து கபடியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலைகள்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நன்றி, வணக்கம்.

0: பாலிய சிநேகிதன், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, ரொம்பவுமே இந்த மேடையில நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு
1: எனக்கும் எஸ்பிபி சாருக்கும் இருக்கிற உறவு சொல்லணும். சார், எங்கேயாவது இருந்தா தயவு செஞ்சு மேடைக்கு வந்துருங்க.
0: பாலசுப்ரமணியம் பாலிய வயதில இருந்து கச்சேரிகள் வந்து நாங்க போகாத ஊரே கிடையாது. கச்சேரிக்கு போறோம்னா பெரிய ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி எடுத்துட்டு போறதில்ல. இந்த ஹார்மோனிய பெட்டி, அப்புறம் ஒரு கிட்டாரு, ஒரு மேண்ட்லின், ஒரு ஃபுளூட், ஒரு கிளாரினெட், அவ்வளவுதான்.

0: இன்றைய தேரா இசை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு நிறைய நேர்களை சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. 20 மணி 8 வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. சரி, ஒரு எஸ்பிபியோட சேர்ந்து இன்னொருத்தருடைய கூட்டணி இருக்கு. ரொம்ப அழகான கூட்டணி இது. இவங்களோட கூட்டணியில பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். இரண்டு பேருக்குமே ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னா, அந்த தன்னடக்கம், பணிவு, எளிமை ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய பாடல் அப்படின்னா. இன்னொருத்தவங்களை கை கட்டுவாங்க இவங்கனாலதான் அப்படின்னு. தன்னுக்குத்தானே அந்த பெருமையை கொண்டு எப்போதுமே சேர்த்துக்க மாட்டாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ ஆர் ரஹ்மான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும் அடுத்து கேட்கலாம்.
1: முதல் காதல் சொல்றாங்க இல்லையா, அது வந்து சில பேருக்கு தொழில் மேல வரும், சில பேருக்கு காசு மேல வரும், சில பேருக்கு வந்து ஒரு பொண்ணு மேல வரலாம்.
2: இப்போ எனக்கு எது மேல வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? பாட்டு மேல முதல் காதல்.
1: பாட்டு தொழில் தானது?
2: தொழில் தான். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இன்டர்வியூல நின்றுட்டு நான் தான் அதே மாதிரி ஹீரோ. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருத்தர் என்ன பார்த்தது கிடையாது.
1: இப்போ எல்லாம் பார்க்குறாங்கல்ல, 50 வருஷமா ஹீரோவா இருக்கீங்களா நீங்க?
2: இல்ல, அவங்க என்ன பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா, பின்னால நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. My first love ultimately has become my partner is sitting here somewhere.
1: Okay.
2: She has come for the concert. So I cannot lie. Not say something.
1: அவங்க ஞாபகம் வருது பாருங்க, முதல் காதல் எல்லாருக்கும் ஞாபகம்.
2: உங்களை பத்தி
1: என்ன ஒத்துக்க மாட்டாங்களே.
2: What was your first love?
1: First love? அப்புறம் தனியா ஒரு ஷோ போட்டு சொல்றேன்.

0: ஏ ஆர் ரஹ்மான், எஸ் பி பாலசுப்ரமணியம், அதுக்கப்புறம் எஸ் பி பாலசுப்ரமணியம், வித்யாசாகர், எஸ் பி பாலசுப்ரமணியம், தேவா, இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் ரொம்ப அழகழகான பாடல்கள்லாம் இருக்கு. இந்த பாடல்கள்லாம் நீங்க 7 மணிக்கு பிறகு பாட்டு கடையில தாராளமா விரும்பி கேட்கலாம். இவரை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பாடல்கள் தொகுப்புல இருக்கு. நேரம் தான் பத்துமா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு வழக்கமா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். சரி, அடுத்து வியாபாரம் தொடர்பாக பேச வரங்க. லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வியாபாரம் நடத்திட்டு இருக்கிற குமரன் அவர் ஏதோ சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு. அடுத்து உங்களுக்காக
1: மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் குமரன் கோவிந்தசாமி, என் மனைவி பெயர் சுந்தரி கிருஷ்ணன். நான் கமரி தோட்டம் சுங்கை ஸ்போர்ட்ல பிறந்து வளர்ந்தேன். என் மனைவி தாசை ஈப்போவை சேர்ந்தவர். நாங்கள் இப்போது ஈப்போவில் வசிக்கிறோம். நாங்கள் லேசர் என்கிரேவிங் வேலைப்பாடுகள் செய்கிறோம். தமிழ்ல ஒளி கதிர்வீச்சு செதுக்கல்னு சொல்லுவோம். மரக்கட்டை, ஆகலி கண்ணாடி போன்ற பொருட்கள்ல கைவினை பொருட்கள், வீட்டு எண் பலகை, நினைவு சின்னம், பரிசு பொருட்கள், கீச்செயின், இன்னும் பல வேலைகள் வாடிக்கையாளர் விருப்பத்திற்கேற்ப செய்து தரோம். நாங்க இந்த தொழிலை 3 வருஷமா செய்யறோம். இந்த வேலையில எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக்கிறோம். நாங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுக்க காரணம், என்னுடைய வேலை பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாக்கா சிஎன்சி ப்ரோக்ராமிங், சிஎன்சி ரிப்பேரிங் எல்லாம் செய்வேன். எனக்கு வந்து சிஎன்சி சம்பந்தமான வேலை, சொந்த வேலை, ஒரு சொந்த சிஎன்சி மிஷின் வாங்கி சொந்தமா அது சம்பந்தமான வேலைகள் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த வகையில வந்து இந்த லேசர் என்கிரேவிங்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த மிஷினை நான் வாங்கி அதை பற்றியே நிறைய படிச்சுட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதை மிஷினை வாங்கி சொந்தமாக இந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இந்த தொழில் வந்து சீனர்களும் மலாய்க்காரர்களும் இப்போ வந்து ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு தொழில். அதனால் இந்த தொழிலில் மென்மேலும் வளரணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. ஒரு சொந்த தொழில், ஒரு சொந்த தொழிலை மிக சிறப்பாக செய்து என்னுடைய பொருளாதாரத்தை மட்டும் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் அவங்களுக்குடைய பொருளாதாரம் மேம்படணுன்றது என்னுடைய ஆசை. அதனால் நாங்கள் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இன்று சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு மிக மிக நன்றி. என்னை தொடர்பு எப்படி தொடர்பு கொள்வதுன்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய அலைபேசி எண் 01-6-54-7758. என் பெயர் குமரன், என் மனைவியோட பெயர் சுந்தரி, 01-7-585-2231. எங்களுடைய டிக்டாக் முகவரி KS சிக்னேச்சர் என்கிரேவிங். மீண்டும் ஒரு முறை மின்னல் எஃப்எம்க்கு நன்றி சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அறிவிப்பாளர்களுக்கும் மின்னல் எஃப்எம்க்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: முன்னாடி ஹம்மிங் மட்டும்தான் இருக்கு ஆரம்பத்துல. அந்த ஹம்மிங் வந்தால என்னமோ நெஞ்சில வந்து அந்த கார்ட்ஸ் எல்லாமே
1: ரிபீட்டிங் இஸ் இட்

0: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19 19.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்
1: தீரா இசை. இது வெள்ளிக்கிழமை தீரா இசை. 6 மணிக்கு பிறகு நீங்க எங்ககிட்ட அழைத்து பேச போறீங்க. மனம் விட்டு பேசலாம். பலருக்கு இசையும் ஒரு நல்ல மருந்தாவும் வாழ்க்கையில அமைஞ்சுகிட்டு இருக்கு, அமைந்தும் இருக்கு இல்லையா? அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க கடந்து போய்கிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஆறுதலா இருக்குது அப்படின்னா மனம் விட்டு பேசுறது 6 மணிக்கு பிறகு தாராளமா நீங்க எங்ககிட்ட அழைத்து பேசலாம். ஆக இன்றைக்கு தீரா இசையில ஒரு நல்ல மருந்து SP பாலசுப்ரமணியம் அப்படின்ற ஒரு மருந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அவரை இந்த உலகுக்கு கொடுத்தவர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவங்க அம்மா சகுந்தலா அம்மா. அவங்க அவரை மிகப்பெரிய அளவுக்கு இசைத்துறையில ஊக்குவிச்சவங்க. அவங்களை பத்தி ஒரு விஷயத்த சொல்ல காத்துட்டு இருக்கிறாரு.
3: சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க அம்மா ரொம்ப ரசிப்பாங்க. ஆனா நான் பின்னணி பாட நான் ஆகணும்னு நினைக்கல. ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்கும் போது என் பையன் ரொம்ப நல்லா பாடுவான், பாடுறா அப்படின்னு எல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் பிளேபேக் சிங்கர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது எங்க ஊர்ல, சின்ன கச்சேரி. அப்பதான் புதுசா பாடிட்டு இருந்தேன். எங்க அம்மாவும் வந்தாங்களாம், எனக்கு தெரியாது. நம்ம ஆளுங்க ரசனை தெரியும் இல்ல ஆடியன்ஸ் எப்படின்னு. ஆடி ஆனா ஒரு சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லி என்ன பாடுறான்டா அப்படின்னாங்க. அது அம்மா எங்க அம்மா காதுல விழுந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அப்பா நான் உன்னோட நிகழ்ச்சிக்கே நான் வரமாட்டேன். மேல அவங்க ரொம்ப புகழ்றாங்க, ஆனா அதுல இந்த மாதிரி எல்லாம் வார்த்தை யூஸ் பண்றாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குனாங்க. இப்போ கடவுள் புண்ணியத்துல நான் சாதிக்கிறதெல்லாம் பார்த்து, நான் இல்லாத போது எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்ன வீட்டுல எல்லாம் மணின்னு தான் கூப்பிடுவாங்க. பாலசுப்ரமணியம் கூப்பிடுவாங்க மணின்னு. எங்க மணி நிஜமா மணிதான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. இதுக்கு மீஞ்சி எனக்கு சர்டிபிகேட் பத்மஸ்ரீ என்ன கொடுத்தாலும் சந்திருப்தியா இருக்காரு. This is the greatest appreciation I ever had.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் திரைப்பட முன்னோடி தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன் நேற்று தாய்லாந்து சியாங்மாயில் காலமானதாக மலேசிய தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் ஃபினாஸ் தலைமை இயக்குனர் டத்து அஸ்மிர் சைஃபுடின் முத்தாலிப் தெரிவித்தார். அன்னாருக்கு வயது 104. மலாக்கா சயங் ராக்கியாத் மிஸ்ரா முனைப்பின் கீழ் பள்ளி மேம்பாடு உள்கட்டமைப்புகள் உட்பட பல்கலைக்கழகம் வரையிலான கல்வி உதவிக்காக மலாக்கா அரசு 196 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. இந்த முன்னெடுப்பு மாநிலத்தில் உள்ள 140,000 மேற்பட்ட சிறார்களுக்கு பலனளிக்கும் மனித மூலதனத்தின் ஆற்றலையும் உள்ளடக்கியுள்ளதாக மாநில முதல்வர் டத்து ஸ்ரீ அப்துல் ரவ் யூசோ தெரிவித்தார். 2027 மலேசிய பன்னாட்டு தீயணைப்பு மாநாடும் கண்காட்சியும் நாட்டின் தீயணைப்பு மீட்புத்துறை செயல்பாட்டு திறனை வலுப்படுத்தும் வியூகத்தளமாக அமையும் என அதன் தலைமை இயக்குனர் டத்து நோர்டின் பவுசி தெரிவித்தார். இதன் வாயிலாக பன்னாட்டு மேம்பாட்டிற்கு ஏற்ப தீயணைப்புத்துறையின் சொத்துடைமைகளும் தொழில்நுட்பங்களும் இருப்பதை உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். பிலிப்பீன்ஸ் மீண்டும் உலகின் அதிக பேரிடர் ஆபத்துள்ள நாடுகளின் பட்டியலில் முன்னிலையில் உள்ளது. இவ்வாண்டுக்கான உலக இடர் குறியீட்டில் 46.69 புள்ளிகளுடன் அந்நாடு முதல் இடத்தில் உள்ளதாக சின்ஹுவா தெரிவித்தது. 193 நாடுகளை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வில் இந்தியா 2 இடத்திலும் இந்தோனேசியா 3 நிலையிலும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கஜகஸ்தானில் கடற்படை பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் பலியானவர் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. காலையில் மேலும் 2 உடல்கள் மீட்கப்பட்டதாக அதிகார தரப்பு தெரிவித்தது. அந்நாட்டு கடலில் மேற்கொள்ளப்பட்ட போர் பயிற்சியின் போது திடீரென மோசமான வானிலையால் 17 வீரர்கள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களில் 3 மீட்கப்பட்டனர். விளையாட்டு. முய்தாய் சூப்பர் வெற்றியாளர் போட்டி நாளை தொடங்கி 27 நாள் வரை குலலும்பூர் திதிவங்ச அரங்கில் நடைபெறும் கூடமேரா பன்னாட்டு முய்தாய் போட்டியில் உள்நாட்டு வெளிநாட்டைச் சேர்ந்த 27 குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்பர். முந்தைய போட்டிகளின் அடைவு நிலை அடிப்படையில் இப்போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூடமேரா கிளப் தலைவர் ரோஸ்லி யாகோப் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

மின்னலின் நேர இசை மாலைமணி ஆறாகி 3 நிமிடம் ஆயிடுச்சு. இப்பொழுது தொடங்கிய 7 வரைக்கும் நீங்கள் எங்க கிட்ட அழைத்து பேச போறீங்க. சில நேரங்கள்ல மனசுல இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடம் நமக்கு தேவைப்படும். சில நேரங்கள்ல அறிவுரை வேண்டாம், நம்மோட பேச்சை கேட்கறதுக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தா போதுமே. அதற்காகத்தானே இந்த நேரம் உங்களுக்காக நாங்க கொடுக்கறோம். நினைவோ ஒரு பறவை. அது உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை மனம் விட்டு நீங்க பேசலாம், சொல்ல நினைக்கும் விஷயங்களை மனம் விட்டு நீங்க சொல்லலாம். நீண்ட நாட்களை ஏதோ ஒன்று உங்க மனசை ரொம்ப பாரமாக்கிக்கிட்டு இருக்கலாம், காயப்படுத்திட்டு இருக்கலாம், இல்ல அதை நினைச்சு நீங்க கவலையா இருக்கலாம். இந்த கவலை என்ன செய்யணும், அடுத்த நகர்வுக்கு நம்மளை தயார்படுத்தாது, அங்கேயே உட்கார வச்சிடும். அதுதான் மனசோடைய பாரம் தாங்க முடியாது, உடலும் இயங்காத நிலைக்கு போயிடும். அதை யாரிடமாவது பகிரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க எங்க கிட்ட நீங்க பகிரலாம். அதாவது தனிமை அப்படின்றது 2 விஷயங்கள் இருக்கு, ஒன்று வரம், மற்றொன்று சாபம். வரம் கிடைத்தவர்கள் அது சந்தோஷமா நான் தனியா இருக்க, எனக்கு இது நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சாபம் உள்ளவங்க இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப கொடுமையா இருக்குங்க, எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த 2வது நிலையில இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வாழ்க்கையில. ஏன்னா மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க யார் இருக்கா நமக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும், பயம் இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்கள்கிட்ட அழைக்கலாம். எத்தனையோ பேர் தனிமையில இருக்கும்போது மின்னல் தாங்க எங்களுக்கு துணையா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த துணை வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்க பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்கள் பெயரை நீங்க சொல்ல வேணா, நீங்க யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட வேணா. சொல்லி முடித்த பிறகு அந்த தொலைபேசியை வைக்கும் போது எனக்குன்னு ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட பெரிய நோக்கம். அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: தீரா இசை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மனம் விட்டு பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் தாங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் அழைச்சி பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்போதும் சொல்றதுதான், தீர்வு கிடைக்குதோ இல்லையோ அதற்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா தீர்வு கிடைத்து அழைத்து பேசிய நிறைய நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற்றிருக்கிறாங்க. அடுத்து ஒருத்தவங்க அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மன பாரத்தோட என்னன்னு கேட்கலாம்.
3: நான் என்ன பேசணும்னா, ஒருத்தவங்க வந்து இதை ஜஸ்ட் ஒரு அட்வைஸாவும் எடுத்துக்கலாம், இல்லையே மனசுல உள்ளதை நான் அப்படியே பேசுற மாதிரி பணம் எடுத்துக்கங்களேன், சொந்தமா அவங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. ஆனா சுத்தி உள்ளவங்களுக்காக அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே செய்வாங்க, அந்த செலவு பண்ணுவாங்க.
2: அந்த அவங்க நீங்களா?
3: ஆமா.
2: நேர விஷயத்துக்கு வந்துருங்க, தெரியுது, சொல்லுங்க என்ன நடந்துச்சு.
3: இப்ப என் ஃபேமிலில நான் இருக்கிறப்ப சுத்தி உள்ளவங்கள நான் சந்தோஷமா வச்சிருக்கிறேன். எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு வரப்ப, எனக்கு வந்து இந்த சப்போர்ட்டிக்கோ அந்த மாதிரியா ஒரு ஃபேமிலி தேறப்ப என் பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஈவன் என் கல்யாணம், எனக்கு 39 வயசு ஆகுது, எனக்கு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு எனக்கு.
2: சரி.
3: ஸ்டீல் எனக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பட் அம்மா ஒரு சில சமயம் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லலன்னா, ஐயோ அவங்க தனியா இருக்காங்க, அவங்களை எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிச்சு அப்படின்னு தோணும். ஆனா அம்மா வீட்டுக்கு போனோம்னா அவங்க மடியில சாஞ்சாலி ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருக்கும். எனக்கு கேட்பாங்க, அம்மாவே கேட்பாங்க, ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. மறைக்கதான் முடியும், நடிக்கதான் முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வச்சுக்கங்களா, இப்ப எங்க அக்கா சைட்டுங்களும் ஏதாவது ஒண்ணு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஈவன் அவங்க இடத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரினா கூட நம்ம போலன்னா ஓகே, அது ஒரு சிச்சுவேஷன், அவங்களால வர முடியல. ஏன் வந்து லோரி டிரைவர், அவர் வந்து அவுட் ஸ்டேஷன் அப்பப்ப போவாரு.
2: எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏன் நம்ம மட்டும் இப்படி செய்யறோம் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்கு அன்பான கணவர் இருக்கிறாரு, மடி சாய்ந்து படுக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க, ஆனா மற்றவங்களுக்கு அது கூட இல்ல. அப்ப உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதாவது இங்க திரும்பினா ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயோ சோகமா இருக்கனே, நிம்மதியை தேடி அம்மா மடியில படுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனா ஒன்றுதான், இருக்கும் வாழ்க்கைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்ல. அதனால சில நேரங்கள்ல அந்த எதிர்பார்ப்பு தான், அதாவது சில நேரங்கள்ல நம்ம அந்த எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் பொழுதுதான் நம்ம நம்மளோட நிம்மதியை நம்ம குறைச்சுக்கிறோமோ. ஆனா நம்ம சில நேரங்கள்ல நம்ம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கோம், நல்லது எவ்வளவு வாழ்க்கை, அழகான வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத யோசிச்சு பாக்கலையோ.
3: அது உண்மைதான். ஆனா எங்க அம்மா சொல்ற ஒரே ஒரே பதில் என்னன்னா, நான் ஏன் இப்படி ஒரு அன்பை தேடுறேன்னா, எங்க அம்மாக்கு 72 வயசு ஆகுது. சோ அவங்கனால வந்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வந்து எனக்கு ஆசை, என் பையனை கல்யாணம் பண்ற வரைக்கும் அவங்க இருக்கணும்னு. பட் அவங்க சொல்ற, எப்ப நான் அங்க போனாலும் அவங்க சொல்ற ஒரே ஒரே வார்த்தை, உங்க அக்கா கிட்ட எல்லாம் பேசு. ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா தான் நான் அங்க தேவைப்படுறேன்.
2: அதுதான் அந்த பிரச்சனை தான் இல்ல, நம்மளுக்கு நமக்கு தேவைப்பட்டா நம்மள தேடுறாங்களே அந்த அப்படின்ற ஒரு கவலை தானா? நன்றி.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01090972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். MyNabs e-tuitionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு MyNabs e-tuition. தொடர்புக்கு 01090972919.
2: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
3: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
4: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
3: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
5: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன், ஆனா
3: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
6: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.

0: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0319713688. முதல் முறையாக சிறம்பானில் SKEvan Production பெருமையுடன் படைக்கும் ஸ்ரீனிவாஸ் லைவ் இன் கான்சர்ட் 2026 அக்டோபர் 10 மாலை 6 ரீஜன் ஹாலில் பாரகர் ஸ்ரீனிவாசுடன் சரிகமபா புகழ் திவினேஷும் இசை கொண்டாட்டத்தில் இணைகிறார். டிக்கெட்டுகளுக்கு ticket2u.com தொடர்புக்கு 0163369650.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps e-tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps e-tution, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: நீ எங்க இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் FM.
3: மின்னல் FM இதில் தீரா இசை உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தீரா இசையில் நினைவோ ஒரு பறவை. உங்க மனசுல என்ன என்ன இப்ப பாரமாயிருக்கு, ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, இங்க அழைத்து சொல்லுங்க. மனம் விட்டு பேசி நிம்மதியா தொலைபேசியை வைங்கன்னு சொல்லியிருந்தோம்.
4: வணக்கம் போனா.
3: வணக்கம், சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு இல்ல போனா, என்ன அமைகின்ற வேதனையில இருக்கோம்.
3: என்னாச்சு, என்ன நடந்துச்சு?
4: ஆக்சுவலி இது உலகமே தெரிஞ்ச விஷயம் தான். போன மாசம் இன்னைக்கு தேதியில வந்து என்னுடைய அண்ணி, அதாவது என்னோட அண்ணி என் உயிர் தோழி, அவங்க நேபாள் போயிருந்தாங்க. இன்றைக்கு அவங்க இல்ல எங்களோட. அந்த வருஷம் ரொம்ப எங்களை பாதிக்குது போனா. என்னன்னு சொன்னாக்கா, வீட்டுல உள்ள ஒரு கீ பர்சன் திடீர்னு நம்மள விட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒற்றுமையா இருந்தோம். ஒரு அண்டை விட்டு தோழி, 1970 இருந்து அவங்க எங்களோட அண்டை விட்டு தோழியா வந்து பிறகு உறவா வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியா எங்களோட இருந்து இப்ப அந்த சுவடுகள் எல்லாம் நாங்க நினைக்கும் போது அவ்வளவு வேதனையா இருக்கு. இருந்தாலும் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம ஒரு உயிருக்காக அழுகுறோம். அங்க எவ்வளோ உயிர் இல்ல, எத்தனையோ குடும்பங்கள் இல்ல. ஆகவே இந்நேரத்துல அங்க போன எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விண்ணப்பம், ஒரு கோரிக்கையா வைத்து என்னவா இருந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்.
3: ஏதோ தகவல் கிடைச்சாங்களே அங்க இருந்து?
4: இது வரைக்கும் ஒரு தகவலும் வரல போனா, ஒரு தகவலும் வரல. ஆனா அவங்க இல்லைன்னு மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும். வேற அடுத்த கட்டத்துக்கு எங்களால போக முடியல. இருந்தாலும் ஏன் இன்றைக்கு இதை நான் சொல்றேன்னா போனா, நீங்க அந்த ஒரு அவர் போட்ட அந்த பாடல்கள் வந்து நிஜமாவே சொல்றேன். எங்க வீட்டுல அந்த ஃபேமிலி குரூப்ல எல்லாருமே சொன்னாங்க, இந்த பாடல்கள் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே அந்த புண்பட்ட மனதுக்கு ஒரு மருந்தா இருந்துச்சு போனா. அது உண்மை, அது உண்மை. அதனாலதான் மனசுல ஒரு தைரியத்தை உண்டாக்கிட்டு நான் எப்படியாவது இத பேசணும் அப்படின்ற நிலைக்கு வந்தேன். அதான் எல்லா நம்மளை பத்தி யோசிக்கிறத விட அங்க இருந்த அனைவருக்காகவும் யோசிக்கிறேன். எல்லாரும் நலமா இருக்கணும், அது இங்க இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு தான் இறைவனை வேண்டிக்கிறேன். காரணம், நினைவுகள் ரொம்ப மோசமானது போனா, ரொம்ப மோசமானது. நம்ம கூடவே இருந்து ஒவ்வொரு நம்மள வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவங்க இருப்பாங்க. கண்டிப்பா நிழல் போலதான் எங்க கூட இருப்பாங்க. அவள வளர்ப்பு மகள் மாதிரி நம்ம வீட்டுல இருந்தவங்க அவங்க. எல்லாருடைய மனதையும் வென்று விட்டு போனவங்க அவங்க. இன்றைக்கு அவங்க இல்ல. சரியா இன்றையோட 30 நாள் அந்த திராஜடி நடந்தது. நாளைக்கு 26ஆம் தேதி ஏனோ தெரியல இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க போட்ட பாடலுக்கு எல்லாம் நன்றி சொல்லியே அவனு போனேன். நிஜமாவே சொல்றேன், ரொம்ப வெந்து போய் கிடந்த எங்களுக்கு அந்த பாடல்கள். அந்த 1 மணி நேரம் அவ்வளவு நேரம் அந்த பாடல்கள் இப்பவும் 6 மணிக்கு பிறகு நீங்க போட்டுக்கிட்டு இருக்க அந்த பாடல் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆகி இருக்காங்களோ அனைவருக்கும் அது ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் போனா.
3: கண்டிப்பாங்க. நீங்க மட்டும் இல்ல, இதே குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள், அவங்க உறவினர்கள் போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல, பரிதவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை எல்லாத்துக்குமே மன தைரியத்தை ஆண்டவன் கொடுக்கட்டும், இறைவன் கொடுக்கட்டும். சரிங்களா?
4: நன்றி போனா.
3: நன்றிங்க, வணக்கம்.
4: நன்றி போனா.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

0: மாலை மணி 6:45 ஆயிருச்சு. தீரா இசையில் நினைவு ஒரு பறவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: வணக்கம் அக்கா,
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் அக்கா. உங்களோட நிகழ்ச்சி எவ்ரி வீக் நான் கேட்பேன்.
0: ரொம்ப நன்றி.
1: நான் வந்து குளிமுல இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: பட் பெயர் சொல்ல விரும்பவில்லை. நான் வந்து ஒரு விவாகரத்தான ஒரு பெண்.
0: சரி.
1: ஓகே. என்னன்னா வந்து எனக்கு ஒரு 3 வருஷமா நாங்க குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனையா இருக்கும். போன வருஷம் கடைசியிலதான் எங்களுக்கு விவாகரத்து ஆணிச்சு.
0: சரி.
1: ஓகே. என்னன்னா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண, சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தேன். அதையும் தாண்டி நான் வந்து தனியா இருக்கணும், தனியா இதை ஃபேஸ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாம் ஓகே, எல்லாமே கோத்ரூ பண்ணி ஒரு வழியா என் சொந்த கால நின்றுட்டு ரொம்ப சிறப்பா லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு.
0: நீங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணம் மன உளைச்சலா அல்லது உடல் ரீதியா உங்களை ஏதாவது கொடுமைப்படுத்தப்பட்டீங்களா?
1: இல்ல இல்ல, மன உளைச்சல். நான் வந்து சைக்கியாட்ரிக் அப்பாயின்மெண்ட்ல இருந்தேன்.
0: ஓ, சரி சரி.
1: சைக்கியாட்ரிக் அப்பாயின்மெண்ட்ல இருந்தேன். ஏன்னா அந்த விவாகரத்து ஆன அந்த அந்த அந்த விஷயம் வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அது நடக்காதுன்னு நினைச்சேன். நான் ரொம்ப காலமா ஒரு விஷயத்த வந்து நம்ம மன விட்டு பேசாம அமைதியாவே, நம்மளுடைய பார்ட்னர் அமைதியாவே இருந்தனால வந்த விளைவு. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து நிறைய பிரச்சனைகள் தாண்டிதான் வந்தோம். பட் கடைசியா வந்து இது இப்படி முடியும் நான் நினைக்கல. அது வந்து ஏத்துக்க முடியாம அப்படி ஆனனால சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு.
0: ஆனா இந்த விவாகரத்தை நீங்க விரும்பல?
1: விரும்பல. ஆக்சுவலி எல்லாமே வந்து சால்வ் ஆகி வரணும்னு தான் நினைச்சோம். கடைசியில அது சால்வ் ஆகாது. எல்லா தப்பும் என் மேலதான். என்னால என்ன மாத்திக்க முடியாது, நம்ம விவாகரத்து பண்ணிரலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க.
0: இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க? இந்த விவாகரத்து முடிஞ்சு மருத்துவமனைக்கு எல்லாம் போயிட்டு வந்து இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க?
1: இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். என்ன சொல்றது, எனக்கு பிள்ளைங்கள் இல்ல. சோ இந்த மாதிரி ஆகுன்றதுக்காக தான் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் வந்து தனியா என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்.
0: அதாவது ஏதாவது ஒரு மூளையில உங்க மனசுல நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி உணர முடியுது அவங்களால?
1: ஆமா, உணர்ந்துட்டேன். அது உணர்ந்தே ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. எல்லாமே வந்து ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு. அது நம்மளுக்கு ஒரு லேர்னிங் ப்ரோசஸ். நம்ம அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். இன்னும் நம்ம ஒரு பெட்டர் பர்சனா ஆயிருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு நிறைய. நீங்க கால் பண்ணனா, இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை. கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர், ஏன்னா இந்த விவாகரத்து இந்த ப்ராசஸ் டைம்ல வந்து என்ன போலயே நிறைய பேர் நான் மீட் பண்ணிருக்கேன். பட் அவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கிறதா அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இல்ல. அவங்க வந்து ஒன்னும் அந்த பழைய ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியாகல. அந்த அவங்க வந்து ஒரு கண்டிப்பா ஒரு சைக்கியாட்ரிக் ஒரு கவுன்சிலிங் போகணும். நான் வந்து கவர்மெண்ட்ல தான் போனேன். எனக்கு எந்த ஒரு பணமும் கட்டல. எல்லாமே இலவசமா தான் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது கண்டிப்பா எல்லாரும் போகணும். நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, ஓகே, நீங்க அதுல இருந்து வெளியாயிட்டீங்க, குடும்பத்தோடைய என்ன சொல்றது வற்புறத்திற்கு ஈடாக இன்னொரு ரிலேஷன்ஷிப் குள்ள நுழையிறீங்க. நுழையும் பொழுது நீங்க உங்களுடைய பழைய ரிலேஷன்ஷிப் உடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இன்னொரு ஆள் மேல நீங்க திணிக்க கூடாது. கண்டிப்பா சைக்கியாட்ரிக் கவுன்சிலிங் போயிட்டு உங்களை நீங்க 100% ஓகே ஆன பிறகுதான் வந்து அடுத்த ரிலேஷன்ஷிப் வாழ்க்கை வந்து இன்னும் வாழ்றதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கண்டிப்பா ஒரு துணை வேணும் நமக்கு. நான் எனக்கு வந்து 40 வயசு கூட ஆகல. உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலிங், ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்கியாட்ரிக் எப்படி கண்டிப்பா பாக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
0: நீங்க சொன்னதை கேட்டு யாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ இல்லையோ, சோமஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. பாருங்க, ரொம்ப தெளிவா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க அங்க அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே தெளிவோட இருங்க. எல்லாம் ரொம்ப அழகா மாறும். சரியா?
1: ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: நன்றி.

0: திரா இசையின நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். மன நல ஆலோசகர் சோமஸ் குமாரி பழைப்புல காத்துட்டு இருக்கிறார். அவர் சந்திப்போம். வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல். வணக்கம் புவனா. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். கடைசியா ஒரு காலர் பேசுனத கேட்டு
0: சார், அகின்றைக்கு மூன்று பேர் பேசினாங்க சோமஸ், கடைசியா பேசுறவங்களுக்கு அப்புறம் வருவோம். முதல்ல ஒருத்தவங்க பேசினாங்க, அதாவது குடும்பத்துக்காக எல்லாமே பண்றாங்க, அன்பான கணவன் இருக்காங்க, வீட்டுல அம்மா மடியில படுத்த ஒரு நிம்மதி கிடைக்குது, ஆனாலும் அதுல ஏதோ ஒரு சிக்கல், அதாவது உடன் பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல சுய சொந்த சொந்தக்காரவங்களா இருக்கட்டும், அந்த இவங்க குடுக்கற மாதிரி அவங்க அன்பை குடுக்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப அழுதாங்க அவங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஆமா போவனா, அவங்க சொல்லும் போதே வந்துட்டு தெரிஞ்சிச்சு அதுல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க, சில பேர் வந்து கூப்பிடுறாங்க, அவங்க கூட பிறந்தவங்களாம் கூப்பிடுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு, போக முடியலன்னா வந்து அப்புறம் அவங்க கோச்சிக்கிறாங்க, பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. அது வந்து எப்பயுமே வந்துட்டு நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் போவனா. அவங்களோட கடமைக்கு அவங்க கூப்பிட்டுறாங்க. அப்ப நம்ம வந்துட்டு போக முடியுதா இல்லையான்னு வந்துட்டு நம்மளோட சூழ்நிலை வந்து நம்மளுக்கு தான் தெரியும். இவங்களோட கடமைக்கு அவங்க சொல்லிடுறாங்க என்னால போக முடியல அப்படின்னு. ஆனா எல்லாரும் வந்து அதை ஒரே மாதிரி டீல் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து இமோஷனலா பேசுவாங்க, நீங்க எப்பயுமே வரமாட்டீங்க அப்படின்னு. சில பேர் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து அந்த பவுண்டரிஸ் தான் வந்துட்டு நம்ம திரும்பியும் பாக்கணும். உங்களால முடிஞ்சதுதான் நீங்க செய்யணும். எல்லாத்துக்கும் வந்து அவைலபிளா வந்து நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஆனா நம்மளும் தெரிஞ்சுக்கணும், இவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்ப நம்ம போகல அப்படின்னாக்கா ஒரு காலத்துல வந்து நம்ம கண்டிப்பா போயிருப்போம். அப்ப வந்து அந்த சூழ்நிலையை வந்துட்டு அந்த சான்ஸ் வந்து அவங்க அப்படி சிந்திக்கிறாங்கன்னா நம்மளும் வந்துட்டு ஒரு விதத்துல ஒரு காரணமா இருந்திருப்போம்ல. அப்ப எப்பயுமே வந்துட்டு நம்ம அந்த பவுண்டரி வைக்கிறது நல்லது. நீங்க நடந்துருச்சுனாக்கா நீங்க அதை பத்தி யோசிக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பும் உங்களுக்கு நீங்க கொடுக்க கூடாது. ஏன்னா நீங்க போக முடியல, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நீங்க யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன், அடுத்த எக்ஸ்ட்ராவா நீங்க எக்ஸ்பிளைன் பண்றணும்ன்றது வந்துட்டு எதுவுமே இல்லை. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டாலும் வந்து எதுவும் நடக்க போறது இல்லை போகணும்.
0: அடுத்ததா இரண்டாவது நேயர் வந்து நேபாள், அவங்க கண்டிப்பா இப்ப உலகமே அதை நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கு. அவங்களும் அதுல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அவங்களுக்கு வந்து மனசால எந்த ஒரு வார்த்தையால எந்த ஒரு ஆறுதலும் வந்துட்டு இப்போதைக்கு அவங்களுக்கு முடியாது போகணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இழப்பு. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நிறைய நாட்டுல வந்துட்டு இதுக்கான பாதிப்பை வந்துட்டு பாத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் இருக்கும், நம்ம வந்து நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. பட் சில சமயம் அவங்க சொன்னாங்களா அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும்னு அந்த ஒரு ப்ரோவெப்ஸ் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆங்கிலத்துல இருக்கும், நோ மெசேஜ் இஸ் ஆல்சோ மெசேஜ். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த ரியாலிட்டியை ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் இப்ப உள்ள சூழ்நிலையில நம்ம வந்து அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கணும் தான் நம்ம வந்து வேண்டணுமே தவிர, அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தாக்கா அது வந்து கண்டிப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போனா.
0: அதை இதே சூழ்நிலை இருக்கிற மற்ற குடும்பங்கள் தைரியமா இருக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிக்கோ.
1: நம்மளும் வந்து பிரார்த்திக்கணும்
0: அவங்களுக்கு. அங்க கடைசியா ஒரு நீயர் பேசுறாங்க, விவாகரத்து ஆன பிறகு இப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அவங்க நல்லா இருக்கேன் மற்றும் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல போனா. அவங்க வந்து கவுன்சிலிங், சைக்கோ தெரப்பி எல்லாமே போயிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதுதான் வந்துட்டு நம்ம நேர்கள்கிட்ட வந்து எப்பயுமே சொல்லணும். நம்ம மக்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இந்த சைக்கோலஜிஸ்ட் எல்லாம் பாக்கணும்ன்றது வந்துட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கு, நம்ம போனோமா நம்ம சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க, எல்லாமே ஒரு மாதிரியா பேசுவாங்க அப்படின்னு. நீங்க போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து முதல்ல என்னன்னா உங்களை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே உங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்க மாட்டோம். எது த பெஸ்டா இருக்குன்னு அந்த ஆப்ஷனை தான் கொடுப்போம். சொல்யூஷன் வந்து எடுக்கிறது வந்துட்டு முடிவு எடுக்கிறது வந்து எப்பயுமே வந்து அது உங்க கையில தான் இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க, அதுக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த நேர் வந்து கரெக்டான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து போய் பாக்குறது வந்து எந்த ஒரு தயக்கம் இல்லாம போய் பாக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
0: கண்டிப்பா சோமஸ், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாரத்திற்கான விளக்கங்களுக்கு. இன்னும் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் சோமஸ்.
1: கண்டிப்பா.
0: சரி, அவர்தான் மன நல ஆலோசகர் சோமஸ் குமார், அவருக்கு நமது நன்றி. ஆக இன்றைக்கு நிறைய பேர் பேசினாங்க, இன்னும் வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்மளாம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்திற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவோடு இருப்போம். சற்று முன்பு அவர் சொன்ன மாதிரி தான், மன நல ஆலோசகரை பாக்குறது தவறே கிடையாது, அது மன நலத்திற்கான மருந்து. ஆக மனசையும் உடம்பையும் பத்திரமா கண்டிப்பா பாத்துக்குவோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். சமூகத்தை வடிவமைப்பதில் பெரும் பங்காற்றுவதில் பெண்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க முன்வர வேண்டும். அத்துடன் தங்களுக்கான தூரநோக்கு பார்வையையும் தெளிவான இலக்கையும் வகுத்து கொண்டு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நென்ஷி சுக்ரி வலியுறுத்தினார். ஊழல் ஏற்படுவதற்கான இடர்களை தொடக்கத்திலேயே கண்டறிந்து அமைப்பு ரீதியான பலவீனங்களை சரி செய்வதில் உயர்நெறி பிரிவை உயர் நிர்வாகத்தின் முதன்மை வியூக பங்காளியாக வலுப்படுத்த வேண்டும். இந்த பிரிவு புகார்களை கையாள்வதையோ நடவடிக்கை எடுப்பதையோ மட்டுமே செய்யக்கூடாது என்று மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஜுஹாரி அப்துல் கனி சுட்டிக்காட்டினார். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன், அவரது மனைவி, 3 பிள்ளைகள் 1 மாதத்திற்குள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்குமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கடிதம் வழங்க உள்ளது. 2009 SPRM சட்டம் பிரிவு 36 கீழ் டத்து ஸ்ரீ எம் சரவணன், அவரது மனைவி, 2 பிள்ளைகளுக்கு வரும் திங்கட்கிழமை கடிதம் வழங்கப்படும் என்று SPRM தலைவர் டத்து ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் மெத்தம்ஃபெத்தமைன் தொடர்புடைய உயிரிழப்புகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை, அதன் பயன்பாடு ஆகியவை இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். 2024 அந்த வகை போதைப் பொருட்களால் 753 பேர் உயிரிழந்தனர். முந்தைய ஆண்டுகளை காட்டிலும் இந்த விகிதம் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேசிய போதைப்பொருள் மதுபான ஆய்வு மையம் கூறுகிறது. யுக்ரைனில் மேம்படுத்தப்பட்ட பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான உரிமத்தை வழங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறுதி முடிவு செய்துள்ளதாக அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி கூறினார். இரு தலைவர்களின் அண்மைய சந்திப்பினூடே இந்த முடிவை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியதாக ஜெலென்ஸ்கி தெரிவித்தார். விளையாட்டு. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறினார். உலகின் 5 நிலை ஆட்டக்காரரான அவர் காலிறுதியில் 11-8, 11-7, 11-8 என ஹாங்காங்கின் ஹோ ஜி லோக்கை வென்றார். சிவசங்கரி அடுத்து ஹாங்காங்கின் மற்றொரு ஆட்டக்காரர் சான் சின் யுக்குடன் களம் காண்பார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

கருத்து சுதந்திரமும் படைப்பாற்றலும் மக்களாட்சி நாட்டிற்கே உரிய ஓர் உரிமையெனில் மிகையன்று. மக்கள் கேள்வி எழுப்பவும், விமர்சனங்களை முன்வைக்கவும், கருத்துக்களை பகிரவும் பேச்சு சுதந்திரம் முக்கிய பங்காற்றுகிறது. எனினும் ஒரு சமூகமாக இணைந்து வாழ்வதற்கு அடிப்படையாக அமையும் வாழ்வியல் விழுமியங்களை சிதைக்காமல் பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் எந்த அளவிற்கு பயன்படுத்த இயலும் என்பது முக்கிய கேள்வியாகும். அண்மையில் நாட்டின் தேசிய உணர்வை அசைத்து பார்க்கும் மற்றொரு சர்ச்சை வெடித்துள்ளது. அது கலையை ஒடுக்கும் விவகாரம் அன்று. மேலும் ருக்கன் நிகாரா குறித்து எவரும் கேள்வி எழுப்ப முடியாது என்பதும் அதன் பொருள் அன்று. அனைத்தையும் கலை என்ற போர்வைக்குள் மறைத்துவிட முடியும் என்றால் பொறுப்புணர்வு என்ற சொல்லுக்குத்தான் பொருளேது? மக்களாட்சி சமூகத்திற்கான அடித்தளமே கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களம்தான். நாட்டிற்கு துணிச்சல் மிகு குடிமக்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள் தேவை. கேள்விக்குள்ளாக்கப்படும், விமர்சனங்களை பெறும் கலைப்படைப்புகள் தேவை. ஆனாலும் அந்த துணிச்சல் சிறுமைப்படுத்துவதற்கு இடமளித்துவிடக்கூடாது. சிந்தனைக்கு சவால் விடும் படைப்பிற்கும் வெறும் சர்ச்சையை தூண்ட முற்படும் படைப்பிற்கும் இடையிலான வேறுபாடு ஆராயப்பட வேண்டும். சிந்தனையை தூண்டுவதுதான் கலைப்படைப்புகளின் நோக்கமெனில், அந்த சிந்தனையை தூண்டும் கேள்வியை பார்வையாளர்களிடம் விட்டுவிடுவதே நலம். அதை விடுத்து வெறுப்புணர்வை தூண்டலாகாது. தவறு எனில் அதனை திருத்தும் பொருட்டு சுட்டி காட்டப்பட வேண்டுமே தவிர உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் சர்ச்சையாக்கப்படக்கூடாது. கருத்து சுதந்திரம் பிறரை இழிவுபடுத்தவோ, சினமூட்டவோ, சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கவோ பயன்படுத்தப்படக்கூடாது என்று ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோடாகாங் வலியுறுத்தியுள்ளார். நமது குரலை எவரும் ஒடுக்க முயலவில்லை. ஆனால் அந்த குரல் பொறுப்புணர்வுடன் ஒலிப்பது அவசியம் என்ற கருத்து மட்டுமே இங்கே தெளிவாக கோடி காட்டப்படுகிறது. கொள்கைகள் குறித்த தெளிவை கேட்டறியுங்கள். தலைவர்கள் சமூகங்களுக்கு மத்தியில் கேள்வி எழுப்புங்கள். அதேவேளை சில முக்கிய குறியீடுகளும் விழுமியங்களும் ஏன் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள முனையுங்கள். ஏனெனில் அவை குறித்து எழுப்பப்படும் சர்ச்சையை பொதுமக்கள் மத்தியில் எழும் எதிர்வினையாக மட்டும் கருதிவிட முடியாது. மாறாக நாட்டின் அடையாளம், ஒற்றுமை, மாண்பு ஆகியவற்றுக்கு அப்பால் விரிவடைந்துள்ள பரிமாணத்தை உற்று நோக்க வேண்டியுள்ளது. எனினும் அதனை கவனமாக கையாளுதல் அவசியம். ஒற்றுமையை பேணும் அதே வேளை விமர்சனத்திற்கான வழிகளை அடைத்து விடலாகாது. கருத்து வேறுபாடுகளை சிறுமைப்படுத்தாமல் வெளிப்படுத்தலாம். வெறுப்புணர்வை தூண்டாத வகையில் விமர்சனங்களை முன்வைக்கலாம். அதேவேளை மரியாதைக்கு குறைவில்லாத கலைப்படைப்பையும் உருவாக்கலாம். உண்மையில் நம்மில் எத்தனை பேர் எல்லா நிலையிலும் பாதுகாக்கப்பட்டு வரும் தேசிய கோட்பாட்டை உயிர்த்துணர்ந்துள்ளோம்? நாம் கண்ணியம், நாகரிகம் குறித்து பேசுகிறோம். ஆனால் சமூக ஊடகங்களில் பல உள்ளடக்கங்கள் வசை சொல் பாடும் வகையிலேயே உள்ளன. சட்ட மேலாண்மை தொடர்பில் கருத்துரைக்கிறோம். ஆனால் சட்ட நடைமுறை நிறைவடையும் முன்பே தண்டிக்க விரும்புகிறோம். ஒற்றுமை என வரும்போது ஒரு சிறிய கருத்து வேற்றுமை கூட பிளவை ஏற்படுத்தக்கூடும். எனவே சுதந்திரத்தையும் ஒற்றுமையையும் ஒருபோதும் தேர்வாக கொள்ளாதீர். நமக்கு இரண்டும் அவசியம். பொறுப்புணர்வற்ற சுதந்திரம் காயத்தை விளைவிக்கக்கூடும். அதேவேளை சுதந்திரமற்ற ஒற்றுமை குரலை ஊடுக்கக்கூடும். இவ்விரண்டையும் இணைக்கும் மெல்லிய கோடே முதிர்ச்சி எனப்படுகிறது. சுதந்திரத்தின் பெயரில் அனைத்தையும் அனுமதித்தால் சமூகம் பொறுப்புணர்வை கற்றுக்கொள்ள இயலாது. சர்ச்சையிடும் தருவாயில் கேள்வி எழுப்பப்பட வேண்டும். அதற்கான தெளிவு பெறப்பட வேண்டும். அப்படியெனில் எப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும்? கருத்துக்களை வெளிப்படுத்த அஞ்சும் சமூகமா, அல்லது சுதந்திரம் என்ற பெயரில் இழிவுபடுத்த துணியும் சமூகமா? நிச்சயம் இவை இரண்டுமே இல்லை. கருத்துக்களை வெளிப்படுத்தும் சுதந்திரம் கொண்ட அதே வேளையில் பொறுப்புணர்வோடு அதனை கையாளும் திறன் கொண்ட முதிர்ச்சி மிகுந்த சமூகமாக விளங்க வேண்டும். விவேகமான முறையில் எதனையும் எதிர்கொள்ளுதல் அவசியம். இனம், மதம், பண்பாடு, மாறுபட்ட அரசியல் கண்ணோட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகத்தை கொண்ட நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்ற உண்மையை ஒருபோதும் மறுக்கலாகாது. பிறர் யோசனையை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது. ஆனால் நாம் எவ்வாறு எதனை பேசுகிறோம் என்பதை தீர்மானிக்க இயலும். அதுவே சமூக முதிர்ச்சி என்ற நினைவுறுத்தலோடு நிறைவு பெறுகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் குலரச்சகி குணசேகரன்.

தீரா இசையில் பாட்டுக்கட கதவை நாங்க திறந்துட்டோங்க. வாங்க வருக வருக அப்படின்னு வரவேற்கிறோம் உங்களை இங்க பாட்டுக்கடைக்கு. ஆக இன்றைக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் 6வது நினைவு நாளையொட்டி தீரா இசையில முழுக்க முழுக்க அவருடைய பாடல்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சற்று முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இசை ஞானி இளையராஜாவுடைய கூட்டணியில் ஒரு பாடல்களை நிறையவே கேட்டோம். இதுக்கப்புறம் அவரோட கூட்டணியில் இணைந்த தேவா இருக்காங்க, வித்யாசாகர் இருக்காங்க, ஏ ஆர் ரஹ்மான் இருக்காங்க. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் நீங்க இன்னும் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 புதிய நேர்களையும் ரொம்ப ரொம்ப அன்போடு நாங்க வரவேற்கிறோங்க. ஏன்னா இங்க தொலைபேசி அழைப்பு வரும்போது நாங்க எண்களை பார்க்கலாம், அதே எண்கள் பார்த்த எண்கள் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குது. அதனால புதிய நேயர்கள் இன்னும் நிறைய பேரு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வழி கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். பாட்டுக்கடை என்பது எல்லாருக்குமானது, உங்களுக்கும் சரி புதிய நேயர்களுக்குமானது சரி. அதனால உங்கள் அழைப்புக்காக இங்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அழைத்து எங்ககிட்ட உங்களுக்கு பிடித்தமான பாடல், அந்த பாடலை யாருக்கு விரும்பி கேட்கறீங்க அப்படின்றதையும் சொல்லலாம்.

0: தேராயிசையில் பாட்டுக்கடை முதல் நேயர் அழைச்சிருக்கிறாங்க, சந்திக்கலாம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பீடூர் நகரில் இருந்து சதீஷ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சதீஷ், என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இன்று முழுவதும் வந்து பாடும் நிலா எஸ்பி பாலாவுடைய பாடல் தான் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. இன்று வந்து எஸ்பி பாலாவுடைய ரொம்ப பிடிச்சு நெருக்கமான ஒரு பாடல்னா அந்த காதலர் தினம் திரையில இருந்து காதல் இன்னும் தேர்வு அந்த பாடல் நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.
0: ஓ, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க? பேர் சொல்ல விரும்ப கூடாதுன்றது முதல்ல முடிஞ்சிருச்சு, நினைவு ஒரு பறவை.
1: ஆமா ஆமா, அதனால வந்து
0: நன்றி.
1: வணக்கம்.

0: தீராயி செய்யிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாட்டு கடையில நேர்கள் பாடல அழைச்சு கேட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன நினைவூட்டல், இன்றைக்கு எப்பொழுதுமே தீராயிசில வந்து 80ஆம் ஆண்டு பாடலை நீங்க கேட்கலாம், 90ஆம் ஆண்டு பாடலை நீங்க கேட்கலாம். 2000ஆம் ஆண்டுகள்ல வெளிவந்த ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய 2006ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள பாடல்கள் நீங்க தாராளமா விரும்பி கேட்கலாம். சில பேர் புது பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதை ஒளிபரப்புலாம் கோச்சுக்கலாம் கூடாது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டம்னு ஒரு பாடல் இருக்கு, அதுதாங்க. சரி, அடுத்த நேயர் சொல்லுங்க கோகிலாவணி, என்ன பாட்டு வேணும் பாட்டு கடையில?
1: எனக்கு வந்து முன்பனியா சாங் வேணும்.
0: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
1: எல்லாருக்கும் விரும்பி கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரே மழையா இருக்கு, நான் கிளைங்கலேருந்து பேசுறேன்.
0: சரி,
1: கிளைங்கலாம் ஒரே மழையா இருக்கு, அதனாலதான் முன்பனியா.
0: மழையா இருக்கிறதுனால முன்பனியா வருதா?
1: ஆமா வருது.
0: இல்ல நான் கேக்குறேன், பனிக்கும் மழைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு?
1: பனி மாதிரிதான் குளிருது இப்போ.
0: ஓ, அப்படி வரீங்களா நீங்க?
1: ஆமா, கிளைங்கல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க இப்ப எப்படி இருக்கும்.
0: கிளைங்க நீங்க இங்க அங்கா சப்ரி பக்கம் வாங்க, அங்கேயும் இப்படிதான் இருக்கு.
1: அச்சோ, அப்ப பாருங்க, கரெக்டா தான் கேட்டு இருக்கேன் நானு.
0: ஓ சரி சரி, ரொம்ப நன்றிங்க அழைத்து பாடல கேட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போன உங்கள்கிட்ட பேசினது ரொம்ப

0: செப்டம்பர் 24 முதல் 27 வரை எக்கோ டெரஸ் மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. ஏழு பொருட்கள் வாங்கினா ஏழு பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடு, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் எல்கே பர்னிச்சர் மலேசியா. உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119-713-688.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109-7-29-19.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விஜயன் மணிரேஷன். வணக்கம். நமக்கு புருஷ லட்சணத்துல இருந்து தென்பட்டு பூவே, அந்த பாட்டு
1: SPB பாடின பாட்டா?
2: எல்லா பாட்டுலயும் வித்தியாசமா தான் கொடுப்பாரு அவரு.
1: ஒவ்வொரு பாட்டுக்கும் வேற மாதிரி இருப்பாரு அவரு. சரி, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகான பாட்டுங்க அந்த பாட்டு. யாருக்கு விரும்பி
2: கேக்குறீங்க? எல்லாத்துக்கும்.
1: எல்லாத்துக்குமேவா? ரொம்ப நல்லவரா இருக்கீங்களேங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம். கேக்கலாம் அடுத்தது.
2: ஓகே, தேங்க்யூ.

0: ஹலோ,
1: வணக்கம் மின்னல் எஃப்எம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாதன், நாதன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க நாதன்?
1: கோலாலம்பூர் பங்க்ஷால இருந்து பேசுறேன்.
0: ரொம்ப தூரமா தான் இருக்கீங்க இங்க இருந்து, சொல்லுங்க. ஆமா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அத மூச்சு விடாம படி பாருங்களேன்.
0: மண்ணில் இருந்தவா?
1: மண்ணில் இருந்தவா?
0: இல்ல, ஒரு பாட்டை இப்படிதான் கேப்பீங்களா? மூச்சு விடாம படி
1: பாருன்னு சொல்ல முடியல.
0: அப்படியா? சரி, யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அந்த மூச்சு விடாம படிப்பாரு அந்த பாட்டை?
1: இந்த பாடல் வந்து அந்த பாடலை விரும்பிய அனைத்து ரசிகர்களுக்கும், மலேசியா வாழ் இந்தியர்களுக்கும், மற்றும் எனது அன்பு புதல்வி சக்சி ஸ்ரீநாதன் அவர்களுக்கும்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நாதன். வணக்கம், அடுத்து கேக்கலாம்.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம்.

0: ஆசிரியர்கள் குரு ஏஐ வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 29 19.
1: தேராயிசையில் பாட்டுக்களை அடுத்த நேர் காத்துட்டு இருக்கிறாங்க, பாட்டு கடைக்கு வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். என்னங்க உருட்டல் மிரட்டலா இருக்காங்க சத்தம்? அப்படி ஒரு சத்தத்தை நாங்க குடுக்கல, எங்க இருந்து
2: தெரியலையே.
1: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? யாரு பேசுறீங்க முதல்ல?
2: ஷாலினி பேசுறேன்.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் நேத்திலிருந்து கால் பண்றேன். பஹாலி இருந்து நான் நேத்திலிருந்து கால் பண்றேன். எனக்கு பிறந்த நாள், எனக்காக பாட்டு கேட்டுக்கலாம்.
1: சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க. ஐயோ பாவம், பிறந்த நாள் அதுமா கைபேசியே வச்சுக்கிட்டு இருந்தீங்க நீங்க.
2: ஆமா.
1: சரி சரி, பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க, எப்படி இருந்துச்சு பிறந்த நாள் கொண்டாட்டலாம்?
2: நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா.
1: சரி, இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிருக்கு, என்ன பாட்டு கேக்குறீங்க?
2: எனக்கு வந்து அமர்கலம் படத்துல இருந்து சத்தம் இல்லாத தனிமை.
1: எதுக்கு பிறந்த நாள் அதுவுமா இந்த பாட்டு உங்களுக்கு?
2: அந்த பாட்டு தெரியல, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா பிரச்சனை இல்ல, கண்டிப்பா உங்களுக்காக குடுக்கறோம். சரிங்களா?
2: நன்றி.
1: இந்த இந்த இந்த பாடல நீங்க யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
2: எனக்்குள்ளது
1: சந்தோஷமா இருக்கணும் நீங்க. வணக்கம்.
2: வணக்கம். சத்தம்.

0: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
1: பெஸ்ட் லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லிடுறேன்.

0: உங்கள் வெற்றியில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம்.
1: விளையாட்டின் மேன்மை நாட்டின் பெருமை.
2: திரைசையில் பாட்டுக்கடையோட கதவை சாத்தக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. நிறைவு பாடல் அந்த இறுதி நேயர் யாருன்னு சந்திக்கலாம். ஹலோ,
3: வணக்கம் போனா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: எட்வர்ட் பேசுறேன், சுங்கை புலூர்ல இருந்து.
2: சொல்லுங்க எட்வர்ட், மழை அங்க போ.
3: சொர்க்கியான மழை, நானு 4 மணில இருந்து காதிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம்.
2: என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க?
3: சொர்க்கியான ஜெயமா இருக்கு சிஸ்டர். என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆள் எடுக்கிறது, அதை ஏத்தி ஐபிஎல் இறங்கி ஒரு பெரிய சுத்து சுத்தி, அப்பா தலைவலி வந்துருச்சு.
2: அந்த பக்கமே அப்படிதான் இருக்கா?
3: ஆமா, எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கிட்ட வர மரங்கள் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப ரோடு எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு.
2: எந்த பகுதியில இது? இது எந்த பகுதியில?
3: இது தமிழ் சாரடாமை, அந்த இடம் சுங்கை புலோ சைடு.
2: போக்குவரத்து நிலவரங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு இன்னைக்கு?
3: எனக்கு வந்து வேதம் படத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசும், அந்த பேசி வரும் தமிழ் போல அந்த பாட்டு வேணும்.
2: சரி, கண்டிப்பா அழகான பாட்டுங்க. யாருக்கு விரும்பி கேக்குறீங்க அந்த பாட்டை?
3: திருமணமான எல்லா தம்பதிகளுக்கும் விரும்பி கேட்கிறேன்.
2: ரொம்ப நன்றிங்க, பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க.
3: ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி,
2: வணக்கம். ஆக அவருடைய விருப்ப பாடலோடு இன்றைய நமது தீரா இசை பாட்டுக்கட ஒரு நிறைவுக்கு வருகின்றது. உங்க எல்லாருக்குமே அன்பு வணக்கம் கூறி இப்பொழுது விடை பெறுகிறேன். புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க பிரவீன் குமார் வந்திருக்கிறாரு. வார இறுதி நாள் ரொம்ப ரொம்ப அழகா எல்லாருக்கும் அமையட்டும். மீண்டும் சந்திக்கலாம்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் செப்பா தக்ரோ ஆடவர் ரகு பிரிவில் தங்கம் வென்ற தேசிய அணியினருக்கு பாராட்டு தெரிவித்தார். எல்லா மலேசியர்களையும் பெருமை கொள்ளச் செய்யும் பொருள் பொதிந்த வெற்றி இதுவென அவர் பெருமிதம் தெரிவித்தார். துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடியும் தனது பாராட்டை உரித்தாக்கியுள்ளார். இது மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிலவரத்தில், மலேசியா இந்தோனேசியா ஹலால் மன்றத்தை நிறுவுவதன் மூலம் இரு நாடுகளும் ஹலால் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடியும் என்று டத்துஸ்ரீ அஹமத் சயீத் நம்பிக்கை தெரிவித்தார். ஹலால் சான்றிதழ் பெறுவதை எளிதாக்குவதற்கான முயற்சிகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிக தடைகளை குறைப்பதிலும் அந்த மன்றம் கவனம் செலுத்தும் என்றார் அவர். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்காக RON 95 பெட்ரோலை வாங்கி விற்பனை செய்த குற்றத்திற்காக மஞ்சோங் செஷன் நீதிமன்றம் தோட்ட தொழிலாளி ஒருவருக்கும் பெட்ரோல் நிலைய உரிமையாளருக்கும் தலா 25,000 ரிங்கிட் தண்டம் விதித்துள்ளது. 46 வயது வோங் இங் வான், 51 வயது லிங் மே என் ஆகிய இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். சிங்கப்பூர் மக்கள் தொகை கடந்த ஓராண்டில் 1.6 விழுக்காடு அதிகரித்து இந்த ஆண்டு ஜூன் நிலவரப்படி 6.21 மில்லியனுக்கு உயர்ந்துள்ளது. தேசிய மக்கள் தொகை திறன் பிரிவு வெளியிட்ட 2026 அறிக்கையின்படி கடந்த ஆண்டு 3.66 மில்லியனாக இருந்த அக்குடியரசின் மக்கள் தொகை இந்த ஆண்டு 3.68 மில்லியனுக்கு அதிகரித்துள்ளது. விண்வெளியில் தனது செயற்கை நுண்ணறிவு சில்லுகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்வதற்காக கூகுள் நிறுவனம் செயற்கைக்கோளை ஏவவுள்ளது. புவியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள்கள் சூரிய ஒளியை தொடர்ந்து பெறுவதன் மூலம் பூமியில் கிடைப்பதை காட்டிலும் 8 மடங்கு அதிகமான சூரிய மின்சாரத்தை உருவாக்க முடியும் என கூகுள் கூறுகிறது. விளையாட்டு. 2026 ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. ஜகர்த்தா கிலோரா பொங்கார்னோ அரங்கில் நடைபெற்ற தொடக்க ஆட்டத்தில் ஹரிமவ் மலையா 3-0 என்ற கோல் கணக்கில் வங்காளதேசத்தை தோற்கடித்தது. அரிஃப் ஐமான் அனாஃபி 2 கோல்களை புகுத்திய வேடை பர்க்சன் டிசில்வா 1 கோலை பெற்றுதந்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேற்று இரவு டிக்டாக் நேரலையில கொஞ்சம் இருமிட்டு இருந்தேன். உடனே நம்ம நேயர்கள் எல்லாம் கேட்டாங்க என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு. உடனே நேற்று இரவு இரவு உணவுக்கு என்ன சாப்பிடணும், இன்னைக்கு காலையில என்ன சாப்பிடணும், என்ன குடிக்கணும், இதை எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கும் வந்து நம்ம சமூக ஊடகங்கள்லாம் எனக்கு செய்திகள் அனுப்பிட்டு இருக்காங்க. எப்படி உடம்பு சரியாயிருச்சான்னு, உடம்பு சரியானுச்சோ இல்லையோ மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருச்சுங்க. ஒரு சின்ன உடல் உபாதையினாலும் நம்ம நேயர்கள் நம்ம மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நன்றி. வந்தாச்சுல அதே மகிழ்ச்சியோட காற்றின் மொழிக்கு நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நிறைய உரையாடல்கள், தீரலும் தெளிவும் நிகழ்ச்சி, மலரும் நினைவுகள்னு நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள். அதாக வார இறுதி வேற ஆரம்பிக்க போது நாளைக்கு சனிக்கிழமை. அதனால தொடக்க பாடலை தெலுங்கு திரை இசை தொகுப்பில் கொஞ்சம் உற்சாகமா தொடங்குவோம். அல வைக்குந்த புறமுள்ளு திரைக்காக ஒரு பாடல் இது.
1: அப்பா கடுப்பு நின்று போய் மங்கறான்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:19. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:19.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே,
1: அதுவா?
2: முடியுமா?
3: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
4: லிங்கம்ஸ்.

காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, இன்று காற்றின் மொழியில் நான் பிரவீன்குமார் உங்களோட பேசிட்டு இருக்கேன். என்ன இது, எப்போதும் ஆரம்பத்துல தானே சொல்லுவீங்க, ஏன் இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு உற்சாகத்துல பேசிட்டு இருந்தேன், என் பெயரை மட்டும் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, இந்த ஒரு வருடத்தில் இதுதான் முதன்முறை என்னோட பெயரை உங்ககிட்ட சொல்ல மறக்கிறேன், இதுக்கு மேல மறக்க மாட்டேன். சரி, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. உங்களுக்கு இந்த மாதிரி மலேசியாவில் உள்ள இந்த பள்ளின மக்களின் ஆடல் பாடல் இந்த மாதிரி படைப்புகளை பார்ப்பதில் ஆர்வம் இருக்கா? சிலருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மற்ற கலாச்சார ஆடல் பாடல்களை பார்ப்பது, அந்த படைப்புகளை பார்ப்பது. உங்களுக்காகவே மலேசியாவிற்கு வருகை தாருங்கள் 2026-2027 இயக்கம் இருக்கு இல்லையா, விசிட் மலேசியா இயக்கம், இவங்களுடைய இந்த ஒரு அங்கத்தின் ஒரு பகுதியாக ஆட்டம் மியூசிக் மற்றும் கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் 2026 இன்று தொடங்கி 27 வரை, ஞாயிற்றுக்கிழமை வரை, ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சுங்கைவாங் பிளாசா புக்கிட் பின்தாங் அங்க வந்து நடைபெறுது. இதற்கான நுழைவு முற்றிலும் இலவசம், நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளலாம். அங்க போய் நிறைய படைப்புகள் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க, அந்த படைப்புகளை பார்த்து ரசிக்கலாம். அதோடு இல்லாம இந்த ஒரு நிகழ்ச்சி நடப்பதனால வந்து அங்க சுற்றியுள்ள சில சாலைகள் கூட மூடி இருக்காங்க. ஆக நீங்க இணையதளம் மூலமாக எந்தெந்த சாலைகள் மூடி இருக்காங்க அதெல்லாம் பார்த்து உங்களுடைய பயணத்தை சரியாக திட்டமிட்டு அங்க சென்று இந்த படைப்புகளை பார்த்து ரசிக்கலாம். தொடர்ந்து தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஏவடு அப்படின்ற திரைக்காக கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க. இதோ

0: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
1: பெஸ்ட் லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும், அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்றதா இருந்தா அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லுவேன்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்குல நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

தேவி ஸ்ரீபிரசாத் கல்பனா குலசேகரன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, தொடர்ச்சியா 6 திரைப்படங்கள், தொடர் வெற்றி, 7வது திரைப்படமா நேற்று நேச்சுரல்ஸ் தா நானியுடைய தி பாரடைஸ் அப்படின்ற அந்த திரைப்படம் வெளியாகி இருந்தது. நிறைய கலவையான விமர்சனங்கள் இந்த திரைப்படத்துக்கு சமூக ஊடகங்களில் இருந்தும் வந்து முதல் நாளிலேயே உலகளவில் 88 கோடி வசூலித்துள்ளது அப்படின்னு அவங்க படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேளையில நடிகர் நாணி வந்து அவங்க அவருடைய அந்த சமூக ஊடகங்களில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படம் வரும் அனைத்து கருத்துகளையும் நான் வரவேற்கின்றேன். அது வந்து நல்ல கருத்தா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எதிர்வினையான கருத்துக்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டியும் இந்த நகைச்சுவையை அந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேர் பதிவிட்டு வரீங்க இல்லையா, அதையும் வந்து நான் ரொம்பவே ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வித்தியாசமான கதைக்களங்களில் மறக்க முடியாத நிறைய தெலுங்கு திரைப்படங்கள், அதுவும் புதிய திரைப்படங்களை வந்து சமீபத்திய காலகட்டத்தில் அவர் கொடுத்திருக்காரு. முக்கியமா பார்த்தோம்னா ஜெர்சியா இருக்கலாம், சரிபோதா சனிவாரம், ஹாய் நானா, கேங் லீடர், இந்த மாதிரி நிறைய தரமான திரைப்படங்கள். இந்த முறை அவர் நடித்த ஒரு திரைப்படம் கொஞ்சம் அவர் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாவிட்டாலும் கண்டிப்பா அவருடைய அந்த கதை தேர்வா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், அவருக்கு வந்து இந்த தெலுங்கு சினிமா உலகில் எப்போதும் ஒரு தனி இடம் உள்ளது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த வாரங்களில் தி பாரடைஸ் திரைப்படத்தின் வரவேற்பு எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத சொல்லி. சரி, அடுத்த பாடல் பார்த்தோம்னா தேவி ஸ்ரீபிரசாத் தான் மீண்டும் கொண்டு வராரு ஜாவித் அலியோடு சேர்ந்து. தண்டேல் அப்படின்ற ஒரு திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. நடிகர் நாக சைதன்யா அவருடைய நடிப்பில் நிறைய விருதுகளை கடந்த சில காலங்களில் வந்து பெற்று வருகின்றது இந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு முக்கியமான பாடல் புஜ்ஜி தள்ளி, அந்த பாடலை தான் அடுத்து கேட்க உள்ளோம். இதோ

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

அட்னான் சாமி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, செப்டம்பர் 27ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா நம்ம தலைநகரில் உள்ள இந்த மிருடிகா மைதானத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் மிருடிகா மைதானத்தில் கோவை ரன் 2026 அப்படின்ற இந்த ஒரு ஓட்டப்பந்தய போட்டியை முன்னிட்டு 34 சாலைகள் வந்து கட்டம் கட்டமாக மூடப்படும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அதிகாலை தொடங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான சாலைகள்லாம் பார்த்தோம்னா ஜலான் ஸ்டேடியம், ஜலான் மகாராஜா லீலா, ஜஹான் பெல்லமி, அதோட ஜலான் சுல்தான் இஸ்மாயில், ஜலான் ராஜச்சூலான், இதெல்லாம் முக்கியமான சாலைகள் இல்லையா. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வார இறுதினு சொல்லும் போது கண்டிப்பாக நிறைய பேர் அங்கே சுற்றியுள்ள கடைகளுக்கு போகலாம், அங்கே போகலாம், உணவகங்கள் போகலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள்லாம் வைத்திருப்பீங்க. அதாவது அந்த பகுதிக்கு நீங்கள் போகணும், உங்களுடைய திட்டங்கள் அங்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இணையதளம் மூலமாக எந்தெந்த சாலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு, அதோடு எந்தெந்த சாலைகள் பயன்படுத்தலாம், உங்களுடைய பயணத்தை வந்து சரியான முறையில் திட்டமிட சீக்கிரமே திட்டமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்க பயணம் வந்து சரியான வகையில் அமையும் உங்கள் திட்டங்களும். தெலுங்கு திரையிசை தொகுப்பில் அடுத்த பாடல் நாகாஷ் அசீஸ் கொண்டு வராரு, எந்த வாரு கனி அப்படின்ற அந்த ஒரு பாடல் இது.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும், ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது. ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: 2027 வரவு செலவு திட்டம். தொழில் முனைவோர் சிறு வணிகர்கள் மீது கவனம். மலேசியா இந்தோனேசியா ஹலால் மன்றம் இருதரப்பு வர்த்தகத்திற்கு வழிவகை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். தொழில் முனைவோரும் சிறு தொழில் உரிமையாளர்களும் 2027 வரவு செலவு திட்டத்தின் மூலம் கூடுதல் நிதி ஒதுக்கீடுகளை பெறவுள்ளனர். அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் இஃது உதவும். நாடு முழுவதும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் அந்த தரப்பினரின் பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். பிரதமர் கெடா மாநில உசஹவன் பங்கிர் தொழில் முனைவோர் திட்டத்தின் அறிமுக விழாவில் உரையாற்றினார். மடானி சுஜாத்ரா திட்டத்தின் கீழ் இந்த முனைப்பு தொழில் தொடங்க அல்லது விரிவுபடுத்த விரும்பும் குறைந்த வருமானம் கொண்ட தனிநபர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு 5000 ரிங்கிட் வரை நிதி வழங்குகிறது. மலேசியா இந்தோனேசியா ஹலால் மன்றத்தை நிறுவுவதன் மூலம் இரு நாடுகளும் ஹலால் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துகின்றன. ஹலால் சான்றிதழ் பெறுவதை எளிதாக்குவதற்கான முயற்சிகளிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வணிக தடைகளை குறைப்பதிலும் அந்த மன்றம் கவனம் செலுத்தும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அஹமத் ஜஹீத் ஹமீடி கூறினார். இந்த கூட்டு முயற்சி தத்தம் சந்தைகளில் ஹலால் தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தும் செயல்முறைக்கும் உறுதுணையாக இருக்கும். இந்தோனேசிய ஹலால் தயாரிப்பு உத்தரவாத அமைப்பு இந்த மன்றத்திற்கு தலைமையேற்கும் வேளை மலேசியா அதன் பொதுச் செயலாளராக செயல்படும். அதன் முதல் கூட்டம் அக்டோபரில் நடைபெறவுள்ளது. சமூகத்தை வடிவமைப்பதில் பெரும் பங்காற்றுவதில் பெண்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க முன்வர வேண்டும். அத்துடன் தங்களுக்கான தூரநோக்கு பார்வையையும் தெளிவான இலக்கையும் வகுத்து கொண்டு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நன்ஷி சுக்ரி வலியுறுத்தினார். அரசியலோ பதவி வகிப்பதோ மட்டும் தலைமைத்துவம் இல்லை என்றும் மக்களுக்கு உதவி செய்வதும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதையும் உள்ளடக்கியது என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்பதை திட்டமிடுவது தலைமைத்துவத்தின் முக்கிய அம்சமாக இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஸ்ரீ நன்ஷி கூறினார். குலலும்பூர் வெர்டிகல் சிட்டி KLVC திட்டம் தொடர்பான முறைகேடுகள் குறித்த விசாரணை தொடர்பில் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவின் முன்னாள் மூத்த அதிகாரிகள் இருவர் மீது அடுத்த வாரம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட உள்ளன. அந்த இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் வெவ்வேறு நாள்களில் பதிவு செய்யப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் உறுதிப்படுத்தினார். புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய நிலையிலான 5வது நிர்வாகம் உயர்நெறி ஊழல் தடுப்பு ஆய்வு மாநாட்டுக்கு பிறகு அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் கிடாவில் உள்ள நெல் விவசாயிகளுக்கு உர விநியோகம் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் குறித்த SPRMஇன் விசாரணை முழுமையாக நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அரசு தரப்பு வழக்கறிஞரின் முடிவுக்கு உட்பட்டு SPRM சட்டத்தின் பிரிவு 18 கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் வகையில் இருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இருப்பினும் தொடர்புடைய அந்த இரு நபர்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை. கிடாவில் உள்ள நெல் விவசாயிகளுக்கு கூடுதல் உரம் வழங்கலில் ஏற்பட்ட தாமதம் குறித்த புகாரை தொடர்ந்து SPRM இம்மாதம் 7ஆம் நாள் விசாரணையை தொடங்கியது. முதியோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களின் வறுமையை தடுக்கும் வகையில் அந்திம காலத்திற்கான வருமான பாதுகாப்புக்கு மலேசியா முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. முதியோர் நிதி சுதந்திரத்துடனும் மாண்புடனும் வாழ்வதை உறுதி செய்ய ஓய்வூதிய முறையில் சீர்திருத்தம் அவசியம் என்று மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPMஇன் மலேசிய முதுமை ஆய்வகத்தின் மூத்த ஆய்வு அதிகாரி சாய் சென்திங் தெரிவித்தார். வாழ்நாள் முழுவதும் பணியாற்றியவர்களுக்கு குறைந்தது அடிப்படை தொகையாவது தொடர்ந்து கிடைக்கும் வகையில் ஓய்வூதிய முறை சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். உதவித்தொகையுடன் கூடிய சமையல் எண்ணெய்க்கும் திறந்த சந்தை விலைக்கும் இடையிலான அதிக விலை வேறுபாடு உதவித்தொகை கசிவுக்கும் முறைகேடுகளுக்கும் வழிவகுப்பதாக கூறப்படுகிறது. உதவித்தொகையுடன் கூடிய 1 கிலோகிராம் சமையல் எண்ணெய் பை 2 ரிங்கிட் 50 சென்ட் என்ற நிலையில், பூட்டியில் உள்ள அதே அளவிலான எண்ணெய் 7 முதல் 9 ரிங்கிட் வரை விற்கப்படுகிறது என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகம் UKM சட்டப்புல ஆய்வாளர் டாக்டர் நூர் அதிஃபா சுஃபினா எம் ஸ்வரி எடுத்து காட்டினார். இந்த விலை வேறுபாட்டை சில தரப்பினர் பயன்படுத்தி மானியம் வழங்கப்படும் எண்ணெயை கள்ளச்சந்தைக்கு திருப்புவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: உலகளாவிய குறைக்கடத்தித்துறை சூழலியலில் தனது பங்கை வலுப்படுத்தும் முயற்சியாக சிங்கப்பூர் குறைக்கடத்தி தொழிலுக்கான புதிய தேசிய அடையாளமான SG செமிகண்டக்டரை அறிமுகப்படுத்தியுள்ளது. தொழில்துறையுடன் ஒருங்கிணைந்து ஒத்துழைப்பதற்கும் குறைக்கடத்தித்துறையை முன்னேற்றுவதற்குமான சிங்கப்பூரின் அணுகுமுறையை அது புலப்படுத்துவதாக வணிக தொழில் அமைச்சர் டாக்டர் தன் சீலேங் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறைக்கடத்தி தொழில் முக்கிய பங்களிப்பை வழங்குவதுடன் உலகச் சந்தைக்கான 10 குறைக்கடத்தி சில்லுகளுள் ஒன்றை சிங்கப்பூர் உற்பத்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். நேபாள பிரதமர் பலேந்திர ஷா இமயமலை பகுதியில் அதிகரித்து வரும் காலநிலை இடர்களை எதிர்கொள்ள நேபாளம், இந்தியா, சீனா ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய வட்டார அமைப்பை உருவாக்க முன்மொழிந்துள்ளார். ஐநா பொதுப்பேரவையின் 81வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் பெரும் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம், காலநிலை மாற்றத்தால் இமயமலை சூழல் அமைப்பை ஏற்பட்டுள்ள தாக்கத்தை பறைசாற்றுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை உலகிலேயே பேரிடர் ஆபத்து அதிகம் எதிர்கொள்ளும் நாடாக பிலிப்பீன்ஸ் மீண்டும் முதல் இடத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 உலக பேரிடர் ஆபத்து குறியீட்டில் பிலிப்பீன்ஸ் 46.69 புள்ளிகளுடன் முதல் இடத்திலும், இந்தியா 44.97 புள்ளிகளுடன் இரண்டாவது நிலையிலும், இந்தோனேசியா 44.63 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. 193 ஐநா உறுப்பு நாடுகளை உள்ளடக்கிய இந்த குறியீடு இயற்கை பேரிடர்களுக்கான வெளிப்பாடு, அவற்றை எதிர்கொள்ளும் தகவமைத்துக் கொள்ளும் சமூகங்களின் ஆற்றல் உள்ளிட்ட கூறுகளை மதிப்பிடுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்ய ஊடக வர்ணனையாளர் செனியா ஃபெடோரோவாவுக்கு விதித்துள்ள தடைகளை கிரெம்ளின் சட்டத்திற்கு புறம்பானது என கண்டித்துள்ளது. பிரான்சிலிருந்து வெளியேற்றப்பட்ட அவர் ரஷ்ய உளவாளி என கூறப்பட்டது. இது ஊடகங்களுக்கு எதிரான வெளிப்படையான அழுத்தம் என்றும், ஊடக நிகராளி ஒருவரை ஒடுக்கும் செயல் என்றும் கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டி பூப்பந்து காலிறுதிக்கு முன்னேறும் நாட்டின் இரு கலப்பு இரட்டையரின் எண்ணம் ஈடேறவில்லை. கோ சுன் ஹுவாட், ஷெவோன் லாய் ஜெமி, சென் தங் ஜி, செங் சூயின் ஆகியோர் இரண்டாவது சுற்றில் வெற்றியை நழுவவிட்டனர். தங் ஜி சூயின் நூல் இடையில் 1-2 என தென்கொரியாவின் கிம் ஜே யூன் ஜாங் ஹஜேயுங் இடம் தோற்ற வேடை. சுன் ஹுவாட், ஷெவோன் லாய் சுழியத்துக்கு 2 என இந்தியாவின் ட்ரூவ் கபிலா, தனிஷா கிரஸ்டோவிடம் வீழ்ந்தனர். இதனிடையே சீன நீச்சல் வீரர் ஜாங் ஜான்ஷோ ஆசிய போட்டியில் தனது 7வது தங்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். ஆடவருக்கான 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் 19 வயது ஜாங் 3:41.28 வினாடிகளை பதிவு செய்தார். இதன் மூலம் ஒரே ஆசிய போட்டியில் 7 தங்கம் வென்ற முதல் நீச்சல் வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் தொழில் முனைவோர் சிறு வணிகர்கள் மீது கவனம். மலேசியா இந்தோனேசியா ஹலால் மன்றம் இருதரப்பு வர்த்தகத்திற்கு வழிவகை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2011 ஆண்டு இன்றைய நாளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எஸ்பிஆர்எம்மின் கிளந்தான் மாநில வளாகத்தை அதிகாரப்படியாக ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோத்தபாரு அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மலேசிய பொதுப்பணித்துறை தலைமையக கட்டட பிரிவின் மூத்த இயக்குநர் டத்தோ அமீர் ஹம்சா முகமது யூனுஸ் புதிய கட்டடத்தின் மாதிரி சாவியை எஸ்பிஆர்எம் துணை தலைமை ஆணையர் டத்தோ ஜக்காரியா ஜஃபாரிடம் ஒப்படைத்தார். இந்த வளாகம் சுழியம் புள்ளி 7.27 ஹெக்டேர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது. சாட்சிகளை விசாரிக்கும் பதிவு செய்யும் அறைகள், ஆண்கள் பெண்களுக்கான 3 தடுப்பு காவல் அறை, வாகன நிறுத்துமிடம் போன்ற பல்வேறு வசதிகள் உள்ளன. மேலும் இந்த வளாகத்தில் பொருத்தப்பட்டுள்ள மறைக்காணிகள், சிசிடிவி, நுழைவு அனுமதி முறை ஆகியவை பாதுகாப்பு முறையை உறுதி செய்கின்றன. இந்த வளாகம் 2011 நவம்பர் 1 முதல் முழுமையாக செயல்பட தொடங்கியது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம் பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலே மிஸ்பாஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபி பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், கிளையார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை எப்பொழுதும் நிகழட்டுமாக. ஆமீன். நேயர்களே, அல்லாஹ் அற்புத படைப்பாளன் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இப்புவ்வுலகில் எண்ணில் அடங்காத அற்புதங்களையும் கோடிக்கணக்கான படைப்புகளையும் படைத்து அவனுடைய அற்புதங்களை இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டாக காட்டிக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அற்புதங்களை எத்துணை கோணங்களில் நாம் சிந்தனை செய்து பார்த்தாலும் சரி, நம்முடைய கற்பனைக்கு எட்டவே எட்டாது. அவனுடைய அற்புத படைப்புகளை எண்ணி முடிக்கவும் முடியாது. அல்லாஹ்வின் படைப்பு சம்பந்தப்பட்ட நிலையில் பார்க்கின்ற பொழுது பல்வேறுபட்ட விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். அவனுடைய படைப்பு என்று வருகின்ற பொழுது வானத்தையும் அவன்தான் படைத்தான், பூமியையும் அவன்தான் படைத்தான், கோள்களையும் அவன்தான் படைத்தான், சூரியன் சந்திரனையும் அவன்தான் படைத்தான். உயிரினங்கள் அனைத்தையும் ரப்பல் ஆலமீனான அல்லாஹ் படைத்து அவனுடைய அற்புத படைப்புகளின் சான்றுகளை இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டி தன்னுடைய வல்லமைகளை இதன் மூலம் வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துன் நூர் 45 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, எல்லா படைப்புகளையும் அல்லாஹு தாலா நீரின் மூலமாக படைத்தான். அந்த படைப்பின் தத்துவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, சில படைப்புகளை ஊர்வினைகளாக அல்லாஹ் படைத்தான், இன்னும் சில படைப்புகளை இரண்டு கால்களின் மூலமாக நடக்கும் படைப்புகளாக அல்லாஹ் படைத்தான், இன்னும் சில படைப்புகளை 4 கால்களின் மூலமாக செல்லக்கூடிய படைப்புகளையும் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் நாடியவாறு இந்த படைப்புகளை படைத்தான். சூரா என்ற சூராவில் 48-49 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்தான், தான் நாடியவாறு அல்லாஹ் படைத்தான். அதை சொல்லிவிட்டு மீண்டும் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், சிலருக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுத்தான், இன்னும் சிலருக்கு ஆண் குழந்தைகளை மட்டும் கொடுத்தான், இன்னும் சிலருக்கு ஆண் பெண் இரண்டையும் கலந்து கொடுத்தான், இன்னும் சிலருக்கு குழந்தைகளே இல்லாத நிலையிலும் அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இதன் மூலமாக தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது, தன்னுடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகிற்கு அற்புதமான வல்லமையாக அல்லாஹ் காட்டிக் கொண்டிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன் என்ற சூராவில் 13 ஆயத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா படைப்பை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, அற்புதமான தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தும் காட்டும் விதமாக அடுக்கடுக்காக பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா ஒரு நீர் துளியிலிருந்து சதை கட்டியை உருவாக்கி, அந்த சதை கட்டியிலிருந்து தசையை உருவாக்கி, எலும்பை புகுத்தி, அதற்கு மேல் லஹ்மு என்று சொல்லக்கூடிய தோலை மூடச் செய்து அற்புத படைப்பாக அல்லாஹ் படைத்து அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, சும்மா அன்ஷஅனாஹு கல்கன் ஆஹர், இப்படியே உங்களை மாற்றி மாற்றி அற்புதமாக படைப்பாக நாம் படைத்தோம் என்று சொல்லி காட்டுகிறான். படைப்பாளர்களில் அல்லாஹ் பரக்கத்து பொருந்தியவன், அருள் பெற்றவன் என்பதை சொல்லி காட்டுகிறான். இன்னும் அவனுடைய அற்புதங்களில் உச்சகட்ட நிலையை சென்று பார்த்தோம் என்று சொன்னால், முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா மண்ணால் படைத்தான். மண்ணால் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து அவர்களின் துணைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு படைப்பதற்கு என்று உள்ள வல்லமைகளை அல்லாஹ் ஆரம்பத்தில் எடுத்து காட்டுகிறான். மண்ணில் படைக்கப்பட்ட அந்த மனிதன், அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதன் மூலமாக அவனுடைய படைப்பின் அற்புதங்களை அகில உலகிற்கு விளங்கச் செய்கின்றான். அப்படியே சற்று கூடுதலாக பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பு எப்படி அல்லாஹ் உருவாக்கினான் என்று பார்க்கின்ற பொழுது, ஆண் துணை இல்லாத அற்புதமான ஒரு வழியில் அவர்களை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கருவில் உருப்பெறச் செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குழந்தையை ஆண் துணை இல்லாமல் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். அற்புத படைப்பில் இது ஒரு சான்று. அதோடு மட்டுமல்லாது எல்லா மக்களும் அன்று விசாரித்தார்கள், மரியமே எப்படி நீ இந்த குழந்தை பெற்றெடுத்தாய் என்று கேட்கின்ற பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை பார்த்து இஷாரா செய்தார்கள். இஷாரா செய்த பொழுது அந்த சிறு குழந்தை பேசியது, கால இன்னி அப்துல்லா ஆதானியல் கிதாப, நான் அல்லாஹ்வின் அடிமை, ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த குழந்தை பேசியது. அது மட்டுமல்லாது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே உடலோடும் உயிரோடும் உயர்த்தி கொண்டான். அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு வருவார்கள். அவர்கள் உயர்த்தி கொண்ட நேரத்திலும் சரி, மீண்டும் உலகத்திற்கு வருகின்ற பொழுதும் சரி, அவர்களோட வயசு சரியாக 33 இருக்கும். இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா இதை குர்ஆனில் சொல்லி காட்டுவதோடு, அல்லாஹ்வின் வல்லமை, அல்லாஹ்வின் படைப்பு, அவனுடைய அற்புதங்கள் என்ன என்பதையெல்லாம் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறான்.

0: சங்கையான பெருமக்களே, அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறான். அந்த வானம் எப்படிப்பட்ட நிலையில் உயர்வாக வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது, தூண்கள் இல்லாமல் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான முறையில் அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அதே போன்று கோள்களை அமைத்திருக்கிறான். அந்த கோள்கள் எல்லா வகையான விதத்திலும் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாமலும் அவை செல்வதையும் அந்த ஓட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சூரியன் அது ஓடும் திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறான். அது அற்புதமான முறையில் இயக்கவும் செய்து கொண்டிருக்கிறான். இவைகளின் மூலமாக அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய வல்லமைகளை அற்புதமான முறையில் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறான். சங்கையான பெருமக்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு தஆலா அவனுடைய வல்லமைகளை எந்தெந்த கோணங்களில் எடுத்து காட்டுகிறான் என்று பார்க்கின்ற பொழுது, அவனுடைய வல்லமை மிக அற்புதமானது. எந்த அறிவின் மூலமாகவும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறுபட்ட அற்புதங்களை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இந்த உலகிற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதம், அகில உலக மக்கள் அனைவர்களுமே வியக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம், நபிகளாரை உடலோடும் உயிரோடும் தன் பக்கம் அல்லாஹ் அழைத்து மிகப்பெரிய ஒரு சாதனையை எடுத்து காட்டினான். அதற்குரிய காரணத்தை இறைவன் சொல்லி காட்டுகின்ற பொழுது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே அழைத்தேன் என்பதையும் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறுகிய காலத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, உலகம் முழுக்க அவர்களை உலகம் அழியும் வரை பேசக்கூடிய அளவுக்கு பல்வேறு அற்புதங்களை செய்யும் வகையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவர்களுக்கு பல்வேறு முஜிசாக்களையும் கொடுத்திருந்தான். அவைகளின் மூலமாக நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய பல்வேறு அற்புதங்களையும் இந்த உலகிற்கு அவர்கள் எடுத்து காட்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூ உலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கமே அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும், அல்லாஹுவின் வல்லமைகளை இந்த உலக மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா அவர்களின் மூலமாக இந்த உலகிற்கு பல்வேறுபட்ட நிதர்சனமான நிறைவான பல செய்திகளை அல்லாஹ் காட்டினான். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்ததே மாபெரும் மிகப்பெரிய ஒரு அற்புதம். அல்லாஹ் அதனின் மூலமாக இந்த உலகிற்கு எதை காட்ட வருகிறான் என்று சொன்னால், மனித சக்தியினால் மனிதனுடைய பல்வேறுபட்ட சூழ்நிலைகளின் காரணமாக எவைகளையும் அவர்கள் மாற்றிவிட முடியாது, எதிர்க்க முடியாது என்பதையெல்லாம் காட்டி அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அற்புதத்தை அழகான முறையில் இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறான். அல்லாஹ்வின் அற்புதம், அல்லாஹ்வின் வல்லமை மகத்துவமானது, அதற்கு எதுவும் நிகர் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அற்புதங்களை உண்மையாகவே விளங்கி அவனுடைய அற்புதத்தை புரிந்து அவனின் மீது முழுமையான ஈமான் கொண்டு அவனை வணங்கி வாழும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அபு சாலிஹ் மிஸ்பஹி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம். பாபாஸ் அண்ட் யூ.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் ஹரிஹரன் மற்றும் மாதங்கி கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரி, ஒரு துயரமான செய்தி இன்று வந்து நமக்கு கிடைக்க பெற்றது. தேசிய திரைப்பட ஆளுமை, அது மட்டும் இல்லாமல் 2016 மிருடேகா விருது பெற்றவருமான தான் ஸ்ரீ எல் கிருஷ்ணன் இறைவனடி சேர்ந்த அந்த ஒரு செய்தி மலேசியர்கள் பலருக்கும் மனவேதனையை அளித்திருக்கும். அவருடைய அந்த திரைப்பட பயணம் இருக்கு இல்லையா, ரொம்ப நீண்ட ஒரு பயணம். 30 மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார். அதிலும் டத்தோ பி ரம்லி அவர் நடித்த பக்தி, தக்தீர் இல்லாஹி, இந்த மாதிரி திரைப்படங்கள், அந்தாரஸ் செஞ்சும் டன் தங்கீஸ், இந்த திரைப்படங்கள்லாம் இந்த மலாய் திரைப்படங்கள், அதுவும் பழம் திரைப்படங்களை ரசித்து பார்க்கும் பல பேரோட நினைவில் இன்றளவும் இருக்கும் திரைப்படம். அவருடைய அந்த வாழ்க்கையில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அதிலும் முக்கியமாக 2003 திரைப்படத்திற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வந்து வாங்கியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் இந்த மலேசிய திரைப்படத்துறையில் அந்த வளர்ச்சியும் சரி, இவருடைய பங்களிப்பு அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்தது. இந்த வேளையில் அவரை நினைவு கூர்வோம். அதுவும் இல்லாமல் அவருடைய ஆன்மா சாந்தியடைய அனைவரும் பிரார்த்திப்போம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

விஜய் ஜேசுதாஸ் குரலில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இன்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஆசியன் விளையாட்டு போட்டிகளில் 2026 ஆண்டுக்கான அந்த விளையாட்டு போட்டிகளில் 4வது தங்கப்பதக்கம் மலேசியாவிற்கு, அதுவும் வந்து சேப்பா தக்ரோ விளையாட்டு போட்டியில் கிடைத்திருக்கின்றது. ஆண்களுக்கான குழு ரெகு பிரிவில், அது என்னங்க ரெகு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகு என்பது சேப்பா தக்ரோவில் மூவர் ஒரே அணியில் விளையாடுவதை தான் ரெகு அப்படின்னு குறிப்பாங்க. அதுவும் இல்லாமல் குவாட்ரபிள் அப்படின்னு இன்னொரு பிரிவு இருக்கு. அந்த பிரிவிற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 விளையாட்டாளர்கள் ஒரே அணியில் விளையாடுவது. இந்த ரெகு பிரிவில் 2 ஆட்டங்களாக நடைபெற்றுள்ளது அந்த இறுதி ஆட்டம். அதில் முதல் ஆட்டத்தில் முகமது ஷஹீர், ஃபர்ஹான் அடம் மற்றும் முகமது அஸ்லான் இவர்கள் மூவரும் வந்து விளையாடி தாய்லாந்து அணியை வந்து வீழ்த்தியிருக்காங்க. 2வது சுற்றில் பார்த்தோம்னா, ஜுல்கிஃப்லி அப்துல் ரசாக், முகமது அஃபீஃபுடின் மற்றும் ஐடில் ஐமான் இவங்க மூவரும் இணைந்து மீண்டும் வந்து தாய்லாந்தை அந்த இறுதி சுற்றில் வீழ்த்தி வெற்றியை வந்து மலேசியாவிற்கு பெற்றுக் கொடுத்து தங்க பதக்கமும் பெற்றிருக்காங்க. இதன் மூலமா 36 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒரு பிரிவில் வந்து மலேசிய அணி தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்திருக்காங்க. இன்னும் நிறைய போட்டிகள், நிறைய பிரிவுகள்ல நம் நாடு மலேசியா அடுத்தடுத்த நாட்களில் களம் இறங்குறாங்க. அவங்களுடைய அந்த ஆட்டமும் சரி, பயணமும் சரி, ரொம்ப சிறப்பான வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு நாமும் பிரார்த்திப்போங்க. சரி, அடுத்த பாடல் ஒரு உள்நாட்டு பாடலை தான் கேட்டு ரசிக்க உள்ளோம். கே கே கண்ணா மற்றும் சுகன்யா கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், நாட்டின் மூத்த திரைப்பட கலைஞர் தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்னாரின் மறைவு உலக கலைக்கும் நாட்டின் பண்பாட்டிற்கும், குறிப்பாக மலாய் திரைப்படத்துறைக்கு பெரும் இழப்பு என பிரதமர் குறிப்பிட்டார். திரைப்படம், விளம்பரம், இசைத்துறையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன் ஆற்றிய பங்களிப்பு நாட்டின் கலை பண்பாடு துறையில் பெரும் மரபை வெற்றி சென்றுள்ளதாக டத்து ஸ்ரீ அன்வார் கூறினார். இதனிடையே மறைந்த தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன் நாட்டின் திரைப்பட முன்னோடியாகவும், 2016 மெர்டேகா விருது பெற்றவராகவும், மலாய் திரைப்படத்துறையின் பொற்காலத்தை உருவாக்கியவராக என்றும் நினைவு கூறப்படுவார் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். அந்த சகாப்தம் நாட்டின் படைப்பு துறையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்ராஜயாவில் புத்ரா ஹமுனி அடுக்ககம் அல்லது பச்சை கட்டடம் என்று அறியப்படும் வளாகத்தில் நடத்தப்பட்ட ஓப்ஸ் பிந்து ஆய்வில் குடிநுழைவுத்துறை 84 கள்ளக்குடியேறிகளை கைது செய்தது. அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டினர் வசிப்பதாக அடையாளம் காணப்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் செயலாக்க நடவடிக்கைகளின் தொடர்ச்சி இதுவென அந்த துறை கூறியது. தலைநகரில் மாலையில் பெய்த கனமழையால் NKVE விரைவு சாலையில் 2 மரங்கள் விழுந்ததில் 7 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டூத்தா சாலையில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 1 வாகனம் சேதமடைந்தது. நல் வாய்ப்பாக காயம் ஏற்படவில்லை என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM கூறியது. ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள கத்தோலிக்க தலைவர் போப் லியோ தற்போது பிரான்ஸ் சென்றுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, இளையோர், ஐரோப்பாவின் எதிர்காலம் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு அவர் முக்கியத்துவம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 18 ஆண்டுகளுக்கு பிறகு கத்தோலிக்க தலைவர் ஒருவர் அந்நாட்டிற்கு செல்வது இது முதல் முறை. இந்தோனேசியாவில் நடைபெறும் ஃபிஃபா ஆசியன் கிண்ண கார்பந்து ஏ குழு தொடக்க ஆட்டத்தில் அரிமவ் மலாயா அணி 3-0 என வங்காளதேசத்தை வீழ்த்தியதை எண்ணி அதன் இடைக்கால தலைமை பயிற்றுனர் தான் செங் ஹோ மனநிறைவு தெரிவித்தார். மதிய வேளையில் நடைபெற்ற அந்த ஆட்டத்துக்கு மிகுந்த உடல் வலிமை தேவைப்பட்டது. எனினும் தனது அணியினர் அந்த சவாலை வெற்றிகரமாக எதிர்கொண்டதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் வெள்ளிக்கிழமை இரவு மணி 10:04 ஆகிவிட்டது. நேயர்களே, தேடலும் தெளிவும் நிகழ்ச்சிக்கான நேரம் இது. இன்று நம்முடன் மீண்டும் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன், தேசிய சைவ நற்பணி மன்றத்தின் தலைவர் இணைந்திருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் பிரவீன்.
0: இந்த வேளையில இந்த சந்திப்பை டிக்டாக் நேரலையிலும் நீங்க கண்டு கழிக்கலாம். கண்டிப்பா இன்று வந்து இன்று பேச போகும் தலைப்பை பற்றி நிறைய கேள்விகள் நீங்க கேட்பீங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைப்பு தான் இல்லையா ஐயா இன்னைக்கு?
1: ஆமா ஆமா.
0: சென்ற வாரம் வந்து மாப்பிளை பெண் அழைப்பை பத்தி பேசணும். இந்த வாரம் வந்துங்க ஐயா இந்த மைத்துனர் மோதிரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த திருமணங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுவும் திருமணம் நடக்கும் போது. அதை பற்றி தானே பேச போறோம்?
1: ஆமா ஆமா ஆமா.
0: இந்த மைத்துனர் மோதிரம் போடுதல் அப்படின்னா முதல் கேள்வியே வந்து ஏன் போடுறாங்க அப்படின்னு தான் கேட்கணும் உங்ககிட்ட.
1: முதல்ல மைத்துனர் மோதிரம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பேர் இதெல்லாம் புதிதா இருக்கு அப்படின்வாங்க. சிலருக்கு தெரியும் மைத்துனர்னா இப்ப நம்ம அன்றாட வழக்கத்துல மச்சான்னு கூப்பிடுறோம்.
0: ஆமா,
1: மச்சா மோதிரம் போடுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இந்த எப்போதும் இந்த சடங்கு சொல்கின்ற போதே மச்சான் மிஞ்சி மோதிரம் போடுறது அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ மச்சானுக்கு மோதிரம் போடுறது, மச்சான் வந்து மாப்பிள்ளைக்கு மிஞ்சி போடுவார். இதுதான் இந்த சடங்கு. இந்த சடங்கு வந்து ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு பங்காற்றுகின்றது அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மச்சான் வந்து வழக்கமாக என்னென்னா இந்த மாப்பிள்ளை ஆண் திருமணம் செய்து கொள்ளக்கூட இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய உடன் பிறந்தவனாக இருப்பார். மைத்துனி அது போல நீங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவளா இருப்பார். இந்த மைத்துனம் அப்படின்னா என்னன்னா குடும்ப உறவுன்னு பொருள். அப்ப மைத்துனர் அப்படின்னா குடும்ப உறவை மேம்படுத்துகின்ற ஒரு என்ன சொல்லலாம், நடுவர் போல சொல்லலாம். அதாவது மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை திருமணம் செய்து போக இருக்கின்ற பெண் குடும்பத்திற்கும் மத்தியில நடுவில் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம மைத்துனர்னு சொல்கிறோம் பாருங்க. அதனால தான் மாப்பிள்ளை தோழனாக இந்த பெண்ணினுடைய உடன் பிறந்தவரை வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு திருமணம் ஆகி போக போகிறீங்க, அந்த வீட்டில் நீங்கள் வந்து புதிதாக இருக்கிற ஒரு இடத்தெல்லாம் பழகணும். எப்படி ஆகணும் அப்படின்னா மருமகன் ஆகணும். அந்த வீட்டில் ஏற்கனவே மகன்கள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னாலும் நீங்க மகன் என்கின்ற ஒரு இடத்தை அந்த குடும்பத்துல எடுக்க போறீங்க. அப்ப எடுக்க போறதுன்னா இப்போ அறிமுகம் இல்லாம இப்ப அறிமுகமாயிட்டா பரவாயில்ல. சிலர் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே மாமனார் மாமியார் வீட்டுக்கெல்லாம், வருங்கால மாமனார் மாமியார் வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க, பழகிருப்பாங்க, அவங்க வீட்டுல சாப்பிட்டுருப்பாங்க, அப்படி இயல்பா இருந்திருப்பாங்க. ஆனா முன்பு காலத்துலாம் பாத்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க.
0: பொண்ணையே வந்து அப்பதானே முதல் முறை பாப்பா.
1: ஆமா. அப்போ அந்த வீட்டில் போய் இந்த ஆங்கிலத்தில் ஐஸ் பிரேக்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஐஸ் பிரேக்கிங், அதாவது அந்த குடும்பத்தில் போய் ஒரு உறுப்பினராக ஆவதற்கு இவர் தான் துணையாக இருப்பார். அதை குடும்ப உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு நடுவரை போன்று இரண்டு பிரிவினருக்கும் மத்தியில் நடுவில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறனால தான் அவரை மைத்துனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் என்ன பண்ணுவார், இந்த மாப்பிள்ளையை கொண்டு போய் அந்த பெண் வீட்டில் தன்னுடைய நண்பனை போல. அதனால தான் இன்னைக்கு பழக்கில் நண்பனை கூட மச்சான்னு கூப்பிடுறாங்க பார்த்தீங்களா. பள்ளிக்கூடத்து பசங்க என்ன எல்லாம் வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிடுறாங்க.
0: ஆமா, நிறைய பேர் அதற்கு காரணமும் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து திருமணம் புரிந்து கொள்ள போகும் அந்த பெண்ணை வந்து தன்னுடைய தங்கச்சி மாதிரி இவர் பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து நண்பர்களை மச்சான் அப்படின்னு கூப்பிடுறதா சொல்லுவாங்க.
1: அது அதை புரிஞ்சு கொண்டு கூப்பிடுறாங்களா இல்லை புரியாமல் கூப்பிடுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை தமிழர்கள் இந்த மச்சா மோதிரம் போடுற ஒரு சடங்கின் மூலம் ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது முள்ளபடியே நம்ம பார்த்தோம்னா இந்த சடங்கில் மிஞ்சி போட்டுருவாங்க. போட்ட பிறகு தான் மாப்பிள்ளைக்கு மச்சா அந்த மாப்பிள்ளையினுடைய தோழனுக்கு மோதிரம் போடுவது. மிஞ்சி போடுவதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ ஏன் இந்த மோதிரம் போடப்படுகின்றது அப்படி சொன்னால், இப்படிப்பட்ட அருமையான உன்னுடைய உடன் பிறந்தவளை வளர்த்து அவளுக்கு அண்ணனாக அல்லது தம்பியாக இருந்து அவளுக்கு அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாயே மைத்துனனே, அது ரொம்ப முதன்மைங்க. அதாவது இந்த அண்ணன் தங்கை உறவு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ஒரு கிடைத்திருக்கரிய ஒன்று இல்லைங்களா. பலர் ஏங்குவாங்க நமக்கு அக்கா இல்லை தம்பி இல்லை அப்படின்னு. தனியாக இருக்கிற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது.
0: ஆமாம் கண்டிப்பாக.
1: அந்த சுகம் என்பது தான் அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிற்கு ஒரு ஒரு அண்ணனாகவோ தம்பியாக இருந்து அவர் ஏற்படுத்தியிருப்பார்கள் இல்லைங்களா. அப்படி அன்பு என்கின்ற ஒன்றை அந்த பெண்ணிற்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிறாயே மைத்துனனே, அவளுக்கு பண்பை சொல்லி கொடுத்திருக்கிறாயே, அவளுக்கு பாசத்தை சொல்லி கொடுத்திருக்கிறாயே, அவளை இப்படி ஒரு சிறந்த பெண்ணாக அந்த வீட்டிலே இதுவரைக்கும் வளர்த்திருக்கின்றாயே, இருந்து அவளை காத்திருக்கிறாயே, அதற்கு இந்தா உனக்கு பரிசு
0: அப்படின்னு கொடுக்கறோம். பரிசு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளை தான் கொடுக்கறாங்க. சரிங்க, டிக்டாக் நேரலையில் வரல, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் கேட்கறேன். இப்ப வந்து ஒருத்தர் திருமணம் புரிந்து கொள்ள போகும் பெண்ணுக்கு வந்து இரண்டு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னு வைத்துக் கொள்வோம். மோதிரம் வந்து ஒரு ஆளுக்கு தான் வந்து நம்ம பரிசா கொடுக்க போகின்றோம். அந்த இரண்டு பேரில் வந்து யார் எனக்கு வந்து திருமணத்தில் இந்த துணை மாப்பிள்ளையா வரணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்றது யாரா இருக்கணும்? நான் முடிவு பண்ணலாமா இல்ல வந்து வீட்டுல உள்ளவங்க தான் முடிவு பண்ணலாமா?
1: பெண் வீட்டார் தான் முடிவு பண்ணுவாங்க, மாப்பிள்ளை முடிவு பண்ண முடியாது. பெண் வீட்டார் தான் நீ பரவாயில்ல. சில வேளையில பாத்தீங்கன்னா மூத்தவரா இருப்பாரு, அவரை அந்த மோதிரம் போடுறதுக்கு வாங்கி பெற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்துவாங்க. சில வேளையில அவங்க அவங்களுக்குள்ள பேசிக் கொள்வாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க யாருக்கு அந்த மோதிரம் போடப்பட வேண்டும் என்று சொல்லி. ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சில வேளையில அவங்க வந்து அதற்குரிய அந்த தகுதி பக்குவம் அந்த முதிர்ச்சி இல்லாமலாம் இருக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பெரியவரா இருப்பாரு, பையன் சின்ன பையன் வந்து அவரை தோழனா இருந்து எப்படி கூட்டிட்டு போறது, நமக்கே சில என்ன தம்பியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதற்கு ஏற்றவாறு பொருத்தமானவர்களை அந்த பெண் வீட்டாரே உறுதி செய்து கொள்வார்.
0: பெண் வீட்டார் தான் தேர்வு செய்யணும். சரிங்க.
1: அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப மரியாதையோடு பணிவோடு என்னை உங்களுடைய குடும்பத்தில் அடுத்து மருமகனாக ஏற்றுக்கொள்வதற்கு துணை நிற்பாயின்னு ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு செய்தி இருக்குங்க பிரவீன், நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: என்னன்னா இந்த பெண்ணின் பின்னாலே நான் இருக்கிறேன் அப்படின்னு மச்சா இல்லைங்களா, என் தங்கையோ அல்லது என் அக்காவிற்கோ ஏதாவது ஒன்று நடக்குமானால் நான் இருக்கிறேன் அப்படின்னு அச்சுறுத்துறது இல்லை, அரணாக இருக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த தாய் மாமன் தாய் மாமன் எப்போது சொல்லுவாங்க, இந்த பெண்ணினுடைய உடன் பிறந்தவங்கள தாய் மாமன்னுவாங்க. என்ன நல்லது நடந்தாலும் அவர் தான் முதல்ல கூப்பிடுவாங்க, காது குத்தோ அல்ல பருவம் எய்தலோ ஏதோ கூப்பிடுவாங்க. அப்போ திருமணத்திற்கு பிறகு என் மனைவிக்கு அரணாக இருக்க போகின்றவனே அப்படின்னு முன்னாடியே நாம் என்ன பண்றோம், அவருக்கு ஒரு பரிசு கொடுத்து அவரை வளைக்கிறோம். வளைக்கிறோம்னு சொன்னா அவரை நம் பக்கமாக திசை திருப்புகிறோம், அவருக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. உள்ளபடியே
0: கண்டிப்பா
1: திருமணமான பிறகு மச்சான் உனக்கு பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்பு? உன் தங்கைக்கு அடுத்தடுத்துல நடக்க போறதுக்கெல்லாம் நீ தான் முதலில் வந்து அப்படின்னு ஒரு மைத்துனருக்கு ஒரு மரியாதை செய்கின்றது. இன்றைக்கெல்லாம் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த தனித்து வாழும் தாய்மார்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஏன் இருக்காங்கன்னா இந்த மைத்துனர் அல்லது தாய் மாமன் என்கின்ற ஒன்றை இன்னைக்கு நாம என்ன செஞ்சிட்டோம், கருத்துல கொள்ளாம விட்டுட்டோம். இப்போ திருமணமான பெண்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்ளுமே, அந்த கணவன் இறந்துட்டார்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அடுத்து பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வயது முதிர்ந்தவர்களாக இருப்பாங்க, அவங்க அந்த அளவுக்கு அந்த வளர்ந்து விட்ட பெண்ணை பார்த்து கொள்வதற்கு கூட சில வேளையில் அவங்களுக்கு இயலாமல் இருக்கலாம். அப்போது அவளுக்கு அரணாக இருக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் அடுத்து உடனே வரக்கூடியவன் உடன் பிறந்தவன், அவன் தான் தாய் மாமன். அப்போ அந்த தாய் மாமன் என்கின்ற ஒரு ஒரு பொறுப்பினை ஒரு தகுதியை ஒரு சுமையை உள்ளபடியே அவர் மேல தோல் மேல் மேல தூக்கி வைக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதி சொல்றது போல அவர் சொல்லுவாரு, அதற்கு இந்தாங்க பரிசு அப்படின்னு போடுவதுதான் மைத்துனர் மோதிரம் அப்படின்னு சொல்றது.
0: ஒரு மோதிரம், அதாவது மச்சான் மோதிரம் அப்படின்னு இப்ப நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதற்கு பின்னாலே வந்து இவ்வளவு பெரிய வரலாறு உண்மைகள் இருப்பது வந்து கண்டிப்பா ஒரு ஆச்சரியம் தான் ஐயா. தொடர்ந்து டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் இணைந்துட்டாங்க, இந்த சந்திப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து வரும் பாடல்களுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகள், நம்ம நேயர்களுடைய கேள்விகளையும் வந்து பெரிதும் எதிர்பார்க்கிறோம். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாங்க ஐயா.
1: தொடரலாம், சரி.

0: மீண்டும் இணைகின்றோம் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில். ஐயா, டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான சில கேள்விகள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மோதிரம் போடுகின்ற அந்த மைத்துனருக்கு திருமணம் ஆகி இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு.
1: அப்படின்னு இல்லை, ஒரு முதிர்ச்சி உடையவராக இருந்தால் நல்லது.
0: இன்னும்
1: சில வேளையில் பார்த்தீங்கன்னா, சின்ன பையனை கொண்டு வந்து மாப்பிள்ளை தோழ நாமச்சனா வச்சிருப்பாங்க, அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா. அதற்காக நாம் ஒரு முதிர்ச்சியான, முதிர்ச்சின்னா ஒரு திருமணம் ஆகாவிட்டாலும் கூட ஒரு வளர்ந்த பையனாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் தானே உறுதி கொடுக்க முடியும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, நான் இருக்கிறேன்
0: கண்டிப்பா,
1: நான் அரணாக இருக்கிறேன் என்னுடைய உடன் பிறந்தவளுக்கு அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கும்.
0: உலகத்தை பற்றி அறிந்த ஒருவர்
1: அப்படி அறவே இல்லைன்னு சொன்னா, வேற வழி இல்லைன்னு சொன்னா, அவங்க சிறு பிள்ளைய கூட தம்பியா இருந்தா கூட வைத்துக் கொள்வாங்க. அப்படி இருக்கலாம், ஒன்று தவறும்.
0: சரிங்க, அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மைத்துனருக்கு செய்வதை போலவே நாத்தனாருக்கு இந்த மாதிரி ஏதாவது செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ஆமா கண்டிப்பா, அப்ப நாத்தனாருங்கிறது பெண் தோழி இல்லைங்களா. அப்ப பெண் தோழி பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையினுடைய உடன் பிறந்தவங்களா இருப்பாங்க. எப்படி நாம இங்க மைத்துனர் சொல்லுமா, அவங்கள மைத்துணி அப்படின்னு சொல்றது. நாத்துணைங்கிறது ஏன்னு நம்ம பிறகு பார்ப்போம், ஏன் நாத்துணைன்னு அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. அதை நாத்துணைன்னு சொல்றது நாத்தனார்னு பாய் போச்சு. அவங்க மைத்துணின்னு, இவர் மைத்துணர், அவங்க மைத்துணி அப்படின்னா, இந்த பெண்ணை முதல்ல நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மைத்துணர் என்ன பங்காற்றுகிறாரோ அது போல அந்த பெண்ணுக்கு இந்த மைத்துணி பங்காற்றுவாங்க. அப்படின்னா அந்த பெண் நுழைகின்ற மாப்பிள்ளை வீட்டுல அவள் மருமகளா நுழைறாள் இல்லைங்களா, அப்படி நுழைகின்ற அந்த பெண்ணிற்கு அவள் தான் நடுவே இருந்து இந்த உறவு பாலம் அமைக்கின்றதா தான் இருக்கு. இப்போ அது போல இவருக்கு மோதிரம் போடுறோம்னா அந்த பெண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு சேலை துணிமணி வாங்கி கொடுப்பாங்க. வழக்கமாக வாங்கி கொடுக்கறதா, பெண் தோழிக்கு வாங்கி கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கின்றது. அப்படியா வாங்கி கொடுப்பாங்க,
0: அந்த கல்யாணத்துக்கு உடுத்தி கொள்வதற்கு.
1: ஆமா, அன்றைய தினத்துல உடுத்தி கொள்வதற்கு வாங்கி கொடுப்பாங்க.
0: ஆனா இப்ப உள்ள கலாச்சாரத்தின்படி இப்ப ஒரு திருமணம் நடக்குதுன்னா, அந்த பெண் தோழிகள் அவங்க எல்லாரும் வந்து ஒரு குழுவா பிரைட்ஸ் மெய்ட் அப்படின்னு இருக்காங்க, பெண் தோழிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி புடவை, ஒரே மாதிரி சேலைதான் வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப அத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கும் அந்த சேலையை வந்து இந்த பெண் தோழிக்கு வாங்கி கொடுக்கலாமா?
1: அது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பேசி வைத்து கொண்டு அவங்க செய்யறாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அவங்களை அழைச்சிக்கிட்டு போறாங்க. இப்போ மாப்பிள்ளை கூட மோதிரம் எடுக்கிறதுன்னா, இப்போ மச்சான் மோதிரம்னு சொன்னா, மாப்பிள்ளை மச்சானே அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு பிடித்த மாதிரி வாங்கி கொடுக்குறாங்க. அதே போல இப்போ பெண் தோழி நம்ம சொல்லக்கூடிய மைத்துணியும் அழைச்சிக்கிட்டு போய் பெண்ணுக்கு சேலை எடுக்கின்ற போது அவங்களுக்கும் சேர்த்து பிடித்த மாதிரி எடுத்துக்கொள் அப்படின்றாங்க. அதை தாண்டி இப்படி கூட்டமா இப்ப தோழிகள் நண்பர்கள் எல்லாம் அணியறதெல்லாம் அவங்க பேசி வச்சு அவங்க சொந்த செலவுல வாங்கி கொள்ளும்,
0: அவங்க அவங்க விருப்பம்.
1: சில வேளையில அவங்களை கூட வாங்கி கொடுக்கறாங்க, பெண் வீட்டார் வந்து அந்த உடன் வர தோழிமார்கள் பையன்கள் கூட. எனக்கு தெரிஞ்சு கூட ஒரு பையன் வந்து ஒரு மருத்துவர், அவர் திருமணம் செய்தாரு, அவர் அவங்க நண்பர்களுக்கு எல்லாருக்குமா சேர்த்து அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. அப்படிலாம் இருக்கு, வசதியை பொறுத்து நம்ம செய்யலாம்.
0: சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இதெல்லாம் வந்து பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மோதிரம் போடுறாங்க இல்லையா, அது எத்தனை பவுனுக்கு இருக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க.
1: இப்ப பவுன் வீக்கிற விலைக்கு எத்தனை பவுன்ல போடுறதுன்னா, வழக்கமா முக்கால் பவுன்ல போடணும்னு சொல்லுவாங்க. அவருடைய வசதியை பொறுத்தது. நான் கூட பார்த்திருக்கேன், மோதிரம் போடாமல் ஒரு கடிகாரம் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கூட இருக்கின்றது. அவர் அவருடைய வசதியை பொறுத்தது. அந்த காலத்துல மோதிரம் போடுவதை ஒரு முறையாக வைத்திருந்திருக்கு.
0: அது வந்து ஒரு பரிசு, அவ்வளவுதான்.
1: அது ஏன்னா தங்கம் பொன் கொடுப்பது என்பது ஒரு சிறப்பு கருதி அப்படி செய்திருக்கிறேன்.
0: சரிங்கய்யா, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி
1: சொல்லுங்க.
0: இந்த கால் கட்டு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்னங்க ஐயா?
1: இப்ப நம்ம முதல்ல சொன்னோம், கால் கட்டுங்கிறது என்ன அப்படின்னா, மிஞ்சி போடுவதுன்னு நம்ம மொழி சொன்னோம். இந்த சடங்குல மிஞ்சி மோதிரம் போடுற சடங்குன்னு சொல்லி, அப்போ மிஞ்சி போட்ட பிறகுதான், மாப்பிள்ளைக்கு மிஞ்சி போட்ட பிறகுதான் மாப்பிள்ளை வந்து அவருடைய மைத்துனருக்கு மோதிரம் போடுவார். இப்போ இந்த மிஞ்சி போடுறதத்தான் கால் கட்டு போடுறதுன்னு சொல்றாங்க. கால் கட்டு போடுறதுனா ஏதோ காலை உடைச்சி கட்டு போடுறது அப்படி இல்லை, அது பெரிய பொருள் பொதிந்த ஒரு சொல். அது இந்த மிஞ்சி போடுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக மாப்பிள்ளையினுடைய காலில் ரெண்டாவது பெருவிரலில் போடுவாங்க. பெருவிரல் இருக்குன்றது, அதன் பக்கத்தில் ஒரு விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த விரலில் தான் மிஞ்சி போடுறது. பெண்ணுக்கும் கூட அப்படித்தான் போடுவாங்க. ஏன் போடுறதுக்குன்னு ஒரு பெரிய அறிவியல் காரணம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ரெண்டாவது பெருவிரல் வந்து பாலியல் நரம்போடு தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும். அப்போ அந்த பாலியல் உணர்வை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பொருளாக அந்த மிஞ்சியை மாப்பிள்ளைக்கு அணிவிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிஞ்சியை காலில் போட்டு அப்படி லேசாக நசுக்கி விட்டுருவாங்க. அப்போது மாப்பிள்ளையினுடைய மைத்துனர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப பணிவாக அந்த மாப்பிள்ளையோட காலை தூக்கி குழவிக்கல்ல வைத்து அதற்கு நீர் விட்டு பால் விட்டு ரொம்ப மரியாதையாக செய்து மரியாதை செய்து மாப்பிள்ளையிடம் ஒன்று கேட்கணும். அவர் என்ன கேட்குன்னா, மாப்பிள்ளை மாப்பிள்ளை இதற்கு பிறகு வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று எனக்கு உறுதி சொல்லுங்கள்னு கேட்கணும். ஆனால் ரொம்ப பேர் மிஞ்சி போடும்போது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. மிஞ்சி போடுறதுன்னு போடுவாங்க, மாப்பிள்ளைக்கு ஏன் போடுறாங்கன்னு தெரியாது. அப்போ அதை வந்து சரியாக போட்டுருணும் நசுக்கி விட்டுருணும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்களே வெளிய. அந்த இடத்தில் கேட்க வேண்டியதை கேட்கல. ஏன்னா அவர் நம்ம முதலே நம்ம சொன்னோம், மச்சா மோதிரம் போடுகின்ற போது மாப்பிள்ளை ஒன்றை நினைவுபடுத்துவார், இவளுக்கு பின்னாலே நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை போல சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அவர் முன்னாடி ரொம்ப பணிவாக கேட்கிறார், மாப்பிள்ளை உறுதி சொல்லணும். என்ன உறுதி சொல்லணும்னா, இதற்கு பிறகு உன்னுடைய உடன் பிறந்தவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பாலியல் நரம்பு ஓடுகின்ற அந்த விரல் மேலே ஒரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பெல்லாம் போட மாட்டாங்க, வெள்ளியில் போடுவாங்க. அந்த வெள்ளிங்கிறது சில வசதியானவர்கள் தங்கத்திலையும் போடுறாங்க, ஆனால் வெள்ளியில் போடுறது தான் நம்முடையது. இந்த வெள்ளி என்பது மந்திர ஆற்றலை, அந்த உறுதிமொழியை வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு அந்த விரலில் போட்டு நசுக்கி விட்டுறது. அப்போ உள்ளபடியே அந்த சடங்கில் கட்டு போடுறோம். என்ன கட்டு, கால் கட்டு அப்படின்னா, இப்போ நம்ம புரிஞ்சிருக்கோம், கால் கட்டுன்னா மாப்பிள்ளை இனி அந்த பெண்ணை தவிர வேறொரு பெண்ணை பார்க்க மாட்டேன் என்று உறுதி சொல்றாரு என்பதுதான் கால் கட்டு. அப்படின்னா இந்த காலு வேறு திசையை நோக்கி போகாது, அவள் வீட்டை நோக்கி தான் போகும், அதான் கால் கட்டு.
0: அதற்காக தான் அது போடுறாங்க.
1: ஆமா, இப்ப நீங்க கேட்க கூட இல்லைங்களா, இன்னும் பேசலாம்னு நினைக்கிறேன், நேரம் இருக்கு,
0: பேசலாம்.
1: அப்போ முன்பு காலத்துல இந்த பெண்கள் என்ன செய்வாங்களா, நம்ம சொல்கிறோம் முன்பு காலத்தில் பெண்கள் வந்து இப்படி தலை குனிந்து கொண்டே ஒரு ஆண்களை தூரத்தில் பார்த்தா கீழே அப்படி தலை குனிந்து கொள்வாங்களா. இப்போ கூட நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறாங்க. வழக்கமாக அந்த பெண்கள் வந்து கண்ணுக்கு கண் நேர் பார்க்க மாட்டாங்க. அது நம்முடைய பெண்களினுடைய இயல்பு, ரொம்ப பெருமை. அதை பற்றி சங்க இலக்கியத்தெலாம் ரொம்ப திருவள்ளுவர் சொல்கிறார்,
0: நாம்
1: நோக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க, தரை நோக்கும் இல்லைங்களா, நான் நோக்கா கால் என்னை நோக்கும் அப்படிலாம் பாடலாம் இருக்கு. அப்ப பெண்கள் வந்து அது அவங்களுடைய இயல்பு. என்ன இயல்புன்னா ஆண்களை நேராக கண்ணுக்கு கண்ணு பார்க்க மாட்டாங்க, அப்படி அவங்க தலை குனிந்து கொண்டு வருவாங்களாம். அப்படி தலை குனிந்து கொண்டு வருகின்ற போது இவனுடைய காலை பார்த்து இவன் திருமணமாகி விட்டவன்னு புரிஞ்சு கொள்ளுவாங்களாம். அப்ப நீங்க கேட்கலாம் பிரவீன், இப்ப சரி, இப்ப காலை நீ போட்டிருந்தா இல்ல அதை கழட்டி வீட்டுல வச்சிருந்தா எப்படி புரிஞ்சு கொள்றது அப்படின்னு
0: காலத்துல.
1: ஆமா, அந்த வழக்கத்தை இப்படி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே ஒரு ஆண் திருமணம், இப்ப சில பேர் சொல்றாங்க இல்லைங்களா, இப்ப பெண் புரட்சி எல்லாம் பேசுறவங்க எங்களுக்கு தாலி கட்டினது போல ஆண்களுக்கும் தாலி கட்ட வேணும் அப்படின்னு பேசுறாங்க இல்லைங்களா.
0: இப்ப நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி.
1: அப்ப நம்ம ஆண்கள் வந்து திருமணம் ஆயிட்டவர்னு எப்படி பார்த்து தெரிந்து கொள்றது அப்படின்னா, இந்த காலில் போட்டிருக்கிற மிஞ்சை பார்த்து, குனிந்து வருகின்றவள் அவனுடைய காலை பார்த்து இவன் திருமணம் ஆகி விட்டவன் புரிந்து கொள்வாளாம். அப்படி நெஞ்சை நிமிர்த்தி நடக்கின்ற ஆண் அவளுடைய கழுத்தை பார்த்து இவள் திருமணம் ஆகி விட்டவள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளுவாங்களாம். அப்போ இந்த கால், இதனால்தான் கால் கட்டுன்னு சொல்றாங்க. இப்ப வழக்கத்துல கூட சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டுன்னா நான் நிம்மதியா கண்ண முடிடுவேன் அப்படின்னு.
0: அதாவது தன்னுடைய மகனுக்கு
1: பொறுப்பு. என்ன பொறுப்புனா, ஒரு பெண்ணோடு முறையாக இருந்து இல்லறத்தை நடத்துகின்ற பொறுப்பை நான் செய்து விட்டேன் என்று சொன்னால் நான் நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் சொல்றது. அப்ப அது ஒரு பெரிய பொறுப்பு. என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னா, திருமணம் பண்ணுகின்ற போது அந்த மாப்பிளை நெறிப்படுத்துறாங்க. என்ன நெறிப்படுத்துறாங்க, திருமணமான இவளோடுதான் நீ இருக்க வேண்டும் என்று எனக்கு உறுதி சொல் என்கின்ற ஒரு உறுதிமொழியை இந்த பெண்ணினுடைய உடன் பிறந்தவன் அந்த மாப்பிள்ளையிடம் கேட்கிறான். அதற்கு அவன் சரி என்கின்ற உறுதி கொடுப்பதற்குடைய அடையாளமாகத்தான் அந்த மிஞ்சை அணிவிக்கின்றான். அதுக்கு தான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்படி நெறிப்படுத்தி என்னை உன்னுடைய உன்னுடைய உடன் பிறந்தவளை திருமணம் செய்து வைக்கிறாயே மைத்துனனே, இந்தா உனக்கு பரிசு. இப்ப பாருங்க, மாப்பிள்ளையோட உறுதி அங்க இருக்கு. அடுத்து மாப்பிள்ளையினுடைய மைத்துனர் சொல்கின்ற அந்த அறம் அங்கு இருக்கின்றது, அறிவியலும் இருக்கின்றது. தமிழருடைய அறிவை எப்படியெல்லாம் நாம பாராட்டலாங்க பிரவீன்,
0: கண்டிப்பா.
1: தெரியாம நாம அதை ஒரு சடங்கா செய்து,
0: ஏன்னா பாருங்க அந்த ஒரே விஷயத்துல இத்தனை அர்த்தங்கள் இருக்கு,
1: இவ்வளவு இருக்கு. அதை தெரிந்து கொண்டு செய்தார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், அது புரியாம தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த மிஞ்சி போடும்போது படம் பிடிக்கிறதுக்கு போஸ் கொடுக்கறது, சிரிச்சுக்கிட்டு இருக்க செல்ஃபி எடுக்கிறது. ஆனா அங்க ஒரு சத்தியம் பண்றோம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அதெல்லாம் சிந்தித்து பார்த்து செய்தார்களானால் இன்னும் நன்றாக இருக்கும், வியப்பா இருக்கும் நமக்கு. தமிழர்களுடைய பண்பாடு, ஒரு மலாய்க்காரர் என்கிட்ட கேட்டார், இதை விளக்கி சொன்னா ரொம்ப அவருக்கு ரொம்ப வியப்பா போச்சு, ஓ ஹெப்பாட்லாம் வர்றாங்க தமிழ் அப்படின்னு. இல்லைங்களா, நம்மளுக்கு சொல்ல தெரியல, நம்ம சில வேளையில அது தெரியாதனால சும்மா என்னமோ சடங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் சொன்னா நம்மளுடைய இந்த திருமண சடங்குகளில் எவ்வளவு அறிவியல் பூர்வமான இல்லறவியல் தொடர்பான செய்திகளை எல்லாம் சடங்குகள் மூலமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டும் பிரவீன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க ஐயா. தெளிவாக சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வைத்து கொண்டு புரிய வைத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அதன் பின்னால இருக்கிற அறிவியல் உண்மைகளையும் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த உரையாடலில் இன்னும் வந்து நிறைய பேசி தெரிந்து கொள்ள போகின்றோம். டிக்டாக் நேரலையில் நேர்களே உங்களோட கேள்விகளுக்கும் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். நீங்க அந்த ஜென்சி பாடல்கள் கேட்கும் பழக்கம் இருக்கா ஐயா உங்களுக்கு? இந்த இப்ப வர்ற ரொம்ப புது பாடல்கள்
1: கேட்கலாம் கேட்கலாம், இளைஞர்களும் கேட்கணும் இல்லையா?
0: ஏன்னா திருமண பாடல்கள் ஒளிபரப்பிட்டு வரோம். இப்ப திருமண பாடல்னாலே கடந்த ஒரு வருடமா இந்த ஒரு பாடல் தான், அந்த பாடல் தான் கேட்க
1: போறோம்.
0: ஏதாவது உங்களுக்கு தெரியுதா என்ன பாடலா இருக்கும்னு?
1: தெரியலங்க.
0: பவளமல்லி அப்படின்ற பாடல்.
1: ஓ அப்படிங்களா, நல்ல நல்ல.
0: சரி கேட்போம் அந்த பாடல.
1: கேட்போம் கேட்போம்.

0: ஜென்ஜியின் மிக விருப்பமான அந்த ஒரு திருமண பாடலோடு இந்த உரையாடல் தொடர்கிறது. தேரலும் தெளிவும் நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க ஐயா. அதுல முதல் கேள்வியா, இப்பெல்லாம் நிறைய திருமணங்கள் நிச்சயதார்த்தங்களில் மோதிரம் மாத்திக் கொள்றாங்களே பெண்ணும் மாப்பிள்ளையும், அது நமது கலாச்சாரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அது நம்முடைய கலாச்சாரம் கிடையாதுங்க பிரபீன். இப்போ மற்ற இனத்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட திருமணம் ஆகிவிட்டதற்கு அடையாளமே மோதிரம் தான், வெட்டிங் ரிங் சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மற்ற இனத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் சீனர்கள் மலாய்க்காரங்க எனக்கு தெரியல, அவங்க வந்து திருமணம் ஆகிவிட்டதற்கு அடையாளமா, இப்ப நம்ம எப்படி பெண்ணுக்கு தாலி கட்டுறோமோ அது போல அவங்க ஆணும் பெண்ணும் திருமண மோதிரம் மாற்றிக்கொள்கின்ற ஒரு முறை உண்டு. அதுதான் என்ன பண்ணிருச்சு, பிற்காலத்துல இந்த திருமண உறுதி கூறல் அப்படிங்கிற ஒன்று நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே இது பேசியிருக்கோம் அந்த வானொலியில், வெற்றிலை பாக்கில் நாணயம் வைத்து மாற்றிக்கொள்வது, இதுதான் நம்முடைய உறுதி கூறல் அப்படிங்கிறது. அது திருமணம் இல்லை, இது என்ன பண்ணிருச்சு, மற்ற பண்பாட்டிலேருந்து நம்முடைய பண்பாட்டிற்கு வந்து இப்போ இந்த நிச்சயம் என்று சொல்லக்கூடிய திருமண உறுதி கூறலில் மோதிரம் மாற்றுகின்றது ஒரு வழக்கமாக ஆகிப்போச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு, அது நம்முடையது தானா நம்முடையது இல்லையா அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக அது நம்முடையது இல்லை. நம்ம வந்து தாலி கட்டுறது தான் நம்முடையது.
0: அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தாலி கட்டிய பிறகு இந்த குடத்தில் மோதிரம் சங்கு இதெல்லாம் போட்டு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: திருமண விளையாட்டுகள்னு சொல்றது ரொம்ப பேர் புரியாமலே இதை செய்துட்டு இருக்காங்க பிரவீன். இப்போ முன்பெல்லாம் பார்த்து வைக்கின்ற திருமணம் இருக்கு இல்லைங்களா, அப்ப வந்து அவங்க வந்து இந்த திருமணம் போது தான் பார்த்து கொள்வாங்க. பெண் பார்க்க போகும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது சும்மா பார்ப்பாங்க அவ்வளவுதான் இல்லைங்களா, அவங்க இந்த காதல் பண்ணி பழகிறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லாதவங்க. அப்ப திருமணம் முடிஞ்ச உடனே முதல் முறையா அந்த பெண்ணோட கையை பிடிக்கணும், அந்த பெண் இந்த பையனோட கையை பிடிக்கணும், கொஞ்சம் வெக்கமா இருக்கும் இல்லைங்களா. இப்போ வெக்கமா அப்படின்னு நம்ம கேக்குறதுக்கே ரொம்ப சிக்கலா இருக்கு.
0: இது ஒரு ஐஸ் பிரேக்கிங் சொல்லுங்க.
1: ஆமா, ப்ரீ வெட்டிங் அப்படி இப்படின்னு என்னென்னலாம் பண்ணி அதை படம் பிடிச்சி எல்லாம் போட்டுட்டுலாம் இருக்காங்க. முதல் முறையா அந்த பெண்ணோட இயல்பா பழகணும், அந்த பெண்ணோட கையை பிடிக்கணும் அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்க, அந்த குடத்துல ஒரு மோதிரமோ சங்கோ பாலாடையோ இப்படி ஏதாவது ஒன்றை போட்டு, அவங்க எப்படி சும்மா பிடிங்க அப்படின்னா பிடிக்க மாட்டாங்க இல்லைங்களா, யாரு முதல்ல எடுக்கிறது அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா விரைவா எடுப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த வாயும் சின்னதா வச்சிருப்பாங்க. சில வேளையில நம்ம அதை சிந்திக்கவும் வேணும், என்ன சிந்திக்க வேணும்னா அவங்க ஏற்கனவே பழகிட்டாங்க. சிலர் பார்த்து

0: ஐயா ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யலான்னு நான் நடத்தி வைக்கிறேன். சரி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்காக வேணும் அப்படின்னா சரி வச்சு கொள்ளுங்க அப்படின்னு. வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் இந்த பெண்களுக்காக விட்டு கொடுத்துருவாங்க, ரொம்ப இலகிய மனுஷன் பரவாயில்ல வெற்றி பெறட்டும் அப்படின்ருவாங்க. அது பரவாயில்ல, அது அதுதான் விளையாட்டு. உள்ளபடியே இந்த திருமண விளையாட்டு என்பது இவர்கள் ஒருவரை ஒருவரை வந்து அந்த அவரிடத்துல இருக்கின்ற அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுவது இந்த திருமண விளையாட்டு.
1: சரிங்க,
0: அவ்வளவுதான்.
1: அடுத்து பொதுவா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, திருமணத்தில் யார் யாரெல்லாம் மாலை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவி தாக்கிட்டு இருக்காங்க.
0: ஒன்று, வழக்கமா யார் மாலை மாத்துவாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் மாலை மாத்துறாங்க. ஒன்று கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மாலை மாற்றுவாங்க. இந்த மாலை மாற்றுறது கூட ரொம்ப பேர் புரியாம என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த திருமண மாலையை மாற்றக்கூடாது. திருமண மாலை வந்து அவர்கள் மாற்றி கொள்வார்கள். திருமண மாலை மாற்றுவதனுடைய நோக்கம் என்னன்னா உள்ளங்களை மாற்றி கொண்டார்கள் அப்படிங்கிறது தான். அந்த மாலையை வந்து மூன்று முறை மாற்றி மாற்றி போடுவாங்க. அப்போ ஒரு சில கூட கேட்பாங்க, ஏங்க மூணு முறை போடணும், ஒரு முறை போட்டால் பத்தாதா அப்படின்னு. அதாவது ஒரு முறை போடுகின்ற போது அந்த உணர்வை கொள்ளாமல் வெறுமனவே சடங்காக செஞ்சிட்டா என்ன ஆகுறதுன்னு அவர் மனமொழி மெய்யால் உணர்ந்து உள்ளத்தை நான் உனக்கு பரிமாறுகிறேன், அவள் வந்து அவளுடைய உள்ளத்தை இவருக்கு பரிமாற சொல்லி மாலையை மூன்று முறை மாற்றி கொள்வது உண்டு. இந்த மாலை மாற்றுவதுன்னா அந்த சின்ன மாலைன்னு ஒன்று இருக்குது, சடங்கு மாலைன்னு ஒன்று இருக்குது, அதை தான் எடுத்து என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, குறிப்பாக இந்த ரெண்டு தரப்பு இருக்கின்ற பெரியவர்களை அவங்களே பெரியவருடைய வாழ்த்து சொல்லக்கூடிய பெரியவர்களை கூப்பிட்டு மாலையை மாற்ற சொல்லுவார்கள். எல்லாரும் போய் மாற்றுறது கிடையாது. இப்போ குறிப்பாக அந்த தாத்தா பாட்டிங்க, கொஞ்சம் வயதில் முதிர்ந்தவங்க, அவங்க சித்தப்பா பெரியப்பாக்கள், தாய்மா மன்னத்தை, இது போன்று வயதில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க இந்த மாலையை மாற்றுவாங்க.
1: சரிங்கய்யா, அடுத்த கேள்வி, மாப்பிள்ளை தோழன் ஏன் வந்து எப்போதும் பெண்ணின் உடன் பிறந்தவராக இருக்க வேண்டும்?
0: அதான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, ஆரம்பத்திலே நம்ம பேசியிருக்கோம் இது தொடர்பாக. இந்த இரண்டு குடும்பத்திற்கும் மத்தியில் இந்த உறவு பாலம் ஏற்படுத்துகின்றவனாக இருக்கணும். அப்போ அந்த குடும்ப உறவை ஒன்று குடும்ப வர ரெண்டு குடும்பத்துக்கும் இடையிலான உறவை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆளாக இருக்கணும். அது வெளியேருந்து ஒரு ஆளாக இருந்தால் அதை நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் வாங்க அடுத்து நம்ம வீட்டில் ஒரு மகனாக இருங்க அப்படின்னு யார் சொல்ல முடியும்னா அந்த வீட்டில் இருக்கின்ற பையன் தான் சொல்ல முடியும்.
1: சரிங்க, இப்போ வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உடன் பிறந்தவரே இல்லைன்னா
0: நம்ம என்ன செய்வாங்க, வழக்கமாக அந்த சித்தப்பா பெரியப்பா மக்களை வைப்பாங்க, சில வேளை நண்பர்களை கூட வைப்பாங்க. சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த பையன் மாதிரி இருப்பார், மகன் போன்ற இடத்துல இருக்கின்றவர்களை கொண்டு வந்து வைப்பார்கள். அதுதான் நோக்கம். எப்படின்னா அந்த வீட்டில் உறவு வலு பெறுவதற்கு அவர்கள் இந்த உடன் பிறந்தவர்களாயிருப்பார்களானால் உரிமையோடு அதை அவர்கள் செய்வார்கள். இப்போ யாராவது நீங்கள் இரவலுக்கு வாங்கி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்போ திருமணம் முடிஞ்சோன்னா அவங்க போயிடுவாங்க, அவங்கள நம்ம பார்க்க முடியாது.
1: ஆமாம்,
0: அப்போ எப்போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அப்போ தான் அவர் வந்து திருமணத்திற்கன்று நான் இருக்கிறேன்னு உறுதி சொன்னாரே, என் உடன் பிறந்தவளுக்கு பின்னாலே நான் இருக்கிறேன்னா ஒரு அவளுக்கு குழந்தை பிறக்குது இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னா அவர் முன்னாடி வந்து நிற்பார். இப்போ அதனால தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக உடன் பிறந்தவராக இருக்கக்கூடியதாக சொல்கிறோம்.
1: சரிங்கய்யா, கடைசியாக வந்து இன்னொரு ஒரு பெரிய கேள்வி ஒன்று
0: இருக்குது,
1: ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் அதை கேட்பதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு அந்த கேள்வி அதை நிறைவு கேள்வியாக வைத்துக் கொள்வோம். நம்ம
0: கேட்போம்,
1: சரிங்களா, பாடலை கேட்போம், தொடர்ந்து பேசலாம். இது தேரலும் தெளிவும்.

0: சரிங்க ஐயா, நிறைவான கேள்வியை கேட்பதற்கு முன்பாக டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. பட்டம் எதற்கு கட்டணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: அதுலேயே பட்டம் வருதுலையே நல்ல புரிதல் இருக்கு. பட்டம்னா நாம் தாங்கி வருகின்ற பொறுப்புன்னு பொருள் பிள்ளைங்களா. இப்போ அரசர் பட்டம் அளிப்பு அப்படின்னா அரசர் பொறுப்பை ஏற்கிறார் அப்படின்னு. இப்போ திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பட்டம் கட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ள அழைச்சிட்டு போகும்போது போன வாரத்தில் நம்ம அது பேசியிருக்கோம். தாய் மாமன் வந்து என்ன செய்வாங்க, ஒரு பட்டம் கட்டுவாங்க. அப்படின்னா இவன் எங்கள் வீட்டு பையன், எங்கள் வீட்டு மகனாக இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பட்டம். அதே போல் பெண்ணுக்கும் எங்கள் வீட்டு மகளாக இருக்கிறாள் அப்படிங்கிற பட்டம் கட்டுறது. அடுத்து திருமணம் ஆன பிறகு இவன் இல்லத்தரசனாயினான் அப்படின்னு பட்டம் கட்டுறது. இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிரவீன், இந்த என்ன சொல்கிறது, திருமண மாலையோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செண்டு கொடுப்பாங்க.
0: ஆமாம்,
1: அது ரொம்ப பேர் அது ஏன் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அது வந்து இல்லறத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சி கோல். அது அரசர்கள் வச்சிருப்பாங்க, செங்கோல் வச்சிருப்பாங்க, அது போல அது ஆட்சி கோல். அது போல திருமணம் முடிந்த பிறகு இவன் இல்லத்தலைவன் என்கின்ற பட்டத்தை ஏற்கிறான், இல்லத்து அரசன் என்கின்ற பட்டத்தை ஏற்கிறான்னு சொல்லி பட்டம் கட்டுறது. ஆனால் நம்மளுக்கு சண்டை போட்டுவாங்க, யார் முதல்ல பட்டம் கட்டுறது, யார் முதல்ல பட்டம் கட்டுறது அப்படின்னு சொந்தக்காரங்களாம் போடுவாங்க. ஏன் பட்டம் கட்டுறது அப்படின்னு உள்ளபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதாக கூட லேசான ஒரு தகர கம்பியாக தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ பொருள் பொதிந்தது. இதுதான் பட்டம் கட்டுறதுங்கிறது.
0: சரிங்க, அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தாலி கட்டும்போது பெண் தோழியே வந்து எப்போதும் விளக்கு பிடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: இதுக்கு நாத்துணை விளக்குன்னு பேரு. இந்த நாத்துணை விளக்கை தான் நாத்தனா விளக்கு, நாத்தனா விளக்குன்னு வாங்க. அதாவது திருமணம் ஆகிய இந்த பெண் அந்த வீட்டிற்கு போகிற வரைக்கும் அந்த வீட்டில் அந்த வீட்டில் இருக்கின்ற பெண் விளக்கேற்றுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பாள். அந்த மாப்பிள்ளையோட உடன் பிறந்தவள் அந்த விளக்கேற்றுகின்ற பொறுப்பை ஏற்றிருப்பாள். திருமணமான பிறகு அந்த பொறுப்பினை, இப்போ திருமணம் ஆகி அந்த பெண்ணு வராள் இல்லைங்களா, அவட்ட ஒப்படைக்கிறாங்க. அதனால தான் அவங்க விளக்கை ஏந்தி கொண்டிருக்காங்க. அப்போ திருமணம் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு பெண்ணும் மாப்பிள்ளையும் போவாங்க இல்லைங்களா, அங்கே போனவுடனே மாப்பிள்ளை வீட்டில் அந்த விளக்கை அந்த பெண் போய் ஏற்றுவாங்க. அதனால தான் திருமணத்துக்கு வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு பொண்ணு தேடுறோம், விளக்கேற்றுறதுக்கு பொண்ணு தேடுன்னுவாங்க. விசைய போட்டா
0: எரியுந்தானே,
1: இப்ப இதுல என்ன இந்த அம்மா போய் விளக்கு ஏத்தணும்னு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ விளக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா படம் பிடிக்கிறவங்க அவங்கவுங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இந்த நடுவில் ஒரு விளக்கு பிடிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் பேரு. அந்த விளக்கு என்பது அவ்வளவு பெரிய ஒரு பொருள் பொதிந்தது. அதுக்கு ஏன் நாத்துணை விளக்கு அப்படின்னு சொன்னா, திருமணம் பண்ணி போற அந்த வீட்டுல நாத்துணை அப்படின்னா பேச்சு துணையாக இருக்க போறது அந்த பெண். பேச்சு துணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் விளக்கேற்றின்ற பொறுப்பை செய்து கொண்டிருந்தால் அதை ஒப்படைக்கின்றாள் அப்படின்னு சொல்லி இறை வழிபாட்டை அந்த வீட்டில் தொடர்ந்து செய்ய வேண்டிய அந்த பொறுப்பினை அங்கே ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நாத்துணை விளக்கு ரொம்ப முதன்மையா.
0: சரிங்க, அடுத்த கேள்வி, ஏன் வந்து குழவிக்கல் மீது மிஞ்சி அணிவிக்க வேண்டும்?
1: அதான் இப்போ நம்ம முதல்ல சொன்னோம், மாப்பிள்ளைக்கு மிஞ்சி அணிவிக்கின்ற போது ஒரு உறுதி சொல்கிறார்னு மாப்பிள்ளை சொன்னோம். அப்போ எப்படி எதை வைத்து உறுதி சொன்னார்? இந்த பெண்ணை தவிர, உன்னுடைய உடன் பிறந்தவளை தவிர வேறு ஒரு பெண்ணை நான் வேறெடுத்து பார்க்க மாட்டேன், வேறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று உனக்கு உறுதி சொல்கின்றன் மைத்துனனே அப்படின்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கருங்கல்லாலான குழவிக்கல். இன்னைக்கு குழவிக்கல்னால ஆளுங்களுக்கு தெரியும், குழவினா குழந்தை பிள்ளைன்னு பொருள். கீழே இருக்கிறதுக்கு அம்மின்னு பேரு இல்லைங்களா, அம்மிக்கல், இது குழவிக்கல். அந்த குழவிக்கல் வந்து உடைந்து போகுமே தவிர வளைந்து கொடுக்காது. அதனுடைய உறுதிக்காக அந்த கருங்கல்லை வைத்தார்கள் ஒன்று. அடுத்து இந்த குழவிக்கல் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கொண்டு வருவாங்க. அப்படின்னா அந்த வீட்டுல காலம் காலமாக முன்னோர்கள் பின்பற்றிய அந்த பண்பாட்டை நான் ஏற்று அப்படின்னா ஒரு பெரிய பாரம்பரிய பரம்பரை இருக்கின்றது. என்ன பரம்பரை அப்படின்னா, இந்த நெறி தவறாமல் வாழ்கின்ற அந்த நெறிமுறையின் மீது ஆணையாக இந்த குடவிக்கல்னு வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முதன்மையானது. இவங்கெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்தா ஒரு ஆட்டுக்கல், ஒரு அம்மி, இதெல்லாம் சீதனமாக கொடுத்து விடுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த குடவிக்கல்ங்கிறது நம்முடைய முன்னோர் பின்பற்றி வருகின்ற அந்த நெறிமுறையை, நெறிமுறையின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அதன் மீது ஆணையாக, நான் உன்னுடைய உடன் பிறந்தவளை தவிர வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லி உறுதி சொல்வது. இப்போ சிலர் அதை மாற்றாக சிந்திக்கிறாங்க. எப்படி சிந்திக்கிறாங்கன்னா, சிலர் வந்து சும்மா பயன்படுத்தாத ஒரு வீட்டில் சும்மா இப்போ நிறைய பேர் இப்போ என்ன குழவிக்கெல்லாம் வச்சு அரைச்சிக்கிட்டுலாம் இருக்கிறது இல்லை. எல்லாரும் மிக்சி பிளண்டர்னு என்னமெல்லாம் வந்துச்சு, தட்டு நபர்னு அது பண்ணது போது வருது. அப்போ வீட்டில் ஒரு பாரம்பரிய அடையாள பொருளாக வைத்திருக்கிறாங்க, அதை ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டு. நம்ம தமிழவங்க எப்படி தான் மாறினாலும் போனாலும் வந்தாலும் அந்த குழவிக்கல் மீது இருக்கின்ற அந்த மரியாதை, அந்த பற்று, அதை நம்முடைய பண்பாடாக கருதுகின்றார்கள். அந்த அதை பாதுகாத்து வைத்து வருகின்றார்கள். அது மேலே எப்படி கால் வைக்கிறதுன்னு சிலர் இன்னைக்கு பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குழவிக்கல் மேலே வைக்காம ஒரு மணக்கட்டை மேலே வைத்து கொள்ளலாம். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பயன்படுத்தாத குழவிக்கல்லை கொண்டு வந்து இப்பெல்லாம் சின்னதாக விற்கிறாங்க கடையில், அந்த செய்தி உறுதியை குறிப்பதற்கு தானே வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் செய்கின்றார்கள். இரண்டும் பாராட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா வீட்டில் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுல எப்படி காலை தூக்கி வைக்கிறது அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக வைக்கலாம். அப்போ நாம் அது இது சரி இது தவறுன்னு சொல்ல முடியாது. அவர் அவருடைய உளப்பாங்கிற்கு ஏற்றவாறு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது பின்னால் இருக்கிற செய்தி என்பது இந்த செய்தி தான். என்ன செய்தின்னா, உறுதி உறுதி வளைந்து உடையும், அதாவது உடையுமே தவிர வளைந்து கொடுக்காது என்பது போல, நான் கொடுக்கின்ற இந்த உறுதியானதில் நான் சிறிதும் வளைந்து கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் இறந்து போனாலும் என்னோடு அந்த உறுதி இறந்து போகுமே தவிர அந்த உறுதிப்பாட்டிலிருந்து நான் வளைந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகின்ற அவ்வளவு பெரிய உண்மையை உணர்த்துவதாக இந்த குழவிக்கல் மீது வைத்து மிஞ்சி அணிவிக்கின்ற சடங்கு நடைபெறுகிறது.
0: ஆஹா, சிறப்பு சிறப்புங்கய்யா. அதாவது திருமண இந்த வைபவங்களில் ஒரு சின்ன ஒரு பகுதி தான் இது. இதன் பின்னாலே வந்து இவ்வளவு தேடல் தெளிவு, நிறைய அறிவியல் பூர்வமான உண்மைகள் ஒளிந்து கிடைக்கின்றது. இதெல்லாம் நீங்க சொல்லி கேட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. டிக்டாக் நேரலையிலும் நம்ம நேயர்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு தெரிவிச்சு நன்றி சொல்லி இருக்காங்க. இந்த வேளையில டிக்டாக் நேரலையில் கேள்விகளை விரும்பி கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாங்க ஐயா, அடுத்த வாரத்தில் வேறு ஒரு புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி, அனைவருக்கும் வணக்கம், நன்றி.
0: சரி நேயர்களே, இரவு மணி 11:00 மலரும் நினைவுகளில் சந்திப்போம். அதற்கு முன்பாக நிறைய புது பாடல்கள் கேட்டோம், அப்புறம் பழம் பாடல்கள் கேட்க போறோம். சரி, நிறைவு பாடலா ஒரு 80-ஆம் ஆண்டு பாடல் கேட்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2027 வரவு செலவு திட்டத்தில் சிறு வியாபாரிகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை தொடர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் உதவி பெற வேண்டிய சிறு வணிகர்களை பரிந்துரைக்குமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாய்ப்பு வழங்கியுள்ளார். உண்மையில் உதவி தேவைப்படுவதுடன் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் திறன் கொண்ட சிறு வியாபாரிகளுக்கு உதவிகள் சென்றடைவதை உறுதி செய்ய இந்த பரிந்துரைகள் அவசியமாவதாக அவர் கூறினார். 22வது மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மிகாஸ் 2026 இரு நாள்களில் 5.2 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையை வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமீடி தெரிவித்தார். வரும் ஞாயிறு கண்காட்சி நிறைவு பெறும் வரை இந்த மதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஞாயிறு தொடங்கும் லேட்டுவடி லங்காவி சைக்கிள் பந்தயத்தில் முதல் கட்டத்திற்கு வழிவிடும் வகையில் ஷா அலம் பகுதியில் உள்ள சில சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளன. பந்தயம் காலை 11 மணிக்கு தொடங்கும் நிலையில் 10:45 முதல் தொடர்புடைய சாலைகள் முழுமையாக மூடப்படும் என்று அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் ACP சருடின் சமா தெரிவித்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு அவை கட்டம் கட்டமாக மீண்டும் திறக்கப்படும். இந்தோனேசியா குறிப்பாக சதுப்பு நில பகுதிகளில் ஏற்படும் காட்டு தீயை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் தேசிய சதுப்பு நில அலையாத்தி மேல்மை நிறுவனத்தை அமைக்க உள்ளது. இந்த புதிய அமைப்பு நேரடியாக தனது பார்வையின் கீழ் வைக்கப்படும் என்று அதிபர் பிரபோ சுபியாந்தோ கூறினார். ஈரான் உடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்காவே முடிவு செய்ய வேண்டும் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் பேச்சு மூலம் சிக்கல்களை தீர்க்க முடியும் என்ற நிலையில் ஒருவரையொருவர் கொல்லும் நிலைக்கு செல்லக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டினார். நிறைவாக ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டி தேசிய பூப்பந்து மகளிர் இரட்டையர் பெலிதன் எம் தீனா 2ம் சுற்றுக்கு முன்னேறினர். உலகின் 5ம் நிலை ஆட்டக்காரர்களான பெலிதீனா 21-13, 21-11 என இந்தோனேசியாவின் ரேஷல் அலிசா ரோஸ், ஃபேபி சத்யா நிங்ரோமை வென்றனர். அடுத்து அவர்கள் தாய்லாந்தின் ஹதைதிப் மேஜர் நபபாக்கோன் துங் கசத்தானை எதிர்கொள்வர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் மலரும் நினைவுகளில். வெள்ளிக்கிழமை ஒரு பிரபலம் தேர்வு செய்த பாடல்கள் இல்லையா? இன்று எந்த பிரபலத்துடன் இன்றைய உரையாடல் இருக்கப் போகின்றது? நிறைய சுவாரஸ்யமான கதைகள் காத்திருக்கிறது. அதற்கு முன்பாக அந்த பிரபலம் தேர்வு செய்த ஓரிரு பாடல்களை கேட்டுட்டு அவர்களுடைய பேசலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் போது வாரம் வாரம் ஒரு பிரபலம் அவர் கூட தான் நம்ம உரையாடல் நிகழ்த்துவோம். இன்று பார்த்தோம்னா நம்ம கூட இணைந்திருக்கும் அந்த ஒரு பிரபலம் மலேசிய அருள் நெறி கூட்டத்தின் தலைவர் மற்றும் இதய சிகிச்சை நிபுணர் டத்தோ டாக்டர் கதிரேசன் அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். மிக நல்லா சொல்லுங்க.
0: கண்டிப்பா உங்க கூட பேசுறதே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா வந்து ஒரு இதய சிகிச்சை நிபுணரா மட்டும் இல்லாம இந்த அருள் நெறி கூட்டத்தின் தலைவராகவும் இருக்கீங்க. பன்முகம் கொண்ட ஒருவர் இல்லையா நீங்க?
1: ஆன்மீகத்திலையும் ஒரு ஈடுபாடு வந்தது, அதனால மருத்துவரா இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு காரணமாக அதுலயும் தொடர்பு.
0: கண்டிப்பா நீங்க பேசுவதற்கு அவ்வளவு அனுபவங்கள் இருக்கும், அவ்வளவு கதைகள் இருக்கும். ஆனா அதையெல்லாம் பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய தொடக்கத்தை பற்றி பேசணுமே. நீங்க உங்க வாழ்க்கையை ஆரம்பித்தது எப்படி, எங்க பிறந்து வளர்ந்தீங்க அதெல்லாம்?
1: நான் பிறந்தது இந்தியாவில. ஆனா இங்க நான் இப்ப ஒரு கிட்டத்தட்ட 55 ஆண்டுகளாக மலேசியாவில் இருக்கிறேன். நான் படித்தது வந்து மருத்துவம் படித்தது சென்னை பல்கலைக்கழகத்துல ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில தான் படிச்சேங்க. படிச்சுட்டு நான் பயிற்சி மருத்துவராக 1972 கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில தான் முதல் முதல என்னுடைய மருத்துவ தொழிலை தொடங்கினேன். அப்ப தொடங்கி பயிற்சி மருத்துவம், அப்ப வந்து ஹவுஸ்மேன்ஷிப் சொல்றாங்க, அது ஒரு ஒரு ஆண்டுகள் அங்க முடிஞ்ச பிறகு மெடிக்கல் ஆபீசர் சொல்றாங்களே அந்த பதவி எனக்கு வந்து சிரம்பான் மருத்துவமனையில கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 73 ஆண்டுகள் ஒரு ஆண்டு வரைக்கும் 1983 வரைக்கும் சிரம்பான் பொது மருத்துவமனையில தான் வேலை பார்த்தேன். அப்ப எனக்கு இந்த மயக்க மருத்துவ பிரிவுல எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த மயக்க மருத்துவ பிரிவுல ஈடுபாடு வந்ததுல அதுல மேல் பயிற்சி பெற்று மருத்துவ நிபுணராக கோலாலம்பூர் பொது மருத்துவமனையில 1983 மயக்க மருத்துவ ஆலோசகராக நிபுணராக என்ன பதவி கொடுத்தாங்க.
0: மயக்க மருத்துவ ஆலோசனை அப்படின்னு சொல்லும் போது அனஸ்தீசியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு சிகிச்சை அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யற முன்பு செலுத்துகின்ற அந்த ஒரு
1: மருத்துவ, அது ஏன்னா அறுவை சிகிச்சை செய்யறேன்னா வலி இருக்கும் பாருங்க, அந்த வலி இல்லாதபடி அறுவை சிகிச்சை செய்ய ஒரு சூழ்நிலை மயக்க மருத்துவ நிபுணராக என்னை சேர்த்தாங்க. அதுல மேற்கொண்டு பயிற்சி பெற்றேன். 3 முறை அமெரிக்காவில் சில இடங்களுக்கு போய் என்னுடைய பயிற்சியை மேற்கொண்டு பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அங்க இருந்து அதுல இருந்து 1984 தற்போது வரைக்கும் நான் வந்து மயக்க மருத்துவம் இது கொடுக்கறது வந்து இதய அறுவை சிகிச்சைக்கும் நுரையீரல் அறுவை சிகிச்சைக்கும் மட்டும்தான். வேற எது எந்த பிரிவுக்கு நான் போறது
0: சிறப்புங்க. இப்ப எந்த மருத்துவமனையில் ஐயா பணிபுரியும்?
1: இப்ப நம்ம வந்து பிரதமர் முன்னாள் பிரதமர் துன் மகாதீருக்கு வந்து எங்களுடைய குழு தான் பொது மருத்துவமனையில முதல் பைபாஸ் செஞ்ச பாருங்க. IJN இப்ப சொல்றேன், இன்ஸ்டிடியூட் ஜென்டோ நகர். அங்க ஒரு 2004 வரைக்கும் அங்கதான் என்னுடைய தொழில். 2004 பிறகு நானும் அந்த தலைமை அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்த தன்ஸ்ரீ ஆயா அவங்க உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அவரும் நானும் வந்து தமன்சாரா KPGA தமன்சாரா மருத்துவமனையில இந்த இதய அறுவை சிகிச்சை தொடங்கி அங்கதான் இப்ப நான்
0: எழுதிருக்கீங்க. அதற்கு காரணம் ஏதாவது இருக்கா?
1: ஆமா, கண்ணதாசன் ஒரு ஊமை பெண்ணுக்கு பேச முடியாது, தன்னுடைய அனுபவத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு, அவளுடைய நிலைமை எப்படி இருக்குங்கறத மிக அருமையா சொல்லியிருக்கிறார்.
0: கண்டிப்பா அந்த பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: எனக்கு என்னுடைய மனைவி பிஏ ஆங்கில லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் அவங்க என்னுடைய தொழில் காரணமாக, நான் ஐஜியன்ல இருந்தேன், தொழில் பல்வேறு காரணமாக அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றாங்க. என்னுடைய குழந்தைகளை பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை, அதனால அவங்க தான் என்னுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறது, கொண்டு வர்றது, மற்ற வேலை எல்லாம் செஞ்சாங்க. எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும்.
1: அவங்க என்ன பண்றாங்க இப்ப?
0: மூத்த மகள் வந்து அந்த ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆடியாலஜின்னு சொல்றாங்களே, அதாவது பேச்சு வர்றதுக்கு முடியாதவங்க பேச்சு திக்கி பேசுறாங்க, சில பேருக்கு அந்த ட்ரோக்னு சொல்றாங்க, பக்கவாதம், பக்கவாத நோயினால பேச்சு குளறி குளறி பேசுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற பிரிதான் வந்து ஆஸ்திரேலியாவில அடிலைட் நகரத்துல ஒரு 4.5 ஆண்டுகள் பயிற்சி பெற்று அங்க இருந்தபடியே அந்த காலத்துல சிங்கப்பூர் அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு வேலை கொடுத்து அங்கே கூட்டிட்டாங்க. இப்ப அவங்க சொந்தமாவே இந்த பயிற்சி மையம் ஒன்னு நடத்திட்டு இருக்காங்க.
1: அங்கே சிங்கப்பூர்லயே
0: அவங்களுக்கு திருமணமும் சிங்கப்பூர்லயே நடந்தது. அங்கேயே இப்ப இந்த தொழிலை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மகன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் சொல்றாங்க. இங்கிலாந்து நகரத்துலதான் இம்பீரியல் காலேஜ், அது இம்பீரியல் காலேஜ் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரி, அங்கதான் படிச்சாரு. அங்கேயே அவர் பிஹெச்டி பண்ணாரு. அப்புறம் பிஹெச்டி பிறகு அவருடைய ப்ரொஃபசர் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தை ஏற்படுத்தி அதுல இவரை பங்கு பெற செய்து அங்கேதான் ரொம்ப நாள் ஆராய்ச்சி, இவருடைய தொழில் பூரா பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாரு.
1: அதாவது ஆரம்பத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க, தமிழ்நாட்டில் பிறந்து அங்கேயே வந்து இளங்கலை பட்டம் மருத்துவ படிப்பு படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து பணி புரிவதற்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க இல்லையா மலேசியாவிற்கு, அந்த கதை என்ன கதை?
0: அந்த கதை என்னுடைய மனைவி முன்னாள் வருமான வரித்துறை தலைவரா இருந்தாங்க, தன்ஸ்ரீ எம் எஸ் சுந்தரம் என்று, அவர்களுடைய மகள் தான் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி வந்து என்னுடைய தாயாருடைய மாமா மகள் தான். அதனால திருமணமான உடனே நான் இங்க வர வேண்டிய சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு.
1: திருமணமானதுனாலதான் இங்க வந்திருக்கீங்க நீங்க? அப்ப நீங்க மலேசிய மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க, மலேசிய மாப்பிள்ளையா இருந்தே மலேசியர் ஆயிட்டீங்க நீங்க.
0: இப்ப 52-55 ஆண்டுகளா நிகழ்ச்சிகள் நடந்தா அந்த மாதிரி இருந்தா போயிட்டு வரக்கூடியது. ஆனா நான் ஆன்மீக சுற்றுலா கூட்டிட்டு போவேன் எங்களுடைய அறநெறியிலிருந்து.
1: ஏன்னா வந்து ஆன்மீகம்னு சொல்லும் போதே மருத்துவத்தில் இவ்வளவு அனுபவங்கள் உள்ள ஒருவர் ஆன்மீகத்திலும் ஒரு ஆளுமை உள்ளவர் அப்படின்னு தெரியும் உங்களை பற்றி. ஏன்னா நீங்க தான் மலேசிய அருள்நெறி கூட்டத்தின் தலைவரா இருக்கீங்க. அதை பற்றி அடுத்து பேச உள்ளோம். பேசுவதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: மிக அருமையான பாடல், மயக்கமா கலக்கமா மனதிலே தயக்கமா, ஒரு மோட்டிவேஷனல் சாங் சொல்லலாம்.
1: மோட்டிவேஷனல், அதுவும் இல்லாம ஒரு தத்துவ பாடலும் கூட, ஒரு பிலோசோபிக்கல் சொல்லலாம்.
0: ஆமா ஆமா.

0: மலேசிய அருள் நெறி கூட்டம் அதன் தலைவர் டாக்டர் கதிரேசன் அவர் கூட தான் இவ்வளவு நேரம் நம்ம உரையாடிட்டு இருக்கோம். அந்த ஒரு பயணம் ஆரம்பமானது எப்படிங்க ஐயா?
1: இதுவும் ஒரு சுவையான செய்திதான். இந்த நாட்டினுடைய மூன்றாவது மாயிக்காவின் தேசிய தலைவராக இருந்தவர்கள் கா ராமநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவர் வந்து என்னுடைய மாமனாருடைய மாமனார். அவர்கள் வந்து இந்த அலையன் பார்ட்டி ஆரம்பிச்சது அவங்க தான், மற்ற ரெண்டு சமூகத்தோடையும் சேர்ந்து. அவங்க 1955 ஆண்டுல இந்த நிறுவனம் ஆரம்பிச்சாங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலே இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தாங்க. அவங்க அரசியல்ல ஒரு 2 ஆண்டுகள் தான் இருந்தாங்க. அதன் பிறகு இந்த நிறுவனம் தான் அவங்களுடைய தொழிலாவே, தொழில்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய
0: வாழ்வியல் ஆயிருச்சு. அதன் பிறகு
1: வாழ்வியல் ஆயிருச்சு. இந்த நாட்டுல முதல் ஆரம்பமாக தொடங்கப்பட்ட ஒரு சமய நிறுவனம் இதுதாங்க. அப்புறம் அதன் பிறகு பலர் தலைவரா இருந்தாங்க. அதுக்கு முன்னால இப்ப என்னுடைய மாமனார் அரசாங்கத்தில இருந்து பணி ஓய்வு பெற்ற பிறகு அவங்க வந்து வருமான வரித்துறை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்லாண்ட் ரெவென்யூ இருந்தாங்க. அந்த பிறகு நிதி அமைச்சகத்துல ஆலோசகராக துந்து ரசாலிகம்சா இருக்கும்போது அவருடைய ஆலோசகராக வச்சிருந்தாரு. அங்கேயே கொஞ்சம் ஒரு 5 ஆண்டுகள் வேலை பார்த்தாங்க. அதன் பிறகு அவங்க இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து என்ன இந்த ஆன்மீகத்துக்குள்ள இழுத்ததே அவங்க தான். அவங்களுடைய விருப்பத்தினாலதான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள நான் வந்தேன். அப்புறம் திருப்பி படிக்க வேண்டியது ஆன்மீகத்தை நல்லா படிச்சு அதுல ஒரு அனுபவம் எனக்கு வந்தது. இப்போது நான் தலைவராக உள்ளேன்.
0: சரி, உங்ககிட்டயே கேக்குறேன், ஆன்மீகத்துக்குள்ள இழுத்தார் அப்படின்னு சொல்றீங்க. ஆன்மீகத்துக்கு முன், ஆன்மீகத்துக்கு பின் அப்படின்னு உங்க வாழ்க்கையை பிரிச்சுக்கலாம். ஆன்மீகத்துக்கு பின் உங்களுக்குள்ள நடந்த மாற்றங்கள்லாம் என்னன்னு சொல்லுவீங்க?
1: ஆன்மீகத்துக்கு முன் வந்து நம்மளுடைய எண்ணம் பூரா ஒரு தொழில், பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அப்புறம் நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது, அந்த எண்ணத்திலேயே போகுங்க. அது குழந்தைங்களை படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கிறது, அந்த எண்ணமே ஒழிய நம்ம இறைவனை நினைச்சு தினம் கும்பிட்டுட்டு ஒரு வாழ்க்கையை தொடங்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. இப்ப நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வருத்தமோ ஒரு துன்பமான நிகழ்ச்சி நடந்ததோ அப்பதான் இறைவனை நினைப்போம், மற்ற நேரத்துல நினைக்க மாட்டோம். ஆனா இதுல ஆன்மீகத்துல போன உடனே என்னுடைய எண்ணமே மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. அதாவது இறைவன் செயல் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்க. செய்யணும்னா இறைவன் செய்விக்கால் தான் நம்ம செய்ய முடியும். அது நம்ம எந்த மதத்துல வேணாலும் இருக்கலாம், நம்ம கிறிஸ்தவரா இருக்கலாம், இஸ்லாமியரா இருக்கலாம், எந்த மதமா இருக்கலாம், இறைவன் நடத்தத்தான் நம்ம நடத்த முடியும். நம்மள நினைச்சதை செய்ய முடியாது, அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றுங்க.
0: 2026 மலேசிய அருள் நெறி கூட்டம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன மாதிரியான சேவைகள்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களுக்கு?
1: எங்களுக்கு வந்து நாங்க அந்த அமைப்புல ஞாயிற்றுக்கிழமை தோறும் சமய சொற்பொழிவு நடத்துவோம். அப்புறம் தேவார பயிற்சி வகுப்புகள் பல ஆலயங்கள்ல தேவார பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு வர்றோம். அப்புறம் தமிழும் ஒரு முக்கியங்க, தமிழ மறக்க முடியாது. தமிழ் இல்லாம சமயம் இல்ல, சமயம் இல்லாம தமிழ் இல்ல, தமிழ் இல்லாம சமயம் இல்ல அப்படின்னு அந்த தமிழ் வகுப்பும் நடத்துறோம். நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் வகுப்பு எல்லாமே இலவசம் தான், நாங்க எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கிறது இல்ல. தமிழ் வகுப்பு நடத்துறோம். ஒரு ஆன்மீக சிந்தனையை மக்களுக்கு உண்டு பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோள்.
0: கண்டிப்பா. இப்ப பெற்றோர்கள் யாராவது அவங்க பிள்ளைகளையும் இந்த மாதிரி சமய வகுப்புகள், தேவார வகுப்புகள் அனுப்பணும், அதுவும் உங்களுடைய அந்த கூட்டம் அமைப்புக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் ஐயா?
1: என்னுடைய மலேசியா அருள்நெறி திருக்கூட்டம்னு போட்டீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வெப்சைட் நடத்துறோம். அந்த வெப்சைட் அதுல மலேசியா அருள்நெறி திருக்கூட்டம்னு போய் நீங்க ஆன்லைன்ல வெப்சைட் பாத்தீங்கன்னா அதுல எல்லா விதமான தகவலும் அதுல இருக்கு. நீங்க வாட்ஸ்அப்ல கூப்பிடலாம், இல்ல இமெயிலையும் கூப்பிடலாம்.
0: கேட்டுட்டு இருக்கிறவங்க யாருக்காவது ஆர்வம் இருந்தால் மலேசிய அருள் நெறி கூட்டம் அப்படின்ற அந்த ஒரு
1: கூட்டம்.
0: ரொம்ப நன்றி இந்த மாதிரியான ஒரு நன்மை பயக்கும் தகவல்களுக்கு. தொடர்ந்து நிறைவா பேசுவதற்கு முன்பாக இன்னொரு ஒரு விருப்ப பாடலையும் நீங்க விரும்பி கேட்கணுமே.
1: நல்ல பாடல். நான் இப்ப சொன்ன இறைவன் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால அடுத்த பாடல் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
0: நிறைய தத்துவ பாடலா கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய உரையாடலும் அப்பப்ப கொஞ்சம் தத்துவமா தான் இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்க கூட பேசுறது. அந்த பாடலை கேட்டுட்டு நிறைவா பேசலாம்.

0: ஆன்மீகத்திலும் சமயத்திலும் ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டவர் நீங்க. கண்டிப்பா உங்களுடைய தொடக்க காலம் இளமை காலத்திலிருந்து இந்த 2026 வரைக்கும் நிறைய மாற்றங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப ஒரு பெரிய மாற்றம், இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் மாற்றிக்கொள்ளணும், மாற்றிக்கொண்டால் சிறந்து விளங்க முடியும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
1: முதல்ல நம்ம எடுக்கிற தொழிலை பொறுத்து இருக்கிறீங்க. அதாவது நீங்க எந்த தொழில வேணாலும் போகலாம், ஆனா பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குழந்தைகளுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதுல படிக்க வைக்கணும். அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. நீ மருத்துவம் தான் படிக்கணும், நீ பொறியியல் தான் படிக்கணும், அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதுல விட்டா தான் அவங்க அதுல முன்னேறி அந்த விருப்பத்தோட படிச்சு முன்னேறுவாங்க. ஆனா படிச்சது படிக்கிறது மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து நம்ம எங்க வேலை பார்த்தாலும் சரி, மருத்துவரா இருக்கலாம், எதா இருந்தாலும் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ஒரு ஈடுபாடோட பண்ணணுங்க. நம்ம எதையும் எதிர்பார்த்தோ இல்ல, இப்ப

0: மருத்துவத்தை மருத்துவத்தை பத்தி சொல்றதுன்னா, நான் எனக்கு 5 மணி ஆயிடுச்சு, நான் வேலை முடிஞ்சிச்சு, நான் போகணும்ட்டு போக முடியாது. நீங்க அது உங்களுடைய பொறுப்பு என்னமோ அதை செய்யணும். அதோட இல்லாம யாருக்கு என்ன உதவி வேணுமோ உங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும், நிச்சயமா செய்யணும். மருத்துவத்தை பொறுத்தவரையில நான் சொல்றேன், என்கிட்ட பல பேர் வந்து மருத்துவ சம்பந்தமான பல வித இதை கேட்டிருக்கிறாங்க. நான் ஐஜிஎம்ல இருக்கும் போதோ மற்ற அப்ப என்னால எது முடியுமோ, அதாவது எங்க போய் பாக்கணும்னு கேட்பாங்க, யார்கிட்ட பாக்கணும்னு கேட்பாங்க, இதுக்கு என்ன செய்யலான்னு கேட்பாங்க, ஒரு ஆலோசனை. அந்த மாதிரி நீங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்றாங்கன்னு, அது மூணும் எந்த டெடிக்கேஷன், அதுதான் முக்கியம். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும் உங்களுடைய தொழில. என்னுடைய வாழ்நாள்லயே நான் இவ்வளவு தூரத்துக்கு மேல வந்ததுக்கு காரணமே என்னுடைய டெடிக்கேஷன், என்னுடைய ஈடுபாடு. அந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு பதவி மேல பதவி கிடைச்சு, கடைசியா ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
1: அதாவது அந்த அர்ப்பணிப்பு, எதையும் எதிர்பார்க்காமல் சேவைகளையும் பணிகளையும் வந்து செய்ய வேண்டும். உங்களுடைய சேவையும் சரி, உங்களுடைய பணிகளும் சரி, இதற்கு மேலும் வந்து இதே போல மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோங்க ஐயா.
0: நன்றி.
1: கண்டிப்பா நிறைய பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கீங்க எங்களுக்கு, அந்த பாடல்களை எல்லாம் தான் தொடர்ந்து கேட்டுட்டு வரோம் நம்ம. இன்று நிறைவு பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
0: நலந்தானா.
1: நலம்தானா? ஆஹா, யார பார்த்து நலம்தானான்னு கேக்குறீங்க?
0: எல்லாரையும் பார்த்து.
1: எல்லா நலம் இல்லைன்னா நேரம் உங்களைதான் நாடி வரணும். அதுக்குதான் சரி, கண்டிப்பா எல்லாரும் நலமா இருக்கணும். காற்று தூய்மை கேடு, கொஞ்சம் காற்றின் தரம் கொஞ்சம் குறைவா இருக்கு இல்லையா? அதனால எல்லாருக்கும் தொண்டை வலி. ஏன், எனக்கே தொண்டை வலி தான் ரெண்டு நாளா. நீங்க சொல்லிருங்க என்ன பண்ணணும் நம்ம உடனடியா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல. அதோட நம்ம உரையாடல முடிச்சுப்போம்.
0: அதாவது தூய்மை, காற்று தூய்மை இல்லைங்கும் போது நம்ம சுவாசிக்கிற காற்று தூய்மையான காற்றா இருக்காது வெளியில. அதனால நீங்க வெளியில போறத தவிர்க்கிறது நல்லது. இப்ப நீங்க வந்தாவது டின்னர்ல போய் வெளியில டின்னர் சாப்பிட்டு வருவோம், அதே போ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை இப்போதைக்கு தவிர்க்கணும். அதோட இல்லாம நீங்க வெளியில போனீங்கன்னா முகக்கவசம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப கட்டாயம். நீங்க அந்த அது வந்து ஓரளவுக்கு அந்த காற்று தூய்மையில அந்த ஸ்மோக்ல வர்ற அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணும். அது நம்ம மூக்கொலியா நுரையீரல் உள்ள போறத கொஞ்சம் குறைக்கும். அதனால முகக்கவசம் அணிஞ்சுக்கிட்டு தான் போகணும், முடிஞ்சா வெளியில போகாம இருங்க.
1: ரொம்ப நன்றி. நலம் தானான்னு கேட்டீங்க, எனக்கு கொஞ்சம் உடல் நலம் குறைவு, அதையும் நான் உங்கள்ட்ட சொல்லி உங்கள்ட்ட இருந்து ஆலோசனையும் நான் பெற்றுக்கொண்டேன். அதற்கு ரொம்ப மகிழ்ச்சியா நலம் தானா பாடலை கேட்போம்.
0: நன்றி.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, மனிதர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில மற்றவர்களோடு தொடர்பு கொண்டு அதன்படித்தான் இந்த உலகிலே வாழ முடியும். பிறரோடு தொடர்பே இல்லாம எவராலும் வாழ முடியாது. தான் தொழில் செய்யும் போதும் அல்லது கடையில் பொருட்கள் வாங்கும் போதும் கடன் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் என ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே பிற மனிதர்களை சார்ந்துதான் வாழ இயலும். அப்படி வாழும் நம்மிடையே ஒற்றுமையும் பாசமும் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் அழகான வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. அதுதான் அன்பளிப்பு. ஒருவர் பிறருக்கு, நண்பருக்கு அன்பின் காரணமாக ஒரு பொருளையோ உணவையோ ஆடையோ அல்லது வேறு எதையோ கொடுப்பது, இதன் காரணமாக அந்த இருவருக்கும் இடையே ஒரு பாச பிணைப்பு ஏற்படுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பளிப்பு செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். அன்பளிப்பை மாறி மாறி கொடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு மத்தியில அன்பும் ஒற்றுமையும் அதிகரித்து கொண்டே போகும். அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, அதனை ஒருபோதும் சொல்லி காட்டக்கூடாது. இதை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். சொல்லி காட்டுவதால் ஏற்படும் வெறுப்பு ஒருபோதும் நீங்காது. அதற்கு பிறகு அவர் எந்த அன்பளிப்பையும் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். 4 பேருக்கு மத்தியில் வைத்து சொல்லிவிட்டார் என்று வேதனைப்படவும் செய்வார். அதனால்தான் இதை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனைப் போல உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாலாக்கி விடாதீர்கள். இவனுக்கு உதாரணம் மேலே மண் படிந்திருக்கும் வழுக்கை பாறை, அதன் மேலே மழை விழுந்ததும் மேலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுகிறது. தாம் பாடுபட்டு எதன் மீது அவர்கள் சக்தி பெறமாட்டார்கள். தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போல இக்காரணத்தை கொண்டும் அன்பளிப்பை ஒருவருக்கு கொடுத்து விட்டால் திரும்ப பெற வேண்டும் என்ற நினைக்கவே கூடாது. அது எவ்வளவு முக்கியமான பொருளாக இருந்தாலும் சரி, கொடுப்பதற்கு முன்னாலே எவ்வளவு வேண்டுமானாலும் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் கொடுத்த பிறகு அது உங்களுடையதல்ல, அது நீங்கள் கொடுத்தவருடையது. நீங்கள் கேட்டு விட்டீர்கள் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் தருகிறார். தரும்போது பிச்சைக்காரன் கொடுத்துட்டு திரும்ப கேட்கிறான் என்று நம்மை கேவலமாக கருதவும் செய்வாங்க. உமர் இப்னு அல் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அல்லாஹ்வுடைய பாதையில மேற்கொள்வதற்காக உயர்ந்த ரக குதிரை ஒன்றை ஒரு மனிதருக்கு கொடுக்கிறாரு. அந்த குதிரையை பெற்றுக்கொண்ட மனிதர் அந்த குதிரையை சரியாக அவர் வந்து பராமரிக்காம பாலாக்கி விடுறாரு. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இதை ஒரு மலிவான விலைக்கு கேட்டால் கூட அந்த நண்பர் கொடுத்து விடுவார் அப்படின்னு நின்றாரு. எனவே அல்லாவின் தூதர் இடத்துல வந்து சொல்றாரு, எனக்கு அல்லாவின் தூதரே, இந்த மாதிரி நான் ஒரு பொருளை கொடுத்துட்டேன், அவர் சரியா கவனிக்கல, அதை நான் விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை நீ விலைக்கு வாங்காத, உனது தானத்தை திரும்ப பெறாத, அவர் உனக்கு ஒரு வெள்ளி காசு கொடுத்தாலும் சரி அதை விலைக்கு வாங்காதீங்க என்று அல்லாவின் தூதர் சொல்லதானே சொல்லவங்க சொல்றாங்க. தனது தானத்தை திரும்ப பெறுபவன் தான் எடுத்து வாந்திய தானே தின்கின்ற நாயை போன்றவன் என்று சொன்னாங்க. நாம கொடுத்த தர்மத்தை வந்து எந்த நிலையிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது, அதை திரும்ப பெறக்கூடாது என்பது ஹதீஸ்ல பார்க்கும். ஆக செய்த தர்மங்களை சொல்லி காட்டுவதோ அதை பெறுவதன் மூலமாக நிச்சயமாக நாம் நஷ்டவாளியாகி விடுவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். செய்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே செய்ய வேண்டும். இதுவே மறுமை வெற்றிக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக அன்பளிப்பை திரும்ப பெறக்கூடாது என்றாலும் தந்தை மட்டும் தன் மகனுக்கு செய்த அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்பளிப்பை கொடுத்து விட்டு அதனை திரும்ப பெறுவது ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கின்ற விஷயத்தை தவிர வேறு எந்த ஒரு முஸ்லீமுக்கும் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று சொன்னார்கள். ஆக நாம் கொடுத்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, யாருக்காக கொடுத்து விட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும், நாம் அதை அப்படியே மறந்துடணும். கொடுத்ததை அது அவருடைய உரிமையாகிவிட்டது. அவர் அதை பால்படுத்துறாரோ அல்ல பராமரிக்கிறாரோ அது அவருடைய உரிமை. ஏன்னா எப்ப அவர் ஒருத்தருடைய உரிமையாகிவிட்டதோ அவர் எதை வேண்டுமானாலும் அதை செய்து கொள்ளலாம். ஆக எந்த ஒரு பொருளையும் நாம் கொடுத்த பொருளை மீண்டும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் கண்டிப்பான முறையிலே நமக்கு வழிவகுக்கின்றது என்பதை விளங்கி அல்லாவுக்காக வேண்டியே நம்முடைய அன்பளிப்பை கொடுப்போமாக, அல்லாவின் அன்பையும் பெறுவோமாக. எங்கள் இறைவனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பஞ்சாரன் ஜாக்கிம். ஆக இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசின உரையாடல்கள் எல்லாமே உங்களை கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசிய மடானி. வார இறுதி ஆரம்பிச்சாச்சா? மிக சிறப்பா போகட்டும் உங்க வார இறுதி. மீண்டும் சந்திப்போம்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னாலப்பா அது

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
1: தயவு செய்து கதவை மூடவும். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர். டோர்.

0: ஆர்டிஎம் என்ன கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா? ஆ, பாடி என் கப்ப கழஞ்ச

0: இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.
1: எந்த கைக்குட்டையில்

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வர 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா, எப்படிங்க?
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க.
1: சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஷாங்காய்க்கும் அங்சோவுக்குமான தமது பயணம் ஆக்கப்பூர்வ பலன்களை அளித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து ஈர்க்கப்பட்ட வர்த்தக முதலீடு ஒத்துழைப்பு மலேசிய சீன மக்களின் நல்வாழ்வுக்கும் வளப்பத்திற்கும் வித்திடும் என்றார் அவர். இதனிடையே நெகிரி செம்பிலானின் ஆட்சியாளரின் நிலை குறித்த விவகாரத்தில் தாம் தலையிட போவதில்லை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அரச கழகத்தை உட்படுத்திய எந்த ஒரு சர்ச்சையும் அரசியலமைப்பு உட்பட சட்டப்படி தீர்க்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மின் வர்த்தக விண்ணப்ப செயல்முறைகளில் முழுமையான மாற்றத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போதுள்ள செயல்முறைகளையும் அமைப்புகளையும் மீளாய்வு செய்து வருகிறது. இதன் வாயிலாக அண்மைய தகவல்களை பெற தொழில் முனைவோர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தங்களின் நேரத்தை வீணடிக்க அவசியமில்லை என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ குறிப்பிட்டார். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், அவரது துணைவி உட்பட 3 பிள்ளைகள் 1 மாதத்திற்குள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்குமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அறிவிக்கை வழங்கவுள்ளது. சீன அதிபர் ஸி ஜின்பிங் உடனான தமது சந்திப்பு அர்த்தம் பொதிந்த ஒன்றாக அமைந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆக்ககரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று த்ரூட் சோஷியல் தளத்தில் அவர் இடுகையிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை தொடங்கி 3 நாள்களுக்கு வாஷிங்டனுக்கு ஸி பயணம் மேற்கொண்டுள்ளார். தெஹ்ரான் ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்கு திறப்பதற்கான திட்டத்தை வாஷிங்டனுக்கு பரிந்துரைத்துள்ளது. இதன் தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டவுடன் 7 நாள்களுக்குள் அந்த நீரிணையை திறக்க ஈரான் முன்மொழிந்ததாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கூறினார். ஈரான் கத்தார் மூலம் அமெரிக்காவிடம் அந்த உறுதியான திட்டத்தை தெரிவித்துள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி 7வது நாளான நேற்று தேசிய ஆடவர் செப்பா தக்ரோவ் அணியினர் நாட்டிற்கு 4வது தங்கப்பதக்கத்தை வென்று மீண்டும் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். இது மலேசியாவுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. நாட்டின் 36 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் வெற்றி அமைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:30 தொடர்வது டின் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீனா ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதா

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, துஆ என்பது வணக்கங்களின் சத்தும் சாரமும் ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு மனிதன் மற்றொருவரிடம் நேரடியாக பேசுவது போல் துஆ அடியார்களை படைத்தவனோடு இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடியான் தன்னிடம் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் தனக்கு நேரும் துன்பங்களையும் இடர்பாடுகளையும் வெளிப்படையாகவே அல்லாஹுவின் முன்னால் எடுத்துரைக்கின்றான். சந்தடி நிறைந்த மனித வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் ஒதுங்கி இருக்கிறான் ஒரு மன்னன். தன்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களோடு அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அல்லது அவன் சில விதிகளை ஏற்படுத்தி ஒரு தானியங்கி இயந்திரத்தை இயங்கச் செய்துவிட்டான். இனி அவன் எந்த விவகாரத்திலும் தலையிடவே மாட்டான் என்பது போல் அல்ல இஸ்லாத்தின் இறை கொள்கை. இஸ்லாம் கூறும் இறைவன் பேரண்டம், படைப்பினம் அடியார்கள் அனைவரையும் பொருட்படுத்தாமல் கண்ணுக்கு எட்டாத உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருக்கவில்லை. அவன் ஒவ்வொரு வினாடியும் பேரண்டத்தில் தன் செல்வாக்கை பதிக்கின்றான். அவன் யானை முதல் எறும்பு வரையுள்ள உயிரினங்களின் தேவைகள் நிறைவேற ஏற்பாடு செய்கின்றான். அவன் பொருள்கள் மற்றும் ஆற்றல்களின் மதிப்பீடுகளை நிர்ணயிக்கின்றான். ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது செயல்படும் வழிமுறையை வரையறுக்கின்றான். மனிதர்கள் துன்பப்படும் போது அவர்களின் முறையீடுகளை செவியேற்கின்றான். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடனேயே இருக்கின்றான். என் அடியார்களே, என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களின் அழைப்பை நான் செவியேற்கிறேன் என்று தானே அழைக்கின்றான். மேலும் நான் உங்களுக்கு மிக அருகிலேயே இருக்கிறேன் என்றும் கூறுகின்றான்.

அன்பான மின்னலஃபம் நேர்களே, தன்னுடைய அடியார்கள் தன்னிடம் எதையும் கோரி நிற்பது, பிரார்த்தனை கோலத்தில் கையேந்திய வண்ணம் காட்சியளிப்பது அல்லாஹுக்கு மிக விருப்பமான செயலாகும். ஏன், அல்லாஹ் கூட ஒவ்வொரு வேளையிலும் அவசியம் நேரும் போதும் எப்படி பிரார்த்தனை புரிவது என்பதை தன் அடியாளர்களுக்கு கற்றுத்தந்துள்ளான். அல்லாஹுவால் கற்றுத்தரப்பட்ட துவாக்கள் குர்ஆனில் உள்ளன. இவை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்குவன, அத்துடன் மிகவும் பயனுள்ளவையாய் திகழ்வன. துவாக்கள் ஏற்கப்படுவதற்கு நிபந்தனையாக ஹதீஸ்களில் கூறப்படுவது உள்ளம் ஒன்றித்து இறைவனை அழைப்பதுதான். தனக்கு கிடைக்கவிருக்கும் ஒரு நன்மைக்காக பிற உயிரினங்களுக்கு மனிதர்களுக்கு தீமையை கோரக்கூடியவனாக மனிதன் இருத்தல் கூடாது.

நேர்களே, துவாவின் பலன்கள் நான்கு வகையாக வெளிப்படுகின்றன. ஒன்று, துஆ உடனடியாக ஏற்கப்படுகிறது. இரண்டாவது, சற்று தாமதித்து சரியான சந்தர்ப்பத்தில் அதன் பலன் ஏற்படுகிறது. மூன்றாவது, கோரியது ஒன்று என்றால் கிடைப்பது வேறு எனும் வகையில் வேறு ஏதேனும் நன்மை வழங்கப்படுகிறது. நான்காவது, துவாவின் பலாபலன்கள் இவ்வுலகில் வெளிப்படவில்லையாயின் வழிபாடுகளுக்கான புண்ணியங்கள் மறுமையின் வெற்றிக்காக சேர்த்து வைக்கப்படுகின்றன. சுருங்கக்கூறின், எந்த துவாவும் வீணாவதில்லை என்பதே உண்மை. இந்த உண்மையை நினைவில் வைத்த வண்ணம் குர்ஆனிலிருந்து திரட்டித் தரப்பட்ட துவாக்களை ஓதுவோமாக. அவற்றை நினைவில் இருத்த முயற்சி செய்வோம். அல்லாஹுவோடு தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள அவற்றை சாதனமாக்கிக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் நமக்கு சகல நன்மைகளையும் சகல செல்வங்களையும் யாவரிடத்தும் எவ்விடத்தும் கண்ணியத்தையும் மரியாதையையும் இம்மை மறுமை பேறுகளையும் வழங்குவானாக.

0: நேயர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

வணக்கம் மின்னல் அன்பு வணக்கம் நேர்களே. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள், 9ஆம் நாள், 2026, செப்டம்பர் 26, சனிக்கிழமை. இன்றைய நாள் நமக்கான நாள், நமக்காகவே பிறந்திருக்கின்றது. வாரத்தின் 6 நாட்களையும் கடந்து வந்துவிட்டோம். இன்று சனிக்கிழமை அவசரம் இல்லாமல், அழுத்தம் இல்லாமல், கொஞ்சம் நம்மை பற்றியும் நினைத்து கொள்ளும் நாள் தாங்க இது. அதற்காக தான் வார இறுதி நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. சில நாட்கள் நம்மை சோதிக்கும், சில நாட்கள் நம்மை மாற்றும். ஆனா ஒவ்வொரு நாளுமே நம்மை இன்னும் ஒரு படி முன்னே அழைத்து செல்கிறது. ஆறு எப்படி தன் பாதையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையும் எத்தனை தடைகள் வந்தாலும் நின்று விடாமல் ஓடட்டும் என்ற சிந்தனையோடு தொடங்கலாம் இன்றைய தொகுப்பை. இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லசாரோ.

வணக்கம். மின்னலில் தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். சரி, தொடக்கமாக மலேசிய நண்பன் நாளிதழில் முதல் பக்கத்தில் இடம்பெற்ற மகிழ்ச்சியான செய்தி. சிவசங்கரியா, உங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நடப்பு சாம்பியன் சிவசங்கரி அரை இறுதிக்கு முன்னேற்றம். ஐச்சி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியனான மலேசியாவின் எஸ் சிவசங்கரி அரை இறுதிக்கு முன்னேறி இருக்கிறாங்க. இவங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு கட்டமும் சிவசங்கரி முன்னு போகும் போது அவங்க நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம சமுதாயத்துக்கு, குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில தடைகளை தாண்டி சாதிக்கலாம், அதுக்கு எதுவுமே ஒரு சவாலா இருக்காது அப்படின்றதுக்கு சிவசங்கரி ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறாங்க. பிரார்த்திக்கலாம் அவங்களுடைய தொடர் வெற்றிகளுக்கு. அடுத்ததாக மக்கள் ஒசை நாளிதழ் செய்திகளை பார்க்கலாம். பகடிவதை சம்பவங்கள் குறித்து புகார் செய்ய தயங்க வேண்டாம், கடுமையாக கருதுங்கள் என்கிறார் அசலினா. இதை பற்றிய செய்தி தான். இந்த பகடிவதை சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் தெரிய வந்தால் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம போய் சொன்னால் நமக்கு ஏதேனும் ஆபத்து வருமா அப்படின்னு சொல்லி விடுறதுனால தான் பகடிவதையினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு பின்னால் ஏதும் பெரிய அசம்பாவிதம் நடந்துவிட்ட பிறகுதான் நம்ம போய் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு காலம் கடந்து வருத்தப்படுவோம்ல. அதெல்லாம் கூடாமல் உடனடியாக முன் வந்து தயங்காமல் புகார் கொடுங்க. ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல என்று பிரதமர் துறையின் சட்டம் நிறுவன சீர்திருத்தம் தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒஸ்மான் கேட்டிருக்காங்க. 2026 ஆண்டுக்கான பகடிவதை தடுப்பு சட்டம், கொடுமைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் ஆகியவை தொடர்பாக சுங்கைபிசியில் உள்ள அரசு ராணுவ கல்லூரியில் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய போது இதை சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்போ கூட நீங்க பாக்குற ஒரு சூழல்ல இது போன்ற சம்பவங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்தால் தயவு செய்து பயப்படாமல் முன் வந்து புகார் கொடுங்க. உங்களுடைய சுய விவரங்கள், உங்களுடைய தகவல் வந்து பாதுகாக்கப்படும், கவலை கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. மற்றும் ஒரு செய்தி, சரவா சட்டமன்ற தேர்தல் 17 புதிய தொகுதிகளில் வாக்களிப்பு கிடையாது, தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். இதை பற்றிய செய்தியும் வந்திருக்கு. நிறைய செய்திகள் உங்களுக்காக நாளிதழ்களிலும் இணைய பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. பாடல் கார்த்திக் சுஜாதா கொண்டு வரும் பாடல் அடுத்து இடம் பெறுகின்றது. அதற்கு பிறகு இன்றைக்கான குட்டிக்கார் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

இன்றைக்கான குட்டி கதை இதுதாங்க. ஒரு அரசன் எப்போதுமே கவலையிலேயே இருப்பார். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது, என்னுடைய இந்த கஷ்ட காலம் தான் எப்போ முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழ அவர் என்ன செய்திருக்காருன்னா, உடனடியாக ஒரு ஞானியிடம் போய் கேட்டிருக்கிறாரு, இந்த காகிதத்தில் 4 வார்த்தைகளை எழுதி கொடுங்க, என்னதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு அவர் அந்த ஞானி என்ன செய்திருக்காருன்னா, அவர் கொடுத்த அந்த காகிதத்தில் ஒரு 3 வார்த்தைகளை எழுதி கொடுத்துருக்கிறாரு, இதுவும் கடந்து போகும். அரசர் என்ன செய்திருக்காரு, மகிழ்ச்சியாக இருந்தாலுமே அந்த வார்த்தைகளை பார்ப்பாரு. ஒரு சில நேரங்களில் சோர்வாக இருப்பார்ல, அப்பவுமே அந்த ஞானி கொடுத்த இந்த வார்த்தைகளை தான் காகிதத்தை திரும்பி திரும்பி எடுத்து பார்த்துருக்காரு. அதாவது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழல் இருந்தாலும் நீ உடனடியாக இதை எடுத்து பார்க்கணும்னு சொல்லி தான் அந்த ஞானி இதை எழுதி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு. அதாவது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒவ்வொரு நாளுமே அவர் வந்து பயிற்சி செய்ய செய்ய செய்ய, அதாவது என்ன நடந்தாலும் அந்த 24 மணி நேரத்தில் நல்லது நடந்தாலும் சரி அல்லது அவருக்கு சோகமாக எதுவும் நடந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, காகிதத்தை எடுத்து பார்த்து இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நல்லதும் கடந்து போகும், கெட்டதும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவருக்கு ஒரு நாள் அந்த உண்மை, ஞானி எழுதி கொடுத்ததற்கான உண்மை புரிந்தது. மகிழ்ச்சியும் நிரந்தரம் கிடையாது, துக்கமும் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே அப்படியே நின்று விடாது. அந்ததான் இன்று உங்களை காயப்படுத்தும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பழைய அத்தியாயமாக மாறிவிடும். அதனால இப்போ வாழ்க்கை கடினமாக இருக்கிற மாதிரி கூட

நமக்கு தோன்றலாம். ஏன்னா செப்டம்பர் வந்தாச்சு, இந்த வருடம் நிறைய முயற்சிகளை எடுத்து ஒரு சில விஷயங்கள் கை கூடியிருக்கலாம், இன்னும் கை கூடாமல் அதுக்காக உழைத்து கூட கொண்டிருக்கலாம் இல்லையா. அப்போ நாம சொல்ல மாதிரி அந்த ஞானி அரசருக்கு மட்டும் அந்த காகிதத்தை கொடுக்கல, இன்று வடக்க மின்னல் வாயிலாக இப்போ இந்த நிகழ்ச்சியை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ நேர்களே உங்களுக்கும் நாங்க இந்த காகிதத்தை அப்படியே அரசர்கிட்ட இருந்து கேட்டு காற்றலைகள்ல அனுப்பி வைக்கிறோம். இதுவும் கடந்து போகும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
0: அமுதே தமிழே,
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: பிரதமரின் சீன பயணம் இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும். நிர்வாக நடவடிக்கைகள் அதிகார வரம்பிற்கு உட்பட்டிருக்க வேண்டும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஷங்காய்க்கும் அங்சோவுக்குமான தமது பயணம் ஆக்கப்பூர்வ பலன்களை அளித்துள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அங்கிருந்து ஈர்க்கப்பட்ட வர்த்தக முதலீடு, ஒத்துழைப்பு மலேசிய சீன மக்களின் நல்வாழ்வுக்கும் வளப்பத்திற்கும் வித்திடும் என்றார் அவர். அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவு உயர்நிலையில் இருப்பதால் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை நல்வழியில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென அவர் கூறினார். இந்நிலையில் பன்னாட்டு திறன் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் மாநாட்டில் போட்டியிலும் பங்கேற்றது உட்பட பன்னாட்டு இலக்கவியல் வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டது ஆகியவை உலக அரங்கில் நாட்டின் ஆற்றலை எடுத்துரைப்பதாக பிரதமர் சொன்னார். இவ்வேளை கெடாவில் உள்ள 14 இஸ்லாமிய கழகங்களின் அடிப்படை வசதிகளை தரமுயர்த்த 2.8 மில்லியன் ரிங்கிர் ஒதுக்கீட்டை பிரதமர் அங்கீகரித்துள்ளார். அங்குள்ள மாணவர்கள் வசதியான பாதுகாப்பான சூழலில் கல்வி பயில்வதற்கு ஏதுவாக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள 250,000 ரிங்கிர் வழங்கப்படும் என்றார் அவர். இவ்விரு ஒதுக்கீடுகளையும் கெடா மாநில பிரதமர் துறை ஒருங்கிணைக்கும் என்றார் அவர். இதனிடையே நெக்ரிச மிலான் ஆட்சியாளரின் நிலை குறித்த விவகாரத்தில் தாம் தலையிட போவதில்லை என டத்து ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். அரச கழகத்தை உட்படுத்திய எந்தவொரு சர்ச்சையும் அரசியலமைப்பு சட்டப்படி தீர்க்கப்பட வேண்டுமென அவர் குறிப்பிட்டார். நாட்டின் அரசியலமைப்பின் கீழ் ஆட்சியாளரை உட்படுத்திய முடிவினை தன்னிச்சையாக மேற்கொள்ள இயலாது. மாறாக அது அரசியலமைப்பு விதிகளின் அடிப்படையிலேயே அமைய வேண்டும் என்றார் அவர். நிர்ணயிக்கப்பட்ட அதிகார வரம்பிற்கு உட்பட்டு ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நிர்வாக விவகாரங்களில் சட்ட இறையாண்மை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டுமென உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசட்யூன் இஸ்மாயில் தெரிவித்தார். நெக்ரிச மிலான் அரசாங்க செயலாளர் டத்தோ முகமது ஜாபிர் இப்ராஹிமும் மாநில சட்ட ஆலோசகர் டத்தோ முசல்மா முஸ்தபா கமாலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் அதிகார வரம்பு உட்பட சட்ட விதிகள் குறித்த தெளிவான புரிதல் அடிப்படையில் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குறிப்பதாக அவர் சொன்னார். இவ்விரு உயர்நிலை அதிகாரிகளையும் பணி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை மாநில அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என்பதை சட்டத்துறை கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மின் வர்த்தக விண்ணப்ப செயல்முறைகளில் முழுமையான மாற்றத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் தற்போதுள்ள செயல்முறைகளையும் அமைப்புகளையும் மேலாய்வு செய்து வருகிறது. இதன் வாயிலாக அண்மைய தகவல்களை பெற தொழில் முனைவோர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தங்களின் நேரத்தை வீணடிக்க அவசியமில்லை என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் எனயோ குறிப்பிட்டார். வணிகத்துறையின் மீதான நிர்வாக சுமையை குறைப்பதற்காக தேவையற்ற நடைமுறைகள் நீக்கப்படும். இதன் மூலம் நேரமும் செலவும் மிகவும் திறமையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதோடு ஊழலுக்கான வாய்ப்பும் குறையும் என்றார் அவர். மலேசியாவும் கஜஸ்தானும் உயர்கல்வித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சியில் விரிவான அறிவு பகிர்வு திட்டத்தை உருவாக்க வேண்டுமென உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். மாணவர் பரிமாற்றம், ஆராய்ச்சி ஒத்துழைப்பு, இலக்கவியல் தொழில்நுட்ப கல்வி, நாகரிக பண்பாட்டு ஆய்வுகள் உட்பட மனித மூலதன மேம்பாட்டு ஆகிய துறைகளில் அந்த மேம்பாட்டில் உட்படுத்தியிருக்க வேண்டுமென அவர் சொன்னார். இத்துறைகளின் வாயிலாக எட்டப்படும் அணுக்கமான உறவு இருநாட்டு பல்கலைக்கழகங்களும் மேற்காசியாவையும் தென்கிழக்காசியாவையும் கல்விசார் அரசு தந்திரமாக உருமாற்றும் மிகப்பெரிய பங்கினை வழங்க இயலும் என்றார் அவர். முன்னாள் மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன், அவரது துணைவி உட்பட 3 பிள்ளைகள் 1 மாதத்திற்குள் தங்கள் சொத்துக்களை அறிவிக்குமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அறிவிக்கை வழங்கவுள்ளது. 2009 SPRM சட்டம் பிரிவு 36 கீழ் டத்தோஸ்ரீ எம் சரவணன், அவரது மனைவி, 2 பிள்ளைகளுக்கு வரும் திங்கட்கிழமை கடிதம் வழங்கப்படும் என்று SPRM தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். வெளிநாட்டில் இருக்கும் மற்றொரு பிள்ளைக்கு நவம்பர் மாதம் அறிவிக்கை அனுப்பப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: சீன அதிபர் ஸீ ஜின்பிங் உடனான தமது சந்திப்பு அர்த்தம் பொதிந்த ஒன்றாக அமைந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆக்ககரமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று த்ரூட் சோஷியல் தளத்தில் அவர் இடுகையிட்டுள்ளார். கடந்த புதன்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு வாஷிங்டனுக்கு ஸீ பயணம் மேற்கொண்டிருந்தார். 2015 தொடங்கி ஸீ அந்நாட்டிற்கு மேற்கொள்ளும் 2வது பயணம் இதுவாகும். இச்சந்திப்பில் இரு தலைவர்களும் ஆழமான வெளிப்படையான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அத்துடன் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பொதுவான புரிதலை எட்டினர். மேலும் இந்த கலந்துரையாடல் சீன அமெரிக்க உறவுகளுக்கு புதிய வியூக வழிகாட்டுதலை வழங்கியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். தெஹ்ரான் ஓர்மோஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்கு திறப்பதற்கான திட்டத்தை வாஷிங்டனுக்கு பரிந்துரைத்துள்ளது. இதன் தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டவுடன் 7 நாட்களுக்குள் அந்த நீரிணையை திறக்க ஈரான் முன்மொழிந்ததாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறினார். ஈரான் கத்தார் மூலம் அமெரிக்காவிடம் அந்த உறுதியான திட்டத்தை தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அராக்சி அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃபுடன் சந்திப்பு நடத்தினார். முடிவுக்கு கொண்டு வருவது உட்பட ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான சில நிபந்தனைகளை ஆராய்ச்சி முன்வைத்திருந்தார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வர்த்தக பேராளர் குழுவிற்கு தலைமையேற்று அடுத்த மாதம் மத்தியில் உஸ்பெகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அத்துடன் 5 மத்திய ஆசிய நாடுகளுடனான அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் பங்கேற்பார் என்று அமெரிக்க சிறப்பு தூதர் செர்கியோகோ தெரிவித்தார். அமெரிக்க மத்திய ஆசிய இடையிலான வியூக ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்லவும் இருதரப்பு தூதரக உட்பட வணிக கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் 100க்கும் மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் ரூபியோவுடன் இணைந்து சமகானுக்கு செல்லவுள்ளன. நேட்டோவின் எல்லைப் பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அவ்வமைப்பின் சில உறுப்பு நாடுகள் எச்சரித்திருந்த நிலையில் ஐரோப்பாவுடன் எந்தவொரு தாக்குதலையும் மேற்கொள்ள தனது நாடு தயாராக இல்லை என அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். பதற்றத்தை அதிகரிக்க ரஷ்யா எந்தவொரு உண்மையான நோக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை. மாறாக கருத்து தெரிவித்த ஐரோப்பிய நாடுகளை மோஸ்கோ விமர்சித்ததாக அந்த கிரெம்லின் தலைவர் கூறினார். கியேவுடனான அமைதி பேச்சை மீண்டும் தொடங்குவது குறித்த தனது நிலைப்பாட்டை ரஷ்யா பரிசீலித்து வருவதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி 7வது நாளான நேற்று தேசிய ஆடவர் செபா தக்ராவ் அணியினர் நாட்டிற்கு 4வது தங்கப்பதக்கத்தை வென்று மீண்டும் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளனர். நாட்டின் 36 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் வெற்றி அமைந்துள்ளது. இவ்வேளின் நாட்டின் பதக்க எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான நம்பிக்கையை ஸ்குவாஷ் அணியினர் தொடர்ந்து தீர்மானிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிறைவாக பதக்கப்பட்டியல் நிலவரம். 98 தங்கம், 37 வெள்ளி, 24 வெண்கலப் பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உபசரணி நாடான ஜப்பான் 28 தங்கங்களுடன் 2வது நிலையையும் தென்கொரியா 3வது இடத்தையும் வகிக்கின்றன. இவ்வேளை 4 தங்கம், 1 வெள்ளி, 5 வெண்கலத்துடன் மலேசியா 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரதமரின் சீன பயணம் இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும். நிர்வாக நடவடிக்கைகள் அதிகார வரம்பிற்கு உட்பட்டிருக்க வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: அவற்றில் இன்று 2014 ஆண்டு இன்றைய நாளில் நாட்டின் பவுலிங் வீராங்கனை ஷாலின் ஜுல்கிஃப்லி ஆசிய விளையாட்டு போட்டியில் அதிக பதக்கங்களை வென்ற மலேசியர் என்ற சாதனையை படைத்தார். தென்கொரியா இன்ச்சனில் நடைபெற்ற பெண்கள் இரட்டையர் போட்டியில் சின்லி ஜேனுடன் இணைந்து இரண்டாவது இடத்தை வகித்து ஷாலின் தனது 8வது பதக்கத்தை உறுதி செய்தார். 1994 ஆண்டு தனது 16வது வயதில் முதன் முறையாக ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கேற்றார். இந்த சாதனையின் மூலம் தலா 7 பதக்கங்களை வென்றிருந்த விரைவோட்டக்காரர் பறக்கும் மருத்துவர் தான்ஸ்ரீ டாக்டர் எம் ஜெகதீசன், பூப்பந்து வீரர் டத்தோ அங் புன்பி ஆகியோரின் முந்தைய சாதனைகளை ஷாலின் முறியடித்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

வணக்கம். மின்னலில் சனிக்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று செப்டம்பர் 26 நாள் அனைத்துலக முயல் நாள் என்பது அனுசரிக்கப்படுகின்றது. இந்த முயல்களின் நலன், பாதுகாப்பு மற்றும் அவற்றை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாளாகத்தான் இது கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த நாள் செப்டம்பர் மாதத்தின் 4வது சனிக்கிழமை அனுசரிக்கப்படுதுங்க. முயல்களை செல்ல பிராணிகளாக மட்டுமல்லாமல் அவற்றின் இயற்கை வாழ்விடங்களையும் பாதுகாக்கணும் என்பதையும் இந்த நாள் வலியுறுத்துகிறது. ஒரு காலத்தில் முயல் என்றாலே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? ஆமா, முயலும் ஆமையும், முயல் ஆமையும். இந்த குட்டி கதைகள்லாம் நம்ம மறந்துடவே முடியாது. வளரும் காலகட்டத்தில் நம் நினைவுகளோடு வளர்ந்ததுதான் இந்த முயல் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம். கார்ட்டூன் கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், நமக்கு எல்லாமே உடனுக்குடன் நினைவுக்கு வரும். ஆனால் இன்று இந்த அழகான முயல்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க சொல்லும் நாளும் கூட. எனவே முயல்களின் நலனுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், அவற்றை அன்புடனும் பொறுப்புடனும் பராமரிக்கவும் இந்த நாள் ஒரு அன்பான நினைவூட்டலுங்க. அடிக்கடி நாங்க நினைவூடுவோம், ஆனால் இன்று பாருங்க, இந்த நாளே நினைவூட்டப்படுகின்றது. சின்ன உயிர்தான், ஆனால் நமக்கு சொல்லும் பாடம் பெரியதுங்க. அன்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, உயிரோடு இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் தான்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: LKM Furniture Malaysia September 24 to 27 Eco Terrace Mall la ungala sandhikiranga 7 porukal vaangna 7 porukal ilavasa sofa dining table bedroom set sami made TV cabinet kitchen cabinet methai anaitume 4999 ringgit mattume vivarangalukku TikTok LKM Furniture Malaysia
0: amudi tamili amudi
3: tamili manikam kanganiyin ennam அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
4: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கனன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கோல் வாயில் அடைத்தனன் தோழி.
5: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
6: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே.

ஓட்டம் திரைக்காக ஒலித்த பாடல் தான் அது. வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கிறோம். சரி, கடல் மட்டம் உயர்வை சமாளிக்க உலகளாவிய நடவடிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை ஐக்கிய நாட்டு சபை ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கின்றது. உலக அளவில் 2024 கடல் மட்டம் சுமார் 6 மில்லிமீட்டர் உயர்ந்திருக்கிறது. ஓராண்டில் இது மிகப்பெரிய உயர்வாக கருதப்படுகின்றது. கடல் மட்டம் உயர்வது மில்லியன் கணக்கான ஒரு விஷயத்தை வெளிக்கொணர்கின்றது. எனவே வெப்ப வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கவும் கடல் மட்டம் உயர்வதால் பாதிக்கப்படும் நிலையில் உள்ள நாடுகளுக்கு கூடுதல் நிதி வழங்கவும் தீர்மானம் வலியுறுத்தப்படுகின்றது. எனவே இந்த பருவநிலை, கால மாற்றம், இயற்கை பேரிடர், இது எல்லாம் ஒன்றன் பின் ஒன்று ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதனால தான் ஐநா சபை வந்து இது போன்ற முடிவுகளை எடுத்து முன்கூட்டியே எப்படி இந்த உலகத்தையும் உலக மக்களின் நிலையையும் நிலைத்தன்மையையும் பாதுகாக்கலாம் என திட்டமிட்டு வராங்க. இதற்கிடையில் நாமுமே இங்கே இந்த பக்கம் இருக்கும் போது இந்த பூமிக்கு பாதுகாப்பான விஷயங்களை மட்டும் நாம் மேற்கொள்ளும். அதற்கு எந்த ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் இருந்தால் அதை முற்றிலும் தவிர்த்து விடலாம். இப்போ புகைமூட்டம் காலகட்டம், வெளிப்புற எரிப்பு நடவடிக்கைகளை தவிர்த்து விடுவோம்.

0: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: LKM Furniture Malaysia September 24 முதல் 27 வரை எக்கோச்சரா ஸ்மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபினட், கிச்சன் கேபினட், மெத்தை அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
3: இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு

0: கூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன், சில மனிதர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற கலை, நினைவுகள், சாதனைகள் என்றும் அழிவதில்லை. மலேசிய திரைப்பட உலகின் முன்னோடியும் மலாய் திரைப்பட துறையின் தொடக்க கால வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவருமான தான்ஸ்ரீ எல் கிருஷ்ணன் அவர்கள் 104வது வயதில் மூப்பின் காரணமாக காலமான செய்தி திரையுலகத்தையும் கலை உலகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரு காலத்தில் கேமரா முன் நின்றவர்கள் மட்டும் வரலாறு படைக்கவில்லை, கேமராவுக்கு பின்னால் நின்று ஒரு தலைமுறையின் கனவுகளுக்கு உயிர் கொடுத்தவர்களும் வரலாறுதான். அந்த வரலாற்று நாயகனின் குரல் உங்களுக்காக.
1: அவங்களுக்கு ஒரு சமயம் தெரிஞ்சிருக்கலாம், பத்மசுப்ரமணியம் ஒரு டான்சர், அவங்களை தப்பினாரு, அவர்கிட்ட தான் நான் பழகினது. பழகிட்டு அங்கேருந்து ஷோ பிரதர்ஸ் இங்கே கூப்பிட்டாங்க 1949. இங்கே வந்து சிங்கப்பூரை கூப்பிட்டோன்னு அப்போ அங்கேருந்து வந்தேன். வந்து சிங்கப்பூரில் முதல் படம் பி ராம்லியை வச்சு எடுத்தேன். அப்போ தான் அவனை ஹீரோ ஆகினது 1949. இன்னொன்று வந்து தக்தீர்லாகி, புகிரோப்பான், அந்தரசிங்கம், இது 4 படமும் உன்னோட ஒன்று எடுத்தது ரொம்ப ராம்லியோட. அப்போ அவனுக்கு அப்படியே பாப்புலர் ஆகிட்டான். பாப்புலர் ஆகணும், மற்ற டேரக்டர் ஊரில் இருந்தவங்க பி என் ராவ், கே பாஸ்கர் இவங்கெல்லாம் விரும்பி அவனை ஃபாலோ பண்ணாங்க. நான் அடுத்த ஸ்டுடியோ ஆரம்பித்தேன், கெத்தே கிறிஸ்னு. 1949 3 வருஷம் கழிச்சு 52 ஆரம்பிச்சேன். 52 முடிஞ்ச உடனே அப்புறம் 60 வந்து கோலம்பூருக்கு ஸ்டுடியோ கொண்டு வந்தேன். இங்கே போகிற ரொம்ப ஃபுல்மே இல்லை, அம்மட்டேகா ஸ்டுடியோ கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ ஃபீனாஸ் இருக்கிறீங்களா, அதே இடத்துல 1960. அப்புறம் ஃபில்முக்கு வந்து ஒன்றும் மதிப்பு இல்லைன்ட்டு கொமர்ஷியல்ஸ் ஆரம்பித்தேன் சொந்தமாக. அப்போ தான் காயா ஃபில்ம் ஆரம்பித்து 1970 என்னோட சொந்த முயற்சியில் ஆரம்பித்தோம் காயா ஃபில்ம்னு. இன்னும் இப்போ கொமர்ஷியல்லாம் இப்போ விட்டுட்டு ப்ரோசஸிங் லெபார்ட்ரி, இந்த ஊரில் எல்லா ப்ரோசஸிங்கும் நான் தான் செய்கிறது. மோர்லெஸ் 90% நான் செய்கிறேன், ப்ரோசஸிங் செஞ்சிட்ருக்கேன். அப்போ ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு எல்லா ப்ரிண்ட்ஸ் எல்லாம் நம்ம தான் தயார் பண்ணுவோம். இந்த காரணத்துக்காக பி ராம்லி வந்து நான் படத்துக்கு எடுத்தேன்னா, அந்த காலத்தில் ஒருத்தரும் எடுக்க மாட்டாங்க. அவன் அவன் ஸ்பீட் ரோடு தான் பண்ணுவான், பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுப்போம் அவங்களுக்கு, லோன் பண்ணுவோம் வாய்ஸை. அது வந்து அஃப்கோர்ஸ் தட்ஸ் ஸ்டுடியோஸ் ரூலிங், அவங்களோட இது விண்ணப்பம் சொல்லி செஞ்சுக்கிடுவான். அப்போ நான் வந்தவொன்னே அவங்க சொன்னேன், இந்த ஊரில் எல்லாம் வாய்ஸை லோன் பண்ண மாட்டாங்க, அவனே தான் ஹீரோவாக இருப்பான். இப்போ பியூ சின்னப்பா இருந்தார், இத்தபடி அழகாக இருப்பார் குண்டப்பா, அவரும் ஹீரோவாக தான் இருப்பார். பொன்னப்பா பாவதார் இவங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன், அதனால அந்த பேர் எங்களை சொல்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் படமே நல்லா வந்தது, செகண்ட் படம் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி பிகேம் ஹீரோ. 1000 feet ரோல் 30 கேன் தான் செலவழிக்க முடியும், அதுக்கு மேலே விட மாட்டாங்க நம்ம பாசஸ். ஸோ அதுக்குள்ளார 40,000 வெள்ளிக்குள்ளார படிச்சு முடிச்சு படத்தை பிடிக்கும். அதனால தான் நம்மளையே எழுத சொல்கிறதுக்காக எல்லாம் வசனமாக நம்மளே எழுதி, அதெல்லாம் இப்போ மலையில் எழுதுறதுல ஆங்கிலத்தில் எழுதி இவங்க பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ஸுக்கு பாட்டெல்லாம் கொஞ்சம் மாதிரியாக போட்டுக்கிட்டு நம்ம இந்தியன் ஸ்டைல்லையே கொண்டு வருவோம் எல்லாத்தையும். இன்னும் அந்த காலத்து படத்தை பார்த்தீங்கன்னா இல்லை, இந்தியன் ஸ்டைலில் தான் இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, இப்போ இது வந்து நம்ம இந்த நாடு வந்து மலேசியான்னு சொல்கிறோம், இண்டிபெண்டன்ட் ஆன பிறகு, சுதந்திரமான பிறகு மலேசியன் ஃபிலிம் ஃபார் மலேசியன்ஸும் உண்டாக்குவோம்.
0: ஒரு மனிதரின் வாழ்க்கை முடிவடையலாம், ஆனால் அவர் உருவாக்கிய பாதை முடிவதில்லை.

காலம் ஒருவரை நம்மிடமிருந்து பிரிக்கலாம், ஆனால் அவர் செய்த சாதனைகளை நம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. அவரது ஆன்மா சாந்தியடையட்டும். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகத்தினருக்கும் மின்னலின் ஆழ்ந்த இரங்கல்.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். பிரதமர் டத்துசி அன்வார் இப்ராஹிம் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள சிறு வியாபாரிகளுக்கு உதவி பெறுவோருக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். 2027 வரவு செலவு திட்டத்தில் சிறு வியாபாரிகளுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூகத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்ற பெண்கள் தலைமை பொறுப்புகளை ஏற்க முன்வர வேண்டும் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒரு தொலைநோக்கு பார்வையையும் தெளிவான திசையையும் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தலைமைத்துவம் வெறும் அரசியல் அல்லது பதவியை வகிப்பது மட்டுமன்று, மாறாக அது சமூகத்திற்கு உதவுவதையும் மக்களின் தேவைகளை நிறைவு செய்வதையும் உள்ளடக்கியது என்று அவர் தெரிவித்தார். 2026 மலேசிய பன்னாட்டு ஹலால் கண்காட்சி மிஹாஸ் 50,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் சரியான தடத்தில் உள்ளதாக மலேசிய வெளிவாணிக மேம்பாட்டுக் கழகம் மாற்றேட் தெரிவித்துள்ளது. அக்கண்காட்சிக்கு நேற்று வரை 30,000 மேற்பட்டோர் வருகை புரிந்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், சீன அதிபர் ஸி ஜின்பிங் உட்பட இதர அரசு விருந்தினர்களை தனது புதிய மாபெரும் மண்டபத்தின் கட்டுமான பகுதியை சுற்றி பார்க்க அழைத்து சென்றுள்ளார். இரவு விருந்து உபசரிப்பின் போது $400 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்படும் அந்த அரங்கினை விருந்தினர்களுக்கு காட்ட விருப்பம் கொண்டுள்ளதாக டிரம்ப் திடீரென அறிவித்தார். எதன்சின் வரலாற்று சிறப்புமிக்க பலாக்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தை தொடர்ந்து கட்டடம் இடிந்து விழுந்ததில் 4 சுற்றுப்பயணிகள் உட்பட 6 காணாமல் போனதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் எரிவாயு கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுவதாக அந்நகர மேயர் ஹரிஸ் டவுகாஸ் தெரிவித்தார். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை தக்கவைத்துக் கொள்ளும் நாட்டின் அதிவேக ஓட்ட வீரர் முகமது அசிம் முகமது ஃபாமியின் எண்ணம் ஈடேறவில்லை. காயத்தின் காரணமாக அந்த 22 விளையாட்டாளர் 14.65 8வது இடத்தில் போட்டியை நிறைவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.